நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 சேஷ்ட மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 2ஆம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49:57.

நாலொரு குரல் பரிந்து ஓம்பிய பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் உள்ள இந்த குரட்பாவின் பொருள், விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவார். ஆம் நேயர்களே, விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவார். 88வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. பரிந்து ஓம்பிய பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சி நிரல், காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் திணை சாகுபடி குறித்து கார்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் கார்த்தமுத்துவாக மயிலாடுதுறை தோ செந்தில்குமார், கார்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55

அறிவோம். காற்று மாசுபாடு மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியம். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 வசந்த வாசல். இளம் தம்பதியர்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினர் இடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. கர்ப்பகாலத்தில் முதல் 3 மாத கால பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9 மணிக்கு அரங்கிசை எஸ் கஸ்தூரிரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருந்தங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஊக்குமது கைவிடேல். 12 மணிக்கு புதுச்சேரி மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டிவி சுந்தரவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இணைவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஆலத்தூர் சகோதரர்கள் ஸ்ரீனிவாச ஐயர், சிவசுப்பிரமணிய ஐயர் ஆகியோரின் பாட்டு. 4 மணிக்கு வெள்ளக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா. திரைக்கதை வசனம் இயக்கம் வி சேகர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது தமிழ் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரிய பயிர்கள் குறித்து புதுச்சேரி மண்ணடிப்பட்டு கொம்பியூன் புராணசிங்கப்பாளையம் கிராம உழவர் ஆர் வேணுகோபால் அவர்களுடன் ஆன நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் தேசிய செய்தி சேவை மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 நமது புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 FM ரெயின்போவில் இடம்பெறும் உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அருள்முருகன். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. இரண்டு 15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர். இதில் வாழ்க்கை முறை மாற்றம் குறித்து புதுச்சேரி முருங்கம்பாக்கம் சுகாதார நலவாழ்வு மையத்தில்

மருத்துவராக பணிபுரியும் டாக்டர் கே மேகனா அவர்கள் மேனகா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணி முதல் 6-10 மணி வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜய். 6:20 மணி முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்தில் விலங்குகளிலிருந்து வேறுபடுகின்றவன் மனிதன். அவன் குடும்பமாக வாழத் துவங்கினான். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ முற்படுகின்ற பொழுது தற்காலத்திலே பார்த்தால் பண்பாடுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருவதை காண முடிகின்றது. பிள்ளைகள் கல்வி கற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பு எய்தி வளர்ந்த காலத்தில் பெற்றோர்களையெல்லாம் புறந்தள்ளுகின்ற காட்சியை காண்கிறோம். இந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்க்கின்ற பொழுதே நீதி நூல்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம், தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள் உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேயேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளமையிலேயே நீதி நூல்களை எல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசார கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும்.

0: நல்லதையே நினைக்கணும், நல்ல உயர்ந்த பொருளை பற்றியே சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசாரக்கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும். வைகரை யாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்கள் எல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்க அடிகள் அப்படிதான் சொன்னார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயின் உடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கனக்கும் பேசியன் தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீயாதலால் எம்மை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் இனியாற்றே என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்கள் எல்லாம் பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகளெல்லாம் ஆல மரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:15. நிகழ்ச்சியில் தொடர்வது தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். மங்கள வாரம் என தொடங்கும் மீரா கிருஷ்ணா பாடிய பாடல்.

சேவை செய்திகள். கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பெரியநாயகி அம்மை உடனுறை. அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை 63 தீப ஆராதனை. காலை 7:30 மணிக்கு திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்ட ஐதீகம். இரவு திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணம் நடைபெறும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்த்தரை நம்புவேன் என தொடங்கும் விமலா டைட்டஸ் பாடிய பாடல் கேட்கலாம்.

தெய்வீக ரகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அல்லாஹ் நம்மோடு என தொடங்கும் தேழ் எழுந்தோர் தாஜுதீன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் திணை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மேலிடத்திரை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஆஹா, நம்ம மாமரத்துல எவ்வளவு பெரிய தேன் குடு பாத்தியா? அடடாடா,

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, என்ன மாந்தோப்பில் நின்றுட்டு அண்ணாந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காப்புல, ஏதாவது பாம்பு இருக்குதோ?
1: பெரிய தேனடை மாமரத்தில் இந்த தேனடை அழிச்சிய நீ சாப்பிட வேண்டிதான்.
0: எப்பா கருத்தமுத்த, ஒன்றுதான்ப்பா.
1: யார்? ஓ காத்தமுத்தா, வா வா வா. எப்போ வந்த காத்தமுத்த?
0: என்னப்பா மேலே அண்ணாந்து மாமரத்து உச்சியில் என்ன பார்த்துட்டு இருக்க அப்படி?
1: காத்தமுத்த, மாம்பழம் பறிக்கும் போது மரத்தில் பெரிய தேனடை இருக்குதுன்னு கூட சொன்னீங்க. அந்த தேனடை தம்பா பார்த்துன்னு இருக்கிறான்.
0: ஏன்ப்பா அதை எதுக்கு பார்த்துட்டு இருக்க?
1: தேனடியா இயற்கையாக சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும்ல, அதுதான் யோசனை இருக்கான் எப்படி சாப்பிட்லான்னு.
0: கருத்தமுத்த, அந்த காலத்திலேயே சங்க பாடலில் ஒன்று சொல்லியிருக்காங்க.
1: என்னென்ன?
0: தேனும் தினை மாவும்னு.
1: ஆமாம், நான் கூட படிச்சிருக்கிறேன்.
0: ஆமாம்ப்பா, தினை மாவுல தேனை கலந்து பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்குமா.
1: டாடாடா காத்தமுத்த, இப்பயே கிளம்புறோம், தினமாவு கடையில் போய் வாங்கிட்டு வரோம், தேனடையே அழிக்கிறோம், சாப்பிட்றோம்.
0: கருத்தமுத்த, தினமாவை கடையில் போய் தான் வாங்கணும்னு சொல்கிற இல்ல?
1: ஆமாம்,
0: ஏற்கனவே சிறுதானியம் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமாம், கம்பு கேழ்வரகு வரகெல்லாம் பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
0: ஏப்பா தினையும் நீ பயிர் பண்ணான்னா?
1: ஆமாம், சிறுதானியத்தில் தினையும் ஒன்றும் இல்லை.
0: எப்பா தினை வந்து பூச்சி நோய் தாக்காத ஒரு பயிருப்பா இந்த சிறுதானியத்திலையே.
1: சரி சரி,
0: ரொம்ப வறட்சியை கூட தாங்கி வளரக்கூடியது தினை.
1: அப்போ தினை பயிர் இல்லைங்கிற?
0: எப்போ செலவே இல்லாத ஒரு பயிருப்பா தினை, என்ன பார்த்துக்கேன்.
1: ஓ சரி சரி, அப்போ தினை பயிரிடுறது சம்மந்தமாக சொல்லு காத்தமுத்த.
0: தினையை பயிரிட்டா அதை பணப்பயிராக நீ எடுத்துக்கலான்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செலவு இல்லாமல் நமக்கு வரவு தரக்கூடியது இந்த தினை. எல்லா மண்ணுலையும் நல்லா இருக்கும்ப்பா.
1: சரி சரி,
0: செம்மண் அப்புறம் இருமண் கலந்த நிலங்கள்னா ரொம்ப உகந்தது. அப்புறம் என்னப்பா? ஒன்னு இல்லப்பா, கோடை மழையை பயன்படுத்தி முந்தைய பயிர் அறுவடை முடிஞ்ச உடனே நிலத்தை நல்லா சட்டி கலப்பு கொண்டு ஆழமாக உழவு செஞ்சு

0: அதில் கொஞ்சம் நல்லா மழை தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும்ப்பா. இப்போ இந்த மழை தண்ணியில் அதில் ஏதாவது களைச்செடி இருந்ததுன்னா அது கிளம்பி வரும். அப்புறம் நம்ம திரும்பவும் ஒரு உழவு ஓட்டினோம்னா களைச்செடியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். கூட்டுப்புழுவுடைய அந்த முட்டையெல்லாம் உள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கூண்டு புழுக்களையும் நம்ம வெளியில் கொண்டு வந்து இந்த கோடை உழவுனால் அழிச்சிடலாம், பூச்சி தாக்குதலும் இல்லாமல் பண்ணிடலாம்ப்பா.
1: சரி காதமுத்த, அப்போ தினை சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள் என்னென்ன, அதனுடைய பருவம், நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, இடைவெளி, விதையும் விதைப்போம், நுண்ணுயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி எப்படி செய்கிறது, உரமிடுறது, களை நிர்வாகம், பயிர் களைதல், பயிர் பாதுகாப்பு, அறுவடையும் விளைச்சலும், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுப்பான் விவரமா.
0: பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிப்பட்டம் அல்லது புரட்டாசி பட்டம்பா.
1: சரி,
0: அடுத்ததாக ரகம் அப்படின்னு பார்த்தோம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோ 6, அப்புறம் தினையிலேயே கோ 7, இப்படி ரெண்டு ரகம் வெளியிட்டிருக்காங்க. இதில் கோ 6 வயசு வந்து 85-94 மகசூல்னு பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு 1565 கிலோப்பா.
1: சரி,
0: இதுலேருந்து தட்டை எவ்வளவு கிடைக்குதுன்னா 3.7 டன் ஒரு ஹெக்டருக்கு. இன்னொன்று ரகம் என்ன சொன்னேன், கோ 7, இது தினைக்கனே உள்ளதுப்பா. இது 80-85 நாள் பயிர். தானிய மகசூல் 1865 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ இந்த கோ 6 விட அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது. தட்ட மகசூல் வந்து 5.1 டன்னுப்பா.
1: ஓஹோ,
0: அதனால இந்த ரகத்தை நீ பயிரிட்டு பண்ணு.
1: சரி சரி,
0: அதாவது கோ 7. சரியா,
1: கோ 7 பயிரிட்டோம்னா நல்ல லாபம் கிடைக்கும்.
0: ஆமாம், இப்போ மகசூல் அதிகமாக கிடைக்குதுல்ல, அதனால நல்ல லாபம் கிடைக்கும். கடைசியில் வந்து கோடை உழவு பண்ணி நிலத்தை தயார் பண்ணிட்டு விதை அளவுன்னு பார்த்தோம்னா வரிசைக்கு வரிசையாக நம்ம ஒரு ஹெக்டருக்கு போடுறோம்னா 10 கிலோ தேவைப்படும். இல்லை நான் தூவுறேன் வரிசைக்கு வரிசை வேண்டாம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 12.5 கிலோ தேவைப்படும். வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர். இந்த அளவில் தான் நம்ம செடிகளை விடணும். ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா நம்ம களைச்சி விட்டுருணும். கை விதைப்பு அல்லது விதைப்பான் கருவி கொண்டு நாம் இந்த வரிசை விதைப்பை செய்யலாம். விதைப்பான் கருவி கொண்டு செஞ்சோம்னா ஈரம் காயறதுக்கு முன்னாடி நம்ம முழு நிலத்திலையும் ஒரே நாள்லேயே நம்ம பயிர் பண்ண முடியும்.
1: சரி,
0: அதனால் அதை பார்த்துக்கணும். நுண்ணுயிர் உரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 பொட்டலம், அதாவது ஒரு பொட்டலத்துக்கு 200 கிராம் தான் உனக்கு தெரியுமே.
1: ஆமாம்,
0: அப்போ 3 பொட்டலம்னா 600 கிராம். அசோபாஸ் இதை அரிசி கஞ்சியோட கலந்து நிழல்ல உலர்த்தி அதில் இந்த விதைகள் எல்லாம் நல்லா போட்டு ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதை அளவு அது கூட 3 பொட்டலம், அதாவது 600 கிராம் அசோபாஸ் இதை அரிசி கஞ்சியோட கலந்து நிழல்ல உலர்த்தி அப்புறம் விதைக்கணும்ப்பா.
1: சரி,
0: நேரடியாக நிலத்தில் விதையை நான் போட போகிறேன் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 10 பொட்டலம், அதாவது 2 கிலோ அசோபாஸ் 25 கிலோ மணல் 25 கிலோ தொழு உரம் இதோட கலந்து நாம் வயலில் விசிறணும். உரம்னு பார்த்தோம்னா நம்ம கடைசி உழவில் வந்து ஒரு 12.5 டன் மக்கிய தொழு உரம் இதை போடுறது தான் ரொம்ப முக்கியம். இது போக தழைச்சத்து 20 கிலோ, மணிச்சத்து 20 கிலோ அடியுரமாக போடணும். மேலுரமாக தழைச்சத்தை இன்னொரு 20 கிலோ விதைச்சா 20-25 நாளில் போட்டோம்னா நல்லா பச்சை பிடிச்சி பயிர் நல்லா பலன் கொடுக்கும்பா.
1: சரி,
0: களை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா 18-20 நாளில் ஒரு களை எடுக்கணும். அப்புறம் 40 நாளில் தேவைப்பட்டால் இன்னொரு களை எடுத்துக்கலாம். பயிர் களைச்சி விட்டு நல்லா கேப் விடுறதுப்பா ரொம்ப முக்கியம். ரொம்ப நெருக்கமாக இருந்தால் ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு எதுவும் வளராமல் நமக்கு பலன் இல்லாமல் போயிடும்.
1: சரி சரி,
0: அதனால் நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய இந்த கோ 7 அப்படிங்கிற ரகம் இருக்குல்ல, அதையே நீ போடுப்பா.
1: சரி சரி,
0: நல்லா அறுவடை கிடைக்கும்.
1: கதமுதா, இந்த அறுவடை விளைச்சல் அது சம்மந்தமாக சொல்லுப்பா.
0: கதிர் நல்லா காஞ்சி இலை பழுத்த பிறகுதான் அறுவடை செய்யணும். களத்தில் நல்லா காய வச்சு அடித்து தானியங்களை பிரித்து சுத்தம் செய்யணும். உயர் விளைச்ச ரகங்களை நம்ம பயன்படுத்துறதுனால சீரிய சாகுபடி குறிப்புகளை நம்ம கடைபிடித்து தோராயமாக ஒரு ஹெக்டருக்கு 1850 கிலோ தானிய விளைச்சலை நம்ம பெறலாம். கிட்டத்தட்ட 5500 கிலோ தட்ட விளைச்சலையும் பெறலாம். அதை நம்ம மாடுகளுக்கு உணவாக கொடுக்கலாம். ஒரு அருமையான பயிர்ப்பா இந்த தினை. நம்ம நல்ல சாக்கு பையில போட்டு கட்டி வச்சுக்கிட்டோம்னா நீண்ட காலத்துக்கு நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். அருமையான பயிர்ப்பா, நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பணப்பயிர்ப்பா இந்த தினை. உற்றாத
1: இல்ல இல்ல இல்ல, கம்பு கேழ்வரகு வரகு மாதிரியே தினையும் நான் ஒரு ஏக்கர் போட்டுறேன் பாருங்க.
0: கர்த்தமுத்த, தினமாவோட தேனை கலந்து சாப்பிடலாம்னு நீ சொன்ன இல்லையா?
1: ஆமா,
0: அதை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைப்பா.
1: சரி சரி,
0: தேன் கூட களைச்சி விடாத.

0: கழனிகள் நம்ம தோட்டத்துல இருந்துச்சுன்னா விவசாயிக்கு அதை விட நல்ல நண்பன் எதுவும் கிடையாது.
1: ஆமா காத்தமுது, நீ சொல்ற மாதிரியா இந்த வருஷம் மாம்பழம் நல்ல மகசூல் பாருங்க.
0: அதுக்கு முக்கிய காரணம் தேனீக்கள்பா. அயல் மகார்ந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் ரொம்ப முக்கியம். அதனால தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, பழவகை மரங்கள், தானியங்கள் எல்லாத்துக்குமே உதவி செய்யக்கூடியதுப்பா தேனீக்கள். அதனால தேன் கூட ஒரு ஓரமா மாமரத்துல அப்படியே இருக்கட்டும்.
1: சரி சரி சரி,
0: அதை களைச்சு விட்டுறாதப்பா.
1: சரி,
0: வேணும்னா கடையில தேனை வாங்கி தென்னை மாவோட கலந்து நம்ம ரெண்டு பேரும் மோட்டர் கொட்டையில உட்காந்து சாப்பிடுவோமே.
1: இப்பயே கிளம்புவோமா?
0: சரிப்பா சரிப்பா, உன் ஆசைக்கு நம்ம இன்னைக்கே திம்போம். அதே நேரத்துல விவசாய ஆபீஸ்ல போய் இந்த தென விதையும் வாங்கிட்டு வந்து அதையும் பயிர் பண்ணுவோம்ப்பா.
1: வரும்போது கடையில தென்னை வாங்கிட்டு வந்து இங்க மாந்தோப்புக்கா வந்துருவோம்.
0: சரிப்பா சரிப்பா,
1: வந்து தென்னமாவையும் தேனையும் சேர்த்து கலந்து சாப்பிடுவோம்.
0: சரிப்பா, நான் வீட்டுல போய் கிளம்பி ரெடியா இருக்கிறேன். வந்துருப்பா,
1: நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன்.
0: சரிப்பா, நான் முன்னாடி சைக்கிள்ல போறேன்,
1: பார்த்து போயப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் சிறுதானிய பயிர்களில் திணை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

0: இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணை வேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும் ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனி குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரமோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஒரு நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார்.

0: விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபெலோரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. நிகழ்ச்சியில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். காற்று மாசுபாடு மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியம். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். ஏர் பொல்யூஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் சொன்னாலே எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு ரெலவென்டான டாபிக். ஏன்னா நம்ம இந்தியால டெல்லியில நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தாஜ்மஹால் வந்து எப்படி வந்து முதல்ல இருந்தது, இப்ப இருக்க சூழ்நிலை எப்படி இருக்குது, அதுல ஏகப்பட்ட ரிசர்ச் பண்றாங்க. அந்த ஏர் பொல்யூஷன் வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல. சோ ஏர் வந்து பேசிக்கா நம்ம ஹியூமன் லைஃபுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். சோ நம்மளால வந்து சாப்பாடு இல்லாம இருக்க முடியும், தண்ணியும் இல்லாம இருக்க முடியும், ஆனா ஏர் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்மளாம் பாத்திருப்போம், இந்த கொரோனா வந்தப்ப எவ்வளவு பேரோட டெத் நம்ம பாத்திருப்போம். இட்ஸ் ஆல் பிகாஸ் த லேக் ஆஃப் ஏர். சோ வி ஹாவ் டு யூஸ் ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ற அளவுக்கு நம்மளால ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். சோ ஃபியூச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேர்ல்ட்ல அத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆதி காலத்துல நம்ம பார்த்தோம்னா பீப்புள் வந்து வில்லேஜஸ்ல வந்து ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து பிரீத் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்ப வில்லேஜும் விட்டு வைக்கல, ஏன்னா அங்கேயும் வந்து ஃபுல்லாவே என்க்ரோச்மெண்ட் நடந்து பிளாஸ்டிக் பர்னிங் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, வெஹிக்கிள்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. தேர் ஆர் நோ மோர் வில்லேஜஸ் இன் இந்தியா. நம்மள கிளீன் ஏர் வந்து இப்ப வந்து ஒரு ரேரான கமாடிட்டியா ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஒரு என்வரன்மெண்டல் இஷ்யூவா இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாகுது. ஏகப்பட்ட பாப்புலேஷனுக்கு வந்து ஆஸ்மா, ரெஸ்பிரேட்டரி டிசார்டர், நிறைய லங் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், அலர்ஜிஸ் எல்லாமே எதனால வருதுன்னா இந்த ஏர் பொல்யூஷன்னால தான் வருது. அது மாதிரி யாரு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தனா சிறு குழந்தைகளும் எல்டர்லியான பீப்புள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதனால. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த பெரிய பெரிய சிட்டிஸ்ல, டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டால பாத்தீங்கன்னா இந்த பொல்யூஷன் லெவல் வந்து பியாண்ட் சேஃப் லிமிட்ஸ்ல தான் நம்ம பார்க்க முடியுது. சோ இப்ப நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த ஏர் பொல்யூஷனை வந்து குறைக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த காலத்துல நம்ம நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இப்ப நம்ம யூஸ்வலா இருக்கிறோம். சோ நாசா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹோம்ல நம்ம ஒர்க் பண்றப்ப நிறைய பிளான்ஸ் இருக்கு நம்ம இன்டர்னல் ஏர் குவாலிட்டிய பெட்டரா ஆக்குறதுக்கு. எக்ஸ்டர்னலா நம்ம நிறைய செய்ய முடியும், நம்ம வந்து பிளான் பண்ணலாம் ட்ரீஸ, வேற மைக்ரோ கிளைமேட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம நிறைய பண்ணலாம், டிராபிக் ரெகுலேட் பண்ணலாம். பட் இன்டர்னலா நம்ம வீட்டுல நம்ம என்ன செய்ய முடியும்னா, இன்டர்னல் ஏரை வந்து நம்ம பியூரிஃபை பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப என்ன சிறந்த எக்ஸாம்பிள், மதர் இன் லாஸ் டங்குன்னு சொல்றாங்க. செலச்செடி

0: ஆலோவேரா, பாம் வெரைட்டி, ஸ்பைடர் பிளான்ட். சோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ். இந்த செடியெல்லாம் நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்மளால இன்டோர் ஏர் குவாலிட்டியை பெட்டரா ஆக்க முடியும். அதனால நம்மளுக்கு ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். சோ நம்ம சாய்ஸஸ் தான் நம்ம ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ணும். சோ நம்மளால சிறந்த சாய்ஸ் பண்ணி நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா அது நம்ம கையில தான் இருக்குது. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். காற்று மாசுபாடு மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியம். வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: நேர்கள் நினைவிற்கு இன்று காலை 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினர் இடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே. குமார் அவர்களுடன் ஆன நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: பக்கம் வர துடித்தேன், துணைத்தேன் என நான் நினைத்தேன். அந்த மலை
4: தேன் போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் 20:10 மணிக்கு தேன் மழை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:21. சிந்தனை மலர் கேட்கலாம். வெற்றிக்கு தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு எல்லை இல்லை. முயற்சித்து கொண்டே இரு, வெற்றியை நீ தேட வேண்டாம், வெற்றி உன்னை தேடி வரும். வெற்றிக்கு தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு எல்லை இல்லை. முயற்சித்து கொண்டே இரு, வெற்றியை நீ தேட வேண்டாம், வெற்றி உன்னை தேடி வரும் எனும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொன்மொழிகள். நேர்கள் இதுவரை சிந்தனை மலர் கேட்டீர்கள்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. நிகழ்ச்சியில் தொடர்வது
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படை தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
5: ஆண் பெண் இந்த காலத்தில் வந்து சமம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். ஆனாலும் வந்து நம்ம நாகரிக காலத்திலேருந்து தொடங்கி பார்த்தோம்னா வெளியிலேருந்து வரும்போது ஒரு ஆண்கிட்ட, அதுவும் குறிப்பாக கணவன்கிட்ட, வெளியில் என்னெல்லாம் நடந்தது, ஆஃபீஸில் என்ன நடந்தது, நீ எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, இதை கேட்கக்கூடிய மனப்பான்மை வந்து பெண்களுக்கு இன்றைய காலகட்டம் வரைக்குமே இருக்குது தான். ஆனால் ஆண் அப்படி கிடையாது இல்லை. எனக்கு நம்ம பார்க்கும்போது வந்து ஆண் வந்து பெண் அவங்கள சுற்றி என்ன நடந்தது, நீ பக்கத்து வீட்டில் பேசினியா, ஏற்ற வீட்டில் பேசினியா, உன் ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்களா, இதெல்லாம் நமக்கு ஆண்கள் கேட்கறதில்ல. ஆனால் பெண்களுக்கு இந்த தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் அதிகம். ஆனால் இதுவே வந்து சில நேரத்தில் வந்து ஆண்களுக்கு ஒரு எரிச்சல்.

0: விட்டுது, எப்போ பார்த்தாலும் இதே கட்டு கிடக்கிற அப்படின்னு அவர் சப்போஸ் அவர் சொல்ல மறுக்கிறாரு, சொல்ல இது பண்ணுறாரு, இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ தன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் ஆணும் பெண்ணும் பகிர்ந்துக்கணுமா?
1: இட் டிபெண்ட்ஸ், என்னென்னா தன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இருக்கணும், பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க பெண்கள். ஆண்கள் வந்து அதிகமாக எக்ஸ்பிரசிவ் டைப் கிடையாது, இந்தமாரி விஷயங்கள்லாம் பேசணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க. இது ரெண்டும் ஆப்போசிட். இது எங்கேருந்து வருதுன்னா, அந்த குழந்தை வளர்ப்பிலேயே வந்து ஆண்களை வேறு மாதிரியும் பெண்களை வேறு மாதிரியும் வளர்க்குற சமூக அடிப்படையிலேருந்து வருதை ஒழிஞ்சு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ இது கிடையாது. இந்த வளர்ப்பு ரீதியாக தான் இந்த வித்தியாசம் இருக்குது. அதனால் ஒரு ஆண் வந்து எக்ஸ்ப்ரெசிவாகவும் நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணவும் கற்றுக்க முடியும். ஒரு பெண் வந்து இந்தமாரி விஷயங்கள்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்ல, இதெல்லாம் ட்ரைவல் மேட்டர், இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதை தவிர வேறு ஏதாவது பகிர்ந்துக்கிறதுக்கு இல்லை கேட்கறதுக்கு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்கணும். இது ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் தான் வரணும், இது தப்பு கிடையாது. அடுத்த ஒரு நல்ல ஸ்டேட் இருக்கும்போது கீழேயே நம்ம இருக்க தேவையில்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் உயர்வாக போகலாம். அந்த விஷயங்களை அவங்க ரெண்டு பேருமே கற்றுக்கணும். என்னென்னா இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணவும் கற்றுக்கணும், அவங்க எது கேட்கணும் கேட்கக்கூடாதுங்கிறதையும் கற்றுக்கணும். ஆனால் பேசிக்கிறதுன்றது வந்து என்னென்னா, ஒரு சாதாரண கம்யூனிகேஷன் பாசிபிளாக இருந்தால் தான் ஒரு டிஃபிகல்ட் கம்யூனிகேஷன் பாசிபிள். சாதாரண ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிக்கிறது அதுவே முடியலன்னா எப்படி வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு எப்படி முடியும்? அதனால் அந்த சாதாரண கம்யூனிகேஷன் நல்லது. ஒரு குழந்தைகிட்டையுமே ஒரு சாதாரண கம்யூனிகேஷன் தான் முக்கியம். நீ என்ன படித்த, என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் இன்னொரு டீச்சர் குழந்தைகிட்ட, நீ சாப்பிட்டியா, எடுத்துகிட்டு போனதெல்லாம் சாப்பிட்டியா, பசிக்குதா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அது அம்மா. வித்தியாசம் இருக்குல்ல, என்ன கேட்கணும் என்ன பேசணும்னு. அந்தமாதிரி தான் கணவர்ட்டியும், அந்தமாதிரி தான் மனைவிட்டியும், என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணிக்கணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமூக ஊடகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும்போது வீட்டுக்கு வந்தால் கூட டிவி, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, வேலை வந்து இன்னும் தொடங்குது. இல்லைனா 24 hours ஒர்க் மாதிரி தான், தூங்குற நேரம் போக மீதி நேரம்லாம் ஒர்க் மாதிரியே தான்.
0: வேலை கொடுக்குறவங்களும் அப்படி தான் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு போனாலும் வேலை செய்கிற மாதிரி தான் ஒரு சூழல் உருவாயிடுச்சு இப்போ.
1: அதனால் அந்த சேலஞ்சுக்கு இடையில இந்த குவான்டிட்டி ஆஃப் டைம், நிறைய நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை, குவாலிட்டி ஆஃப் டைம், கொஞ்சம் நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் ரெண்டு பேருமே. அந்த ஒரு சாப்பிட்ற நேரம் அப்படின்னா அந்த டைமை வந்து பேசிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன ஒன்றா, ஒருத்தர் ஒருத்தரில் ஒரு புரிதலே இருக்காது. இப்போ நீங்கள் அலுவலகத்திலே கூட உள்ளே நுழைஞ்சோடனே சக ஊழியரோட தலையை ஆட்டிட்டு சிரித்தோம்னா அவங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு மூடில் நீங்கள் அவங்கள பார்க்காம போனீங்கன்னா நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணுற மாதிரியோ இல்லை மதிக்காத மாதிரியோ ஒரு ஃபீலிங்கு அவங்களுக்குள்ளே உணரும்,
0: ஒரு இன்டிஃப்ரென்ஸ் வரும்.
1: அதே மாதிரி தான் இதுவும், வீட்டுக்குள்ளே போகிறப்ப பார்த்து சிரித்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயே முடிஞ்சு போயிடும் வேலை. வெர்பலாக கம்யூனிகேட் பண்ணணும்னு இல்லை, நான் வெர்பலாக கம்யூனிகேட் பண்ணலாம், நான் உனக்காக இருக்கேன் இல்லை நீ எனக்காக இருக்க அப்படிங்கிறது வந்து ஒரு செய்கை, சின்ன சின்ன வெளிப்பாடுகள் மூலயமா அதை வெளிப்படுத்த முடியும். அதுவே இனஃப், அதுவே பண்ண மாட்டோம். நம்ம வந்தவொடனே அந்த மைண்ட்லேயோ இல்லை ஃபோன் பேசிகிட்டே உள்ளே வருவோம், இல்லைன்னா இவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வரத கூட வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லை.
0: சில ஆண்கள் திருமணமான பிறகு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் சுற்றுறது, ஒரு பீச்சுக்கு போகணும், ஒரு சினிமா தேட்டர் போகணும், ஒரு பப்ளிக் பிளேஸ் போகணும், சுற்றி பார்க்கணும், இந்த மாதிரி இதில் வந்து அவங்க ஆர்வம் இல்லை. ஆனால் மனைவியாக இருக்கிறவங்க வந்து இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ணும், பீச்சுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், வெளியில் சேர்ந்து போயிட்டு வரணும், இந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த ஆண் வந்து அதுக்கு சரியாக ஒத்துழைக்கலை அப்படின்னா இவங்களுக்கு கோபம் வருது, பிரச்சனைகள் வருது. இப்போ இந்த மாதிரி அப்பப்போ ஒரு டைம் கேப் கொடுத்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி லைஃப்பில் இதெல்லாம் கொண்டு போகணுமா, அது அவசியமா?
1: ஆமாம், அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு 4 சவுத்துக்குள்ளே இருக்கிறவங்க முக்கியமாக வந்து அந்த வேலை அந்த ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க பார்த்துக்கணும், அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாருமே இப்போலாம் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கணும், வெளியில் போனால் அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் மைண்ட், அது ரெண்டுமே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில் போகிறோன்னா அந்த இடத்துல ஒரு பத்தி கொளுத்தி வச்சுருப்பாங்க, ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது அந்த சுச்சுவேஷன் வந்து
0: மனசுக்கு ஒரு ஆறுதல், ஒரு ரம்மியம், ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல.
1: மற்ற மனிதர்கள் அவங்க போகிறது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, பேசிக்கிறது, சிரிக்கிறது, விளையாடுறது, அதுமாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அது நமக்கு ஒரு சேஞ்சிங்காக இருக்கும். அதனால் அது ரெண்டு பேருக்கு இடையில என்னென்னா இப்போ இல்லை, எப்போவுமே இல்லை கிடையாது, இப்போ இல்லை, எனக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு போகலாம் அப்படி, அந்த கம்யூனிகேஷன் முக்கியம். எப்போவுமே கூட்டு போகலன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்பப்போ நம்ம கூட்டு போனோன்னா அது டிக்கு, சின்ன சின்ன டிக்கு தான் வாழ்க்கையில். அது வந்து என்னென்னா ஆடப் ஆகிட்டே போயிட்டு தான் ஒரு நாள் பிரச்சனையாக வரும், செய்யவே மாட்டேன், இல்லை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ரெண்டுமே தப்பு. எக்ஸ்ட்ரீம் கிடையாது, இட்ஸ் மெயின்டைன் பேலன்ஸ். எல்லாத்துலேயுமே ஒன்று பேலன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல.

0: அந்த மாதிரி வந்து பேலன்ஸ்ன்றது சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கறது, அதை வந்து தவிர்க்க தேவையில்லை.
1: அதே மாதிரி சார், இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, வரக்கூடிய வருமானத்தை செலவு பண்ணுறதுல கூட உன்னோடைய சம்பளத்தை நீ என்ன வேணால் பண்ணிக்க, நீ யாருக்கு வேணால் செலவு பண்ணிக்க, நீ என்ன வேணால் பண்ணிக்க, நீ ஆனால் என்ன கேட்கக்கூடாது, நான் வந்து செலவு பண்ணுறதை பற்றி நீ கேள்வி கேட்கக்கூடாது. இது வந்து என்னாவது ஒரு பிரச்சனையாக உருவாகிடுது. இப்போ சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செலவு பண்ணணுமா, இல்லை வந்து இவங்க செலவு பண்ணுறத மனைவியாக இருக்கிறவங்க கணவன்கிட்ட சொல்லணும், கணவன் வந்து மனைவிட்ட சொல்லணும், இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம், அது சம்மந்தமாக சொல்லுங்களேன்.
0: டிரான்ஸ்பரன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் மேட்ரு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது ஒன்று அந்த ஃபேமிலியோட வளர்ச்சிக்கும், ரெண்டு பேர் சேர்ந்து டிசிஷன் எடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், நான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டேன் 10 ரூபாய்க்கு, அப்படி கிடையாது. பெரிய டிசிஷன் எல்லாமே நம்ம சேர்ந்து தான் செய்யணும், சேர்ந்து தான். ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, இல்லை என் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தேன், இல்லை அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தேன், அதெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தங்களை இக்னோர் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்க டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நம்ம வந்து வி ஆர் நாட் டிபெண்ட்டும் கிடையாது, இண்டிபெண்ட்டும் கிடையாது, இன்டர் டிபெண்ட்னு சொன்னோம். ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துருக்கும். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துருக்கும்னு சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் தனிப்பட்ட டிசிஷன் எடுக்க முடியாது இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தில். அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்கிற ஒரு பிரச்சனைக்கு இது காரணமாக வரும். அதனால் அந்த வெளிப்படைத்தன்மைன்றதில் முதல்ல வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ, அவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதில் டிரான்ஸ்பரன்சி வேணும். அதில் வந்து ஒளிவு மறைவுக்கு வேலையே இல்லை, ஏன்னா ரெண்டு பேர் தான் இன்டர் டிபெண்ட்னு சொன்னேன். ரெண்டாவது விஷயம் எதுன்னா ஃபைனான்ஸ் தான். மூணாவது விஷயம் என்னென்னா அடுத்தது என்ன செய்ய போகிறோங்கிற டிசிஷன், அது எப்போ சைல்டு, அவங்களுக்கு என்ன படிப்பு, அந்த மாதிரி. அந்த இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் மூணாவது ஃபேமிலி, இது மூணுத்துலேயும் அவங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருடைய வியூவை இன்னொருத்தவங்க மதிக்கணும், ஒருத்தவங்களுடைய டிசிஷனை இன்னொருத்தவங்க மதிக்கணும், கேட்கணும், சொல்லணும். ஹஸ்பண்டுக்கு மட்டும் கிடையாது, ஒய்ஃபுக்கு மட்டும் கிடையாது, ரெண்டு பேருக்குமே இது ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.
1: இப்போ சாதாரணமாக வந்து இந்த பூ வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்க வந்து நான் கேட்டு தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணுமா, ஏன் நீ உங்களுக்காக தெரியாத எனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்போ இவர் வந்து இவர் என்ன காரணத்தினால வாங்கி கொடுக்காம விட்டாருன்னா, இவர் வந்து ஏதாவது ஆஃபீஸ் வேலை இருக்கும், இவருக்கு ஏதாவது மென்டல் டென்ஷன், அது வெளியில் போகணும்னு ஒரு கமிட்மெண்ட் சொல்லியிருந்தாருன்னா 5 மணிக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு, அவங்க வந்து ஏன் நான் தான் 5 மணிக்கு ஞாபகப்படுத்தணும், கரெக்டாக 5 மணிக்கு நீங்கள் வர முடியாதா, இவர் வந்து எனக்கு ஆஃபீஸில் நிறையா வேலை இருக்குது, நான் ஏதோ ஒரு இதில் மறந்துடுவேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் கூட ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லிக்கிறது பேசிக்கிறது, அவர் நமக்காக செய்யணும்னு இவங்க வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இதெல்லாம் தேவையா, இதை இது சம்மந்தமாக என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: அவங்க கேட்குறது வெளிப்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து உண்மையான மீனிங் கிடையாது. நீங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, என்னை இக்னோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மீனிங். பூ அந்த இடத்துல மீனிங் கிடையாது. பூவுக்கு பின்னாடி இருக்கிற வழி, ஏதோ ஒன்று நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணுறீங்க, இல்லைன்னு நீங்கள்
1: கன்சர்ன்
0: இல்லை அப்படி தான் நினைப்பாங்க. அதனால் அது உண்மையாக என்ன விஷயமோ அதுவும், அதுக்கு பின்னாடி என்ன விஷயமோ அதுவும், அதுக்கு பின்னாடி விஷயத்தை நம்ம கவனிச்சிட்டோம்னா இந்தமாதிரி விஷயங்கள் வெளியே வராது. அது ஏதோ ஒன்று நம்ம கவனிக்க மறந்துடுறோம், கவனிக்க தவறோம், இல்லைன்னு நம்ம இக்னோர் பண்ணுறோம், இல்லைனா நமக்கு இன்னும் புரியல அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நேரடியாக கேட்க சொல்ல, சில விஷயம் எல்லா விஷயங்களும் நேரடியாக கேட்கவும் சொல்லவும் முடியாது, புரிஞ்சிக்கிட்டு தான் செய்யணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ புரிஞ்சிக்கணும். அந்த புரிஞ்சிக்கிற பார்ட்டில் நம்ம கலந்தோன்னா தான் இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் நம்ம அந்த புரிஞ்சிக்கிற பார்ட்டில் கவனம் செலுத்தணும்னு அர்த்தம்.
1: இப்போ நம்ம நிறைவான கருத்தை, இப்போ இந்த வெளிப்படைத்தன்மை, இளம் தம்பதியினர் இவங்களுக்குள்ளார எப்படியெல்லாம் இருக்கணும், இல்லாதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வந்து அதை டே டு டே லைஃப்பில் அதை வந்து எப்படி அவங்க நடைமுறைப்படுத்துறது, இதை சொல்லுங்கள், அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: எடுத்தடுப்பில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லபடியாக வர்றது கஷ்டம். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல கன்ஃபியூஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கிளாரிட்டி வரும். ஒரு செயலுக்கு அப்புறம் அதுக்கோடைய விளைவுகள் வரும். அதுலேயும் தான் நம்ம அந்த செயல் தப்பாக கரெக்டாக இப்படி சினிமா செய்யக்கூடாதான்னு நம்ம அந்த கான்சிக்வன்ஸுக்கு அப்புறம் தான் கற்றுக்குறோம்.
1: இல்லை, இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வயசு போயிடுதே, அதுக்கே பல வருடங்கள் ஆகிடுது. நீங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் குயிக்காக எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்க வரேன்.
0: ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா சீக்கிரமாக பிபி சுகர் தான் வரும். அதனால் இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ் லேர்னிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்போதுமே அந்த அலை ஓய போகிறதில்ல, நம்ம நீச்சல் கற்றுக்க போகிறதில்ல, அந்தமாரி தான் இது. இதுனா தினந்தோறும் கற்றுக்கிற விஷயம். நீங்கள் 50 வருஷம் நான் உனோட வாழ்ந்துட்டு இன்னும் நீ புரிஞ்சிக்கலன்னு 50 வருஷம் கழிச்சு கூட உங்கள் வயசு சொல்லலாம். ஏன்னா இது வந்து லைஃப் லாங் ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஹியூமனும் இன்னொரு ஹியூமனும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் மேல் ஃபீமேல் டிஃப்ரெண்ட் கிடையாது, அவங்களுடைய கட்டமைப்பே வேறு. அதனால் இது லைஃப் லாங் ப்ராசஸ்ஸு. ஆனால் நம்மளுடைய மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, வி ஆர் இன்டர் டிபெண்டன்ட்னு சொன்னாலே, அந்த மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க வாழப்போகிறோம். இந்த ஒரு நிமிஷத்தில் இன்றைக்கி பேசிடுறோம், இன்றைக்கி ஒரு ஹஸ்பண்டை திட்டிடுறோம், இல்லை ஒய்ஃபை திட்டிடுறோம் அப்படின்னா அது

0: இன்றைக்கூட முடிஞ்சிடறது இல்லை. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குரோ ஆகிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ள கமிட்மெண்ட்டு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குரோ ஆகிறதால் இல்லாடாமல் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற நம்மளோட குழந்தைங்களையும் சேர்த்து நம்ம லிஃப்ட் பண்ணணும். அது லைஃப் லாங் ப்ராசஸ். அதனால் ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. அதனால் அது மைண்டில் வச்சுக்கணும். ஒருத்தரை இண்டிவிஜுவலை இண்டிவிஜுவல் கண்ணோட்டத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அந்த மைண்டில் அந்த பேஸ் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா இவங்க தான் நமக்கு லைஃபு அப்படின்றது, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இவங்களோட தான் நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்க போகிறோம், இன்றைக்கி ஒரு நாளில் முடிஞ்சிட போகிறது இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்க போகிறோம். அதுக்காக தான் அந்த ரிலேஷன்ஷிப், அதுக்காக தான் ஒரு ஃபேமிலி, அதுக்காக தான் நம்ம ஹஸ்பண்டு, அதுக்காக தான் ஒய்ஃபு அப்படிங்கிறது வந்து பேஸ் எப்போதுமே இருக்கணும். அது
1: இப்போ பல்வேறு செய்திகள் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை அது ஏன் இருக்கணும், அது இல்லாமல் இருந்தால் என்ன பிரச்சனையே, பல்வேறு செய்திகள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டருந்து விடைபெறோம் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படை தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகள் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூமின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்தது.

0: அறிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா, ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாட்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்பில்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல்

0: பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோப் பார்க்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் பிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் ரக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் PV சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. நிகழ்ச்சியில் தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாத கால பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா, பிரெக்னன்சி ஆக்சுவலா 40 வாரம் கணக்கு. இதை நம்ம எப்படி பிடிப்போம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். நம்ம வந்து இந்த ஒரு ட்ரைமஸ்டர்லயும் இல்ல மொதல் 3 மாசம், இந்த 3 மாசத்துலயும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஒரு பிரெக்னென்ட் உமனுக்கு வரலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆர் மைனர் எயில்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன உபாதைகள் அவங்களுக்கு என்னென்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து வாமிட்டிங். ஸோ வாமிட்டிங் பத்தி நான் டீட்டெயிலாக அப்புறம் சொல்றேன். பட் வாமிட்டிங்றது மைல்டு வாமிட்டிங் ஆர் நிறைய சலைவேஷன் இருக்கிறது, ஆல்டர்ட் டேஸ்ட் இருக்கிறது, வாய் வந்து நம்ம நம்மன்னு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப காமன் முதல் 3 மாசத்துல. சில பேருக்கு கிட்டினஸ் வரலாம், சில பேருக்கு டேஸ்ட் ப்ராப்பராக, அதாவது ஒரு ஃபுட்டு பிடிக்கும் ஒரு ஃபுட்டு பிடிக்காது, அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரி ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பேபியோட ஆர்கன்ஸ் தான் டெவலப் ஆகிற ஸ்டேஜ். ஸோ அதனால நிறைய ஃபுட்டு கொடுக்கணும், நல்ல சாப்பிட்டு பேபி வெயிட் கெயின் ஆகணுன்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன இஷ்டமான ஃபுட்ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை அவங்க அலோவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃபுட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து எதனால வருதுன்னா, பிரெக்னன்சியில ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப ஹையா இருக்கும், அதனால சில சேஞ்சஸ் உடம்புல ஏற்படுது, அதனால தான் நிறைய பிரச்சனை ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பிரெக்னன்சியில எல்லா உமனும் ஃபேஸ் பண்றாங்க. செகண்ட் வந்து யூரின் அடிக்கடி போறது. ஸோ ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இருக்கும். ஸோ இது ரொம்ப காமன், ஏன்னா யூட்ரஸ் என்லார்ஜ் ஆகும்போது அது பக்கத்தில் யூரினரி பிளாடர் இருக்கு. ஸோ இது என்லார்ஜ் ஆகும்போது அதை கம்ப்ரஸ் பண்ணுறதுனால பிளாடரோட கெப்பாசிட்டி குறையும். ஸோ அதனால ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு யூரின் வாய்ட் பண்ணுற சென்சேஷன் இருக்கும். தேர்ட் வந்து பிரெஸ்ட் பெயின் இருக்கும். ஸோ மார்பகங்கள் வலிக்கிறது, அகெயின் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ அதுவுமே ரொம்ப நார்மல். ஸோ அதுக்கு அடுக்குவட் ஹைட்ரேஷன் கொடுக்கணும். இது நார்மல்ன்றது முதல்ல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எக்ஸசிவ் சலைவேஷன் அண்ட் கிட்டினஸ் ரொம்ப காமன். அப்புறம் வந்துட்டு நெஞ்சு எரிச்சல் இருக்கும், ஏன்னா ஒண்ணு வாமிட்டிங் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு நெஞ்சில ஆசிடிக்கா இருக்கும், ரொம்ப எரியற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க.

0: இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ரொம்ப பிளாண்ட் மீல்ஸ் எடுக்கணும். பிளாண்ட் மீல்னா என்னென்னா, ஃபுட்டு வந்து நிறைய ஸ்பைசஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ஃப்ரைடு ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு, ரொம்ப பிளாண்டு டயட்டாக, ஸ்பைசஸ் இல்லாமல் ஃப்ரைடு ஃபுட்டாக, ரொம்ப ஹெவி ஃபுட் இல்லாமல் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து 2 hours பிஃபோர் பெட் டைம் அவங்க ஃபுட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ரொம்ப ஃபேட்டி மீல்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அடுத்து கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல் வர்றது ரொம்ப காமன். அதுவும் இது வந்து மெயினா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்னால இது ஏற்படுது. இன்னொன்னு, அவங்க ஃபுட் இன்டேக்கும் கம்மியா இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமனா நடக்கும். சோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னா, ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும். ஹை ஃபைபர் டயட்னா நார் சத்து மிகுந்த ஃபுட்ஸ் அவங்க எடுத்துக்கணும். அதுக்கு என்னென்ன ஃபுட் நார் சத்து ரிச்சா இருக்கும் அப்படின்னா, ஃபைபர் ரிச் ஃபுட் என்னென்னா, எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். மெயினா கிரீன்ஸ், கீரை வகைகள், அப்புறம் கொய்யாப்பழம், வாழைப்பழம், ஃப்ரூட்ஸ் வெரைட்டி எல்லாமே, அப்புறம் வந்து ஓட்ஸ் வெரைட்டி. சோ இந்த மாதிரி ஃபைபர் ரிச்சான ஃபுட் எடுத்துக்கணும். அப்புறம் அடிக்குவட் ஹைட்ரேஷன் இருக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3-4 liters ஆஃப் வாட்டர், டிபெண்டிங் ஆன் த வெயிட், அவங்க வந்து ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் மூட் டிஸ்டர்பன்ஸ், இதுவும் மெயினா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்னால தான். மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப காமனா இருக்கும். திடீர்னு அழுகிற மாதிரி ஃபீல் பண்றது, கொஞ்சம் அக்ரெசிவா ஃபீல் பண்றது, இது எல்லாமே காமன் தான். ஸோ இது எல்லாமே ஹார்மோன் இன்டியூஸ்ட். ஸோ இந்த மொதல் 3 months என்ன டேப்லெட்ஸ் கொடுப்போம்னா, ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுப்போம். மித்தபடி வேற எந்த ஸ்பெஷல் டேப்லெட்ஸ் லைக் ஐஎன், கால்சியம் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. மித்தபடி டயட் வந்து அவங்களுக்கு இஷ்டமான டயட் வித் ஹை ஃபைபர் எடுத்துட்டு ப்ராப்பர் ஹைட்ரேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாத கால பராமரிப்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:30 நிகழ்ச்சியில் தொடர்வது.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்கிறதுக்காக. இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போது கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினான், ஐயா ஏதாவது கொடுங்கன்னா. அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை. 8 முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், எதிரில்லாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த 8 முழம் வேட்டியை 2 கிழிச்சார். 4 முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி 4 முழத்தை தன்னோட இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச 4 முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான், இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆகா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை உசந்த ஜருகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடு, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, அதை வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடைவேட்டியும் அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல் அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். அப்படி கொஞ்ச தூரம் நடந்திருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தச்சுவிட்டது. வலி தாங்க முடியாமல் அம்மானு கத்திவிட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சிது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். தன் இடையில் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்குது. இப்போது அவர் நினைக்கிறாராம், இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசை அல்லவா அவனை வந்து திருடன் ஆகிவிட்டது அப்படின்னு நினச்சாராம். இது எப்போ ஏற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாகிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினச்ச அவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு? நீ என்னத்தை

உண்டாகனே இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு இது அவருடைய சிந்தனை. இன்றைக்கி நம்ம சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் கேட்டார், ஏன்ப்பா அழற அப்படின்னு கேட்டார். 5 ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்காது போல இருக்கு அப்படின்னா. எப்போ தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பித்தான்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:35. காலை வணக்கத்துடன் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நகரசுவை மனிதவாசம். இதுதான் நகர்வுலா. ஒவ்வொரு நாளும் நகர்வுலா நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு ஊரை பற்றியோ இடத்த பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த வரிசையில் என்னைக்கான நகர்வுலா நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நால்தார் வனவிலங்கு சரணாலயம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கையின் இதய துடிப்பை நெருக்கமாக உணர வைக்கும் ஒரு அற்புதமான பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். நகர சத்தங்களையும் பரபரப்பையும் விட்டு விலகி பசுமை போர்த்திய காட்டுப்பாதைகள், பறவைகளின் இனிய குரல்கள், வனவிலங்குகளின் இயல்பான உலகம் என இயற்கை பேசும் ஒரு இடம்தான் நால்தார் வனவிலங்கு சரணாலயம். இன்றைய நகர்விழா நிகழ்ச்சியில் இந்த அழகிய சரணாலயத்தின் சிறப்புகள் மற்றும் இயற்கை வளங்கள், வனவிலங்குகளின் உலகத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். நால்தார் வனவிலங்கு சரணாலயம் என்பது பாகிஸ்தானின் கில்கிட் பால்டிஸ்தானில் உள்ள நோமலுக்கு அருகில் உள்ள நால்தார் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும். இந்த சரணாலயம் 22 நவம்பர் 1975 உருவாக்கப்பட்டது. மேலும் இருபுறமும் உயரமான மலைகள் கொண்ட செங்குத்தான காடுகள் நிறைந்த பள்ளத்தாக்கை கொண்டுள்ளது. சிறிய எண்ணிக்கையிலான மார்கோர் காட்டு ஆடு மற்றும் பிற பெரிய பாலூட்டிகள் இங்கு காணப்படுகின்றன. இங்கு அடர்ந்த காடுகள், சிறிய மலைத்தொடர்கள், நீர்நிலைகள் மற்றும் பலவிதமான மர வகைகள் காணப்படுகின்றன. நகர நினைவுகளோடு நகர்வுலா தொடரும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நகரசுவை மனிதவாசம், அதுதான் நகர்வுலா. நிகழ்ச்சியில் நால்தார் வனவிலங்கு சரணாலயம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 22 நவம்பர் 1975 உருவாக்கப்பட்ட இந்த சரணாலயம் 27,206 ஹெக்டர்கள் பரப்பளவை கொண்டுள்ளது. ஷேர் குயிலா கேம் காடுகள் மற்றும் பக்குரா கேம் காடுகள் ஆகிய இரண்டு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை ஒட்டியுள்ளது. மூன்றின் மொத்த பரப்பளவும் 50,000 ஹெக்டேர்கள் ஆகும். நால்

கிளார் பள்ளத்தாக்கு என்பது ப்ளூவியோ பனிப்பாறை பள்ளத்தாக்கு ஆகும். இது U வடிவ குறுக்குவெட்டு உயரமாகவும் கீழே V வடிவ குறுக்குவெட்டாகவும் உள்ளது. இது வடமேற்கிலிருந்து தென்கிழக்காகவும் சீரமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இருபுறமும் உயர்ந்த மலைகளை கொண்டுள்ளது. குளிர்காலத்தில் மிகவும் குளிராக இருக்கும். ஆற்றின் அதிக பகுதிகள் உறைபனியாக இருக்கும். நகர நினைவுகளோடு நகர்விழா தொடரும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நகரசுவை மனிதவாசம், அதுதான் நகர்விழா. நிகழ்ச்சியில் நால்தார் வனவிலங்கு சரணாலயம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சரணாலயத்தின் பங்கு சுற்றுச்சூழல் சமநிலையை காக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. காடுகள் மழைப்பொழிவை அதிகரிக்கவும் நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் உதவுகின்றன. மேலும் உயிரின பல்வகைமையை காப்பாற்றுவதில் இந்த சரணாலயத்தின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. மனிதர்கள் மற்றும் இயற்கை இணைந்து வாழ வேண்டிய அவசியத்தை இந்த இடம் நினைவூட்டுகிறது. இந்த சரணாலயம் குறைவான உயரமுடைய அகன்ற இலைகளால் ஆன மற்றும் அதிக வளர்ச்சியுடைய ஊசி இலை காடுகளால் ஆனது. இந்த சரணாலயத்தின் மான், காட்டுப்பன்றி, முயல், மயில் போன்ற பல விலங்குகள் வாழ்கின்றன. குறிப்பாக இடம்பெயரும் பறவைகள் சில காலங்களில் இங்கு வந்து தங்குவது இயற்கை ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய கவர்ச்சியாக உள்ளது. பறவைகளின் குரல்கள், காட்டு விலங்குகளின் இயல்பான வாழ்க்கை முறை ஆகியவை இயற்கையை நெருக்கமாக உணர செய்கின்றன. சுமார் 35 வகையான பறவைகள் சரணாலயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நகர நினைவுகளோடு நகர்விழா தொடரும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நகரசுவை மனிதவாசம், அதுதான் நகருலா. நிகழ்ச்சியில் நாள்தார் சரணாலயம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரணாலயத்தை சுற்றியுள்ள கிராம மக்களின் வாழ்க்கை இயற்கையோடு நெருக்கமாக இணைந்துள்ளது. அவர்கள் காடுகளை பாதுகாக்கும் பணியிலும் பங்கேற்கின்றனர். சில இடங்களில் பழமையான மரபுகள், மூலிகை அறிவு, இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை போன்றவை இன்னும் தொடர்கின்றன. இது கலாச்சாரம் மற்றும் இயற்கை ஒன்றிணைந்த வாழ்க்கையை காட்டுகிறது. இயற்கை வனங்கள் குறைந்து வரும் இந்த காலத்தில் நாள்தார் வனவிலங்கு சரணாலயம் போன்ற இடங்கள் எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய செல்வமாகும். இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு இந்த காடுகளும் வன விலங்குகளும் தான். அவற்றை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பும் கூட. பசுமை இருக்கும் வரைதான் மனித வாழ்க்கைக்கும் அழகு இருக்கும். இயற்கையை நேசிப்போம், வனவிலங்குகளை பாதுகாப்போம். மீண்டும் ஒரு புதிய நகருலா பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். வரும் பாடலுடன் நகருலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா சீனிவாசன். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மிங் ஆங்லைங்குடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு எதிராக மியான்மரின் நிலப்பரப்பு பயன்படுத்தப்பட அனுமதிக்கப்படாது என்று தனது உறுதிமொழியை மியான்மர் அதிபர் தெரிவித்ததாக மத்திய வெளியுறவுச் செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபின் நேற்று புதுடெல்லியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் 12 ஆண்டுகால சேவைகள் மற்றும் அமைப்பு ரீதியான விரிவாக்கம் குறித்து முக்கிய விவரங்களை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான டாக்டர் சந்தீப் பத்ரா கூறினார். மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சர் திரு ஜிதன் ராம் மஞ்சி நேற்று புதுடெல்லியில் தென்னாப்பிரிக்காவின் சிறுவணிக மேம்பாட்டு அமைச்சர் செல்வி ஸ்டெல்லா டெம்பிசா நதாமினியை தலைமையிலான குழுவை சந்தித்தார். இச்சந்திப்பில் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் இத்துறையின் ஒத்துழைப்பையும் கூட்டுறவையும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், தேடுவார்நத்தம், டிஎன் பாளையம், எடையார்பாளையம், தானம்பாளையம், பிள்ளையார்திட்டு, நல்லவாடு, புதுக்குப்பம், புறணாங்குப்பம், அபிஷேகப்பாக்கம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. ஜப்பானில் நேற்று நடைபெற்ற 18 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஏ பிரிவுக்கான 3வது ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வீழ்த்தியது. மேலும் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. வாழ்க்கையில் சின்ன புரிதலே பெரிய தெளிவை தரும். அந்த புரிதலுக்கான நேரம்தான் தகவல் தளம். கேளுங்க, மாற்றம் உணருங்க. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தனித்துவமான மணமும் சுவையும் கொண்ட துரியன் பழம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிகவும் பிரபலமான இந்த பழம் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இதன் வெளிப்புறம் முட்களுடன் காணப்பட்டாலும் உள்ளே இருக்கும் சதைப்பகுதி மிகுந்த சுவையுடன் சத்துக்களுடனும் இருக்கும். இப்போது துரியன் பழம் பற்றிய முக்கியமான தகவல்களை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் தகவல் தளம் நிகழ்ச்சியில்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தகவல் தளம். நிகழ்ச்சியில் துரியன் பழத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கலாம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல் துரியன் பழத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு முன்னாரி என்றாலே அதன் வாசனை தான் முதலில் நினைவிற்கு வரும். அந்த அளவிற்கு பெயர் பெற்றது ரம்புட்டான், மங்குஸ்தான் பழங்களை போன்று துரியன் பழமும் தென்கிழக்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது. மழைக்கால பழமான துரியன் வெளி அமைப்பு பச்சை மற்றும் பழுப்பு நிறத்திலும் உள் அமைப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அரிதாக இளஞ்சிவப்பும் மற்றும் நீல நிறத்திலும் இருக்கும். சின்ன தகவல், பெரிய மாற்றம். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தகவல் தளம் நிகழ்ச்சியில் துரியன் பழத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த துரியன் பழத்தில் வைட்டமின் சி, பொட்டாசியம், நார் சத்து, இரும்பு சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது உடலுக்கு தேவையான சக்தியையும் ஆரோக்கியத்தையும் வழங்குகிறது. மேலும் துரியன் பழம் 30க்கும் மேற்பட்ட வகைகளில் கிடைத்தாலும் 9 வகைகளே உட்கொள்ள உகந்தவை. ஒரு பழம் 1 அடி நீளத்திலும் 1/2 அடி அகலத்திலும் 1 முதல் 3 கிலோ எடையை கொண்டிருக்கும். துரி என்றால் மலாய் மொழியில் முள் என்று பொருள்படுவதன் காரணமாக கூட இப்பழத்திற்கு துரியன் என்று பெயர் வந்தது. இதன் அறிவியல் பெயர் துரியோ ஜி பித்தினஸ் ஆகும். சின்ன தகவல், பெரிய மாற்றம். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: not allow its territory to be used against India's security interests. India and US have finalized most elements of first phase of bilateral trade agreement, says Commerce and Industry Minister Piyush Goyal. Uttarakhand's UNESCO World Heritage Site, Valley of Flowers, opened to tourists. 22 rowers included in TOPS development group ahead of Asian Games 2026. And in hockey, India registered dominant 4-1 win over Korea in Men's Under-18 Asia Cup. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில துரியன் பழத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். துரியன் பழம் உடலுக்கு சக்தி தரும் பழம் ஆகும். இந்த பழத்தில் இயற்கையான சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருப்பதால் உடனடி சக்தியை அளிக்கிறது. சோர்வாக இருக்கும் நேரங்களில் இதை சாப்பிடுவது புத்துணர்ச்சியை தரும். துரியன் பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. மலச்சிக்கலை குறைக்கவும் வயிற்று ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது. துரியன் பழத்தில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயை ஊக்குவிக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நடுநிலையாக்கும் தன்மையை கொண்டவை. மேலும் இப்பழத்திலிருந்து எடுக்கப்படும் சாறு மார்பக புற்றுநோய் செல்கள் பரவுவதை தடுக்குகின்றன. துரியன் பழத்தை நேரடியாக சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் ஐஸ்கிரீம், கேக், ஜூஸ், இனிப்பு வகைகள் போன்ற உணவுகளிலும் பயன்படுத்துகின்றார்கள். சின்ன தகவல் பெரிய மாற்றம். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் துரியன் பழத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். துரியன் பழம் கார்போஹைட்ரேட், ஆரோக்கியமான கொழுப்பு சத்து மற்றும் ஆற்றலின் சிறந்த ஆதாரமாக உள்ளது. 100 கிராம் அளவில் துரியன் பழத்தை உண்டால் 147 கிலோ கலரி வரை ஆற்றல் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த அளவு மற்ற வெப்பமண்டல பழங்களில் கிடைப்பதை விட மிக அதிகமான ஒன்றாகும். இதனால் உடல் எடையை அதிகரிக்க விரும்புவோர் உண்ண வேண்டிய பழங்களில் ஒன்றாக உள்ளது துரியன் பழம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஐடிஐ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 3/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 மற்றும் 18 முதல் 27 வரை ஆகும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கட்டணம் 1500 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 700 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை 3ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு FRIDU.edu.in.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் MTS பிரிவில் 45, டெக்னீஷியன் பிரிவில் 20, வன காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4, ஸ்டோர் கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உட்பட மொத்தம் 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன.

துரியன் பழம் உட்கொள்ளும் முறை. முட்களை கொண்டுள்ள இந்த பழத்தை கையுறை அணிந்து கத்தியை கொண்டு நறுக்கி உள்ளே சுளைகளை உட்கொள்ள வேண்டும். விதை மற்றும் தோலை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பின்பு அதிகம் தண்ணீர் குடிப்பதும் மிகவும் நல்லது. சிறுநீரக பிரச்சனை, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இப்பழத்தினை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மனதில் கொஞ்சம் வித்தியாசம், சுவையில் ரொம்ப ஸ்பெஷல், அதுதான் துரியன் பழம். வெளியே முட்களாக இருந்தாலும் உள்ளே நிறைய சத்துக்களும் நன்மைகளும் நிறைந்திருக்கிறது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் வெளிப்படையாக கடினமாக தோன்றும் விஷயங்கள் உள்ளுக்குள் பெரிய நல்லதை கொண்டிருக்கலாம். ஆரோக்கியத்துக்கும் சக்திக்கும் சுவைக்கும் பெயர் போன இந்த துரியன் பழத்தை பற்றி இன்றைக்கு நாம் தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரை என்னோடு சேர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு சூப்பரான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஆரோக்கியமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வரும் பாடலுடன் தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்.
1: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
2: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியாவில் அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளோ லாங்குவேஜஸ்லையும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்ட்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.
3: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்கள் நினச்சி பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலாக சொல்ல போனால், நான் சின்ன வயசில் இருந்தபோது காலையில் எழுந்த பிறகு நியூஸு, அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் ரேடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. அதுலேயும் குறிப்பாக இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியாக அவர் என்ன பேசுகிறாரு, என்ன கதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அவர் சிம்பிளாக சொன்னாலும் அதில் ஒரு மாரலோட ஒரு லெசன் கற்றுக்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு கம்பேனியனாகவோ ஒரு டீச்சராகவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமாக தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா, போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
4: என் பேர் சிறுதீப். இப்போ தான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போ தான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான்.

0: கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னும் வரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸில் கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்லாம். அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
1: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயராக இருக்குது. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்கவுங்க டே டு டே லைஃப்பில் வந்து ஹியர் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதனால் இருக்குது அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதராக இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிடிக்ஸாக இருக்கலாம், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க லைக் வந்து, சோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ், எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரேடியோவில். லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பற்றி இன்டர்வியூ எடுக்கும்போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும்.
2: கேரல், நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kids இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11 o'clock வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். ஸோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜா பேஸ்ட் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். சோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்ணுது. வி டு செலிப்ரேட் இட் டுகெதர். தேங்க்யூ.
3: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிருச்சு. எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன்.

0: நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி. ஹியர் எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமாக இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பற்றிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
1: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆன போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு குவெஸ்டின் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்குற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனால் அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனால் அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸை கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனால் ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு.

0: ആകാശവാണി ചെന്നൈ.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரிரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சாமி தயஜூட, திருவெற்றியூர் தியாகையர் இயற்றிய வர்ணம், ராகம் கேதார கௌளை, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:29 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்

ஆபேரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகள் ராகமாளிகை ஆதிதாளம் கண்டநடை.

பரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். தெலங்கானா மாநில தினத்தை முன்னிட்டு

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று முதல் ஜூன் 4 வரை புதுடெல்லியில் நடைபெறும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதில் சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கைகள், சுங்கம், வர்த்தக வசதி மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு ஆகிய ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட உள்ளன. உயர்நீதிமன்ற நீதிபதிகளான பஞ்சாப் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த திரு ஷீல் நாகு, மும்பையைச் சேர்ந்த திரு ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேஷ் மாநிலத்தைச் சேர்ந்த திரு சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த திரு அருண் பள்ளி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகிய 5 பேர் உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக இன்று பதவியேற்கின்றனர். இவர்களுக்கு இந்திய தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மாணவர்களுக்கான மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிலுக்கான போஸ்ட் ரிசல்ட் ஆக்டிவிட்டீஸ் இணையதளம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இத்தளத்தில் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்த காணொலி இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் சுகாதார திட்டங்களின் அமலாக்கம் குறித்து நேற்று ஆய்வுக்கூட்டம் நடத்தினார். சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் போல மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் மருத்துவ செலவை திரும்ப பெறுவதற்கான புதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சுகாதாரத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02:15.

கேட்டாலே இனிக்கும். மெதுவா மனசுக்குள்ள நுழையிற இசை, ஒரு புன்னகை, ஒரு நினைவு, ஒரு வரி சொல்லாத உணர்வு. அழகான நேயர்களுக்கு காலை வணக்கம். உங்க முகநூல் மெசேஜ் மூலமா இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்க அனுப்பின அந்த ஒரு வரி இப்போ இசையா மாறப்போகுது. உங்க நினைவுகளோட, உங்க உணர்வுகளோட, உங்க பேரோட சேர்ந்து வரும் பாடல்கள் தான் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். முகநூல் பக்கத்தில் பதிவிடும் போது என்ன படம், பாடல், உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை பதிவிட மறந்துடாதீங்க. கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் கனகராஜ் ஜெயக்கொடி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்பாடல கேட்டிருக்கும் அடுத்த நேயர் சென்னையிலேருந்து சிவராம் நாகராஜன். அர்ச்சனை பூக்கள் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேயர் நிகழ்ச்சி. தலைப்பு ஊக்கமது கைவிடேல். உங்களுடன் உரையாடுபவர் சௌமியா.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்பாடலை கேட்டிருக்கும் நேயர் தாராபுரம் எம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ் பாடல் கேட்டிருக்காங்க. பூமழை பொழியுது படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

கேட்டாலே இனிக்கும் முகநல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்பாடல கேட்டிருக்கும் நேயர் சென்னை அந்தோனிராஜ் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநில் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்பாடலை கேட்டிருக்கோம் நேயர். கடலூர் துறைமுகம் சுரேஷ் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

0: இயர் ராஜன் சுப்பிரமணியன். தாலாட்டு படவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, ஏன் கண்ணு

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை

0: தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடல கேட்டிருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் மதி கொழுந்து திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்படல கேட்டிருக்கும் நேயர் பொன்னியம்மன் மேடு சுகன்யா பரத் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249684458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்படல கேட்டிருக்கும் அடுத்த நேயர் சரஸ்வதி பத்மநாபன். கிரீடம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் பெரிய வளையம் ரவிச்சந்திரன் சாந்தி ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

முகநூல் வழியாக வந்த உங்கள் அன்பான விருப்பங்கள் இன்று எங்களோட இன்பாக்ஸை மட்டுமல்ல எங்களுடைய மனசையும் நிறைய சேர்ந்துடுச்சு. ஆனால் நேரம் கட்டுப்பாடு காரணமாக உங்கள் எல்லாருடைய விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப முடியல. அதனால் வேதராணியம் வட்டம் 4 வேதபதி பி கே பி ராஜதுரை, வேதராணியம் வட்டம் தலைஞாயிறு ஏ ராஜா முகமது, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், ஹிராமணி வர்மா, சூரியமூர்த்தி, பெரியவளையம் ரவிச்சந்திரன், மணிமாறன், பட்டாளம் அப்துல் ஜலீல், கனகராஜ், கே பி ராஜதுரை, நன்னிலம் நாராயணன், பாபு முல்லக்காடு, சரவணன், அழகுமணி, ஒபீனியன், அனோகாலால், உமா, காட்டூர் சிவகுமார், மதுரை சண்முகசுந்தரம், விஜயராகவன், மந்திரமூர்த்தி, இவங்க எல்லோருக்காகவும் இந்த பாடலை ஒலிக்க செய்து கேட்டாலே இன்றைக்கி முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம்.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா சீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மிங் ஆங்லைனுடன் புதுடெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். மேலும் கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பரம் நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபின் நேற்று புதுடெல்லி

டெல்லியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் 12 ஆண்டுகால சேவைகள் மற்றும் அமைப்பு ரீதியான விரிவாக்கம் குறித்த முக்கிய விவரங்களை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான டாக்டர் சந்தீப் பத்ரா கூறினார். உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் அமைந்துள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான மலர்களின் பள்ளத்தாக்கு சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. இதில் தற்போது 300க்கும் மேற்பட்ட மலர்களும் பல அரிய வகை தாவரங்களும் உள்ளன. இது அக்டோபர் 31 வரை பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும் என்று வனச்சரக அலுவலர் சேத்னா கந்த்பால் கூறினார். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்துள்ளன. இவ்விதிகள் இந்திய உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிரீன் வாரியர் நிறுவனம் சார்பில் தூய்மை பணிகள் மற்றும் குப்பை அகற்றும் பணிகள் இரவு பகலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு முக்கிய பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 11 டாட்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:24. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நேர் நேரம். நேர் நேரம் நிகழ்ச்சியில் தினமும் ஒரு தலைப்பை பற்றி அலசு அலசன் நம்ம நேர்கள் அவரோட கருத்துக்களை வந்து நம்மளை தொலைபேசி எண்கள் மூலயமா தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோன்னா, ஊக்கம் அது கைவிடேல். ஊக்கம் என்பது ரொம்பவே ஒரு தனி மனிதன் அனைவருக்கும் ஒரு அத்தியாவசிய ஒரு குணம்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் முதல் நேராக நம்ம இணைப்பில் வந்துட்டாங்க.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரத்திலிருந்து முகமது இக்பால். நலம்
0: ஐயா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், ஆஃப்லைன்ல இருக்கேன். தலைப்பு என்ன? முதல் நேயர் நினைக்கிறேன்.
0: முதல் நேயர் தான் இன்றைய தலைப்பு. ஆன்லைனே கொடுத்தா செய்யும் உங்களோடது. இன்றைய தலைப்பு ஊக்கம் அது கைவிடேல்.
1: ஊக்கம் அது கைவிடேல். ஊக்கம்ங்கிறது எல்லாத்துலயும் ஊக்கமா இருக்கணும். அதாவது இப்ப பரீட்சை எடுத்துக்கணும் வச்சுங்க, எக்ஸாம் வரும்போது அந்த நேரத்துல கொஞ்சம் படிக்க கூடாதுங்க. அப்பப்ப படிச்சாதான், நம்ம காலையில எழுந்திரிச்சு படிச்சாதான் அன்னைக்கு பாடமே மனசுல பதியும். கடைசியில் எக்ஸாம் டேத்துல அவசர அவசரம் படிச்சா அந்த அளவுக்கு படிப்பு ஏறாது. அதனால ஊக்கமா இருந்து அப்பப்ப பாடத்து அன்னன்னைக்கு படிச்சுட்டா தான் நமக்கு தெளிவாகவும் இருக்கும்,
0: ஊக்கத்தினுடைய ஒழுக்கமும் இருக்கணும்னு சொல்லுவீங்க அப்படிங்களா?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அதே இருக்கணும். எக்ஸாம்ல போயிட்டு நம்ம படப்படப்புல பயப்படாம இருக்கிறதுக்கு நல்லபடியா படிச்சாதான் நல்ல ஞாபகத்தோட நம்ம முடிஞ்சிருக்கோம். விஜய்காலம் என்று பேசுறது ரொம்ப நலமா இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி ஐயா. உங்களோட கருத்துக்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இன்னைக்கு நேர் நேரத்தோட தலைப்பு ஊக்கம் அது கைவிடேல். நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்றைய நேர் நேரத்தின் தலைப்பு ஊக்கம் அது கைவிடேல். இந்த உலகத்தில் தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடப்பவர்கள் மாமனிதர்கள். ஆனால் தடம் பதித்து நடப்பது அவ்வளவு எளிதல்ல என்றாலும் சாத்தியமே. வெற்றி பெற்ற மனிதர்களின் வரலாற்றில் எல்லாருமே கடைசி பக்கத்தை மட்டுமே படிக்க விரும்புகிறோம். ஆனால் அதற்கு முந்தைய பக்கங்கள் எவ்வளவு கடினமானது, அதை நம்ம படிக்கிறதே இல்லை, அதை உணர்வதும் இல்லை. சரிங்களா? அடுத்த நேயர் தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர், ஹலோ வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? பரமக்குடி ராஜேஸ்வரி அம்மா. காலை முற்பகல் வணக்கம் அம்மா.
2: உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது உருட்டுபவர் வள்ளுவம் சொல்லுது. ஊக்கத்தோட நம்ம ஒவ்வொரு செயலையும் இறங்கும் போது விதிய கூட நம்ம ஓட ஓட விரட்டி விட்டுறலாமா.
0: ஆமா ஆமாமா, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகள். விதியை மதியால் வெல்லலாம், விதியை ஊக்கத்தால் வெல்லலாம்.
2: எல்லாரும் விடியே அப்படின்னு உட்காந்துருப்பாங்க.

0: ஏதோ இருந்தாலும். ஆனா அது அப்படின்னா இருக்காதுங்க, அத கூட என்னால ஓட வேண்டாம் விரட்ட முடியும் அப்படிம்பாரு. ஆனா இன்னொரு குரல்ல சொல்லிருப்பாரு, அதுக்கு ஆப்போசிட்டா, அன்றாங்கால் நல்லவா காண்பவா, அன்றாங்கால் அலர்ட்படுவாரு. என்னதான் இருந்தாலும் விதியை வந்து நம்மளால செயல்படுத்த முடியாது, விதி வந்து நம்மளை வந்து ஓட ஓட துரத்தி வைக்கும், நம்ம செயல்களை கூட மாத்தி அமைக்கும்னு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இதை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, ஓட ஓட விரட்டுறதுக்கான யுக்தி நம்மகிட்ட தான் இருக்கு, நம்ம மதிய கொண்டு செயல்படும் போது நம்ம விதிய மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத போலதான் நம்ம ஊக்கத்தை மட்டும் எப்பவுமே கைவிடக் கூடாதுங்க அம்மா. ஏன்னா ஒரு செயல் சின்ன ஏதோ என்ன வந்தாலும் துன்பம் வந்தாலும் உடனே சோர்ந்தும் போயிடக்கூடாது. சோர்ந்து போறப்ப ஆமா சோர்ந்து போறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த துன்பம் வந்து நம்மள ரொம்ப இறுக்கி புடிச்சிடும் நம்மள. அதுக்கு மாற்று வழி என்னன்னு சிந்திக்கணும், இதுக்கு என்ன மாற்று வழி, இந்த துன்பத்துக்கான இது எங்க இருந்து வந்துச்சு, இதுக்கான இதை துடைக்கிறதுக்கான வழித்துறை என்ன அப்படின்னு சமயோஜித புத்தியோட மதிநுட்பத்தை பயன்படுத்தி மாற்று வழிய சிந்திக்கும் போது நம்மளுக்கான அந்த ஊக்கம் வந்து தன்னாலேயே பிறந்துடும். அது மட்டும் இல்ல, கூட நம்ம இருக்கிறவங்களும் ஊக்கத்தோட இருக்கிறவங்களா பார்த்து நம்ம படாதனவங்கம்மா.
1: ஏன்னா
0: இப்போ நண்பர் கூட்டங்கள்லாம் இப்போ எப்படி இருக்காங்களோ, அதாவது மனநலம் மண்ணீர் காக்கும் இனநலம் எல்லாம் புகழும் தரும்னு வள்ளுவம் இன்னொரு குறள் சொல்லியிருக்காரு. இனநலம் நம்ம கூட இருக்கிற இனநலம் வந்து எப்படி இருக்கோ அதன்படித்தான் நம்மளுக்கு புகழும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு சோர்வா இருக்கிறவங்க, ஐயோ என்ன செய்ய முடியும், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு கைய பிசைஞ்சு நிக்கிறவங்க கூட சேர்ந்துடாதீங்க. உங்களோட சேர்ந்து இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க, அவங்கள வச்சுதான் நீங்க அந்த ஊக்கத்தை நீங்க செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இனத்தையும் நல்லபடியா சேகரிக்கணும், நல்ல ஊக்கத்தோடையும் செயல்படணும். என்ன வந்தாலும் அதை ஓட ஓட விரட்டி அமைக்கிறதுக்கான சக்தி நம்மகிட்ட இருக்குங்கிறத ஆணித்தரமா நம்பணும். அடுத்து ஆன்மீகத்துக்குள்ளயும் போய்கணும். ஆன்மீகத்துல இப்ப யாரும் ரொம்ப நுழையிறது கிடையாது. என்ன சாமி கல்லு அப்படின்னுங்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. காலையில எழுந்திருச்ச உடனே கடவுளே எனக்கு நிறைய ஆற்றலை கொடு, சக்தியை கொடு, எல்லாத்துக்கும் உதவி செய்யற மனப்பான்மையை கொடு, யாருக்கும் என்னால துன்பம் ஏற்பட்டுற கூடாது, யாராவது எனக்கு துன்பம் செஞ்சாலும் அதையும் நான் ஓட ஓட விரட்டிட்டு நான் என்னோட பணிகளை செய்யறதுக்கு எனக்கு சக்தியை கொடுங்கன்னு சொல்லி பாருங்களே
1: பிரபஞ்சத்துக்கிட்டுக்கோவா.
0: ஆமா இந்த மாதிரி இருக்கும் போது நான்லாம் அந்த மாதிரி செயல்படுறேன். அதனால எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா
1: நன்றிமா, நன்றிமா. வள்ளுவத்தின் பால அழகா வந்து நம்ம ராஜேஸ்வரி அம்மா வந்து அவர்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகள்மா. அடுத்த நேயர் அழைப்புல வந்தாச்சு, யாருன்னு பாக்கலாங்களா? ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம் ஐயா. தோழி செல்ல தோழி சௌமியா,
2: பொது தேர்வுல தோல்வி அடைகிற.
1: நன்றி நன்றி. உங்க பெயர், பெயர் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாங்க ஐயா.
2: கலையரசு நல்லாப்பாளையம்.
1: நன்றி நன்றி ஐயா. அப்ப தலைப்பு தெரியுங்களா?
2: தொடக்க மேல் கல்லூரி பொது தேர்வுகளில் தோல்வி அடைகிற மாணவி மாணவர்களில் மனசு துவண்டு விடாமல் அடுத்து இலக்கு நோக்கி எழுதி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஊக்கம்ங்கிற தன்னம்பிக்கை நமக்கு வந்துடணும். தாய் தந்தை பராமரிப்பு இல்லாத அலட்சியப்படுத்தக்கூடிய சில குடும்பங்கள் இருக்குன்னு
1: சொன்னீங்கன்னா
2: பெற்றோர்கள் வந்து மனம் தவழ்ந்து விழாம தற்கொலை முடிவுக்கு போகாம வாழும் வரையும் நம்ம போராடி வாழ்வோம்னா கொஞ்ச காலம்
1: வாழும் வரை போராடணும்
2: நமக்கு வரணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க்கைன்றது
2: மனைவி கணவன் எதிர்பாராம ஏதோ ஒரு காரணத்தினால உடல்நலம் பாதிக்கப்பட்டு இல்ல தற்கொலை முடிவுக்கு போயிட்டு இருப்பாரு, இல்ல வந்து விவாகரத்து வரையிலும் போயிட்டு இருப்பாரு. அது தற்காலிகம் தாண்டி நிரந்தர பிரிவுங்கிற கட்டத்துக்கு வந்துருவாங்க. அந்த நேரத்துல திருமதி அப்படிங்கிற தானும் ஒரு தற்கொலை முடிவு எடுத்துக்காம குழந்தைகளுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போவேன், அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுப்பேன், வளர்ப்பை கொடுப்பேன், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பேன், அவங்களுக்கு திருமணத்துக்கான வழித்தடத்தை அமைத்து கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைங்கிற ஒரு ஊக்கம் அந்த இடத்துல ஒரு திருமதிக்கு வந்துடணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஒரு நோயாளி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்ற நேரங்கள்ல எப்படியும் நம்மளால உடல்நலம் சரியா

0: நம்ம வீட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கைங்கிற ஊக்கங்கிறது அங்க வரணும்
1: கண்டிப்பா.
0: அது மாதிரி காலகட்டங்கள்ல அவர் மருத்துவமனையில் இருக்கிற போதும் உடல்நலம் சீராகி வீட்டுக்கு வர போதும் உறவினர்கள் நண்பர்கள் அவங்கள போய் பாக்குறதும் நீங்க நல்லபடியா மறுபடியும் உடல்நலம் நல்லா சேரிடுவீங்க, நல்லா நடமாடுவீங்க, நீங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்கற ஊக்கம்ங்கிற தன்னம்பிக்கை வந்து அந்த நேரத்துக்கு அவசியமான ஒன்று.
1: கண்டிப்பா கண்டிப்பா, வாய்மொழி ஆறுதல் ரொம்பவே அவசியம்.
0: அந்த ஆறுதலான வார்த்தை பகிர்வே வந்து அந்த ஊக்கமே வந்து அந்த தன்னம்பிக்கை வந்து எழுந்தவங்களை உட்கார வைக்கும். ஒரு திருமதி வந்து ஒரு தாய்மை பேர் அடைஞ்சிருப்பாங்க. அந்த தாய்மை பேர் அடைஞ்ச நேரத்துல இந்த குழந்தைய நாம எப்படி பெற்றெடுக்க போறோம், எப்படி வளர்க்க போறோம், இது நல்லபடியா பிரசவமாகுமா இல்ல மருத்துவமனைக்கு போய் தான் அறுவை சிகிச்சை மூலமா நடக்குமா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஒரு மன போராட்டத்துல இருக்கிற நேரங்கள்ல மனசு துவந்து விடாதுமா, மருத்துவமனையில போனாலும் வீட்டுல இருந்தாலும் நல்லபடியா குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையோட இருமா அப்படி சொல்லி சக கூடி இருக்கிறவங்க கொடுக்கற ஊக்கம் இருக்கு பாரு, அது அவங்களை எழுந்து உட்கார வைக்கும். இப்படி இந்த ஊக்கம் அப்படிங்கிற விஷயம்தான் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களை இது பண்ணணும். ஒழிய எதிர்மாரமான சிந்தனையை நாம கொடுத்துட்டோம்னு சொன்ன அவ்வளவுதான், இனிமே இல்ல அப்படிங்கிற இகழ்வான பேச்சு குடும்பம் கிராமங்களை தவிர்த்துட்டு அந்த நேரத்துல அவங்க கொடுக்கக்கூடிய ஊக்கம்
1: தான்.
0: ஆமா, அதுதான் அடுத்த இலக்கு நோக்கி பயணிக்க வைக்கும். அடுத்த இலக்கு நோக்கி பயணிக்க வைக்க நேரங்கள்ல தான் அவங்க கடுமையான உழைப்பை கொடுத்து சிக்கனத்தை கொடுத்து சேமிப்பை கொடுத்து அறிவார்ந்த குழந்தைகளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல நிலைப்பை கொண்டு வராங்கன்னா மனம் தளர்ந்து விழுந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி எழுந்து உட்கார வைக்க முடியும்?
1: கண்டிப்பா ஊக்கம், ஊக்கம் தான் தேவை அந்த இடத்துல.
0: இது மாதிரி ஊக்கம்ங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில கூட எனக்கு கூட சிலர் கொடுத்திருக்கிறாங்க. அதுபோல நானும் பெரும்பாலான பேருக்கு இந்த ஊக்கத்தை அந்த தன்னம்பிக்கை நான்
1: கொடுத்திருக்கிறேன்.
0: ஊக்கம் தான் எனக்கு உட்கார வச்சிருக்கு, நடமாட வச்சிருக்கு. 2022 நான் மருத்துவமனையில் இருக்கிற போது ஒரு அறுவை சிகிச்சைக்காக என்னை வந்து நேரடியா பார்த்தவங்களும் ஊக்கப்படுத்துவங்களும் உண்டு. இவ்வளோ அறுவை சிகிச்சை போயிருக்கிறாரா, என்ன மாதிரி வர போறாரோ சொல்லி கேளனப்படுத்துறவங்களும் உண்டு. இது 2023 திருவண்ணாமலை மருத்துவமனையில் இருக்கும்போது கூட ஒரு சிலர் இப்படி திரைமறைவா இதுவும் இப்படி சிலர் நடந்திருக்கு. அதனால நாம வந்து வாழும் வரை போராட கத்துக்குவோம்,
1: வாழும் வரை போராடு,
0: தொடர்ந்து போராடுவோம், எதிர் நின்று போராடுவோம். இழந்தால் பெற முடியாதது உயிர். அந்த உயிரை நம்மளை நாமளே மாச்சிக்காம இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம் வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணப்பாடு நமக்கு வந்துச்சு சொன்னாலே தன்னம்பிக்கைங்கிறது நமக்கு தானா வந்து சேர்ந்துடும், அந்த ஊக்கம் நமக்கு சரியா வந்து சேர்ந்துடும்.
1: நன்றி நன்றி.
0: ஆனா தவறான போக்குல ஒரு சில நடக்கிற போது நமக்கு வழியா இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன், ஒன்னே ஒண்ணு மட்டும்.
1: ஒன்னே
0: ஒண்ணு, இப்ப சமீபத்துல எங்க உறவினரோட குழந்தை சென்னை மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த உறவுகள் வந்து எல்லாருமே ரொம்ப மனசு துவண்டு போயிருக்கிறாங்க. இந்த செய்தி எனக்கு கொடுக்கற பொழுது அழுதுகிட்டே சொன்னாங்க ரெண்டு நாள் முன்னாடி. அப்ப நான் அவங்களுக்கு ஊக்கமான வார்த்தைகளை கொடுத்தேன், அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தேன்.
1: தன்னம்பிக்கை,
0: சென்னை போய் இருக்கிறாங்க, புதுச்சேரியா இருந்தாலும் சென்னையா இருந்தாலும் வேற எந்த ஊரா இருந்தாலும் வேலூரா இருந்தாலும் மருத்துவர்கள் செவிலியர்கள் நம்மளுக்கு காப்பாத்தி கொடுத்துருவாங்க. நீங்க மனசு துவண்டு விழக்கூடாது, அழக்கூடாது. நீங்க அங்க மருத்துவமனையில் இருக்க உங்க மக்களுக்கும் உங்க மருமகனுக்கும் நீங்க ஆறுதலான வார்த்தைகளை சேர்ந்தாலும் வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டணும், ஊக்கத்தை கொடுக்கணும் நான் சொல்லி அந்த அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கையான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நாமும் அந்த குழந்தை நல்லபடியா உடல்நலம் பெற்று
1: வாழ்க்கையில
0: கஷ்டப்பட்ட அனுபவங்கள் பல நிகழ்வுகள் இதையே நம்ம ஒரு செய்தியா கொடுக்கலாம். இன்னைக்கு ஒரு தலைப்பு, இது ஒரு 6 மாசம் என்ன இதே

0: வேறு ஒரு கருத்தை கொடுத்த நிறைய நிகழ்வுகள் அப்பப்பே நடந்துகிட்டே இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதனால நம்ம யாருக்கு கொடுத்தோம்னா கேட்கறதுக்கு சுவைப்பட இன்னமும் பேசுவாராக ஒரு இயக்கத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும். நேரங்களும் அதிகம் இருக்கு, மற்ற நேயர்களுடைய கருத்துக்களை அறிய காத்திருக்கு.
1: நன்றி நன்றி ஐயா. நிலையத்தின் சார்பாக நன்றிகள். ஊக்கம் என்பது தன்னுடைய ஊக்கத்தையும் தாண்டி மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி கலையரசன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள். அடுத்த நேயர் அழைப்புல வந்தாச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: எம் அபுசாஹி தாண்டவம் பேசுறோம்.
1: எம் அபுசாஹி ஐயா, தலைப்பு தெரியுங்களா?
2: ஊக்கமிடல் கைவிடல்.
1: ஊக்கம் அது கைவிடல்.
2: அந்த தலைப்பு தான் கொடுத்துருங்க மேடம். தன்னம்பிக்கையான தலைப்பு மேடம்.
1: தன்னம்பிக்கை கண்டிப்பா கண்டிப்பா இன்றைய ஜென்சி தலைமுறைகளுக்கான ஒரு உணர்ச்சியூட்டும்
2: தலைப்பு.
1: பேசலாம் பேசலாம் ஐயா.
2: இன்றைய சூழ்நிலை மேடம், பிள்ளைகள் வந்து ஒரு சகித்து தன்மை இருக்கு மாட்டே, அது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அதற்கு வந்து சண்டை சச்சரியில் தான் நல்லா இருக்கு மேடம். குடும்ப சூழ்நிலை எடுத்து சொல்லணும், நம்ம படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அது மாதிரிலாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கணும் மேடம். சில பிள்ளைகள் வந்து எடுத்த உடனே அதுல வண்டி வாங்கி ஓட்டி பார்க்கணும், இதுபாய் செய்யணும்னு போகணும், இப்படிதான் இருக்கு தவிர ஒரு உழைப்பால முன்னுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறமா செய்ய மாசம் மேடம். ஒரு சில பிள்ளைகள்லாம், எல்லா பிள்ளைகள் நான் சொல்ல மேடம், அந்த வறுமையிலே இருக்கிற பிள்ளைகள் நான் முன்னேற்றத்துக்கு பாதிக்கு வருது மேடம்.
1: ஐயா அதாவது ஊக்கம், ஊக்கத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அவங்களோட ஒழுக்கத்தையும் தாண்டி.
2: இப்ப நம்ம கவிஞர் வாலி ஐயா நம்ம திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிலை கலைஞரா இருந்தாரு. அந்த பணியை விட்டுட்டு சினிமா துறைக்கு வரக்குள்ள அவர் தோல்வியை கண்டு கடல்ல விழுந்து தற்கொலை முயற்சி போகக்குள்ள அப்ப வந்து மயக்கம்மா கலைக்கமா என்ற பாடல் வரிகள் தான் அவர் தன்னம்பிக்கை ஊட்டி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கி மூன்று தலைமுறைக்கு அவர் பாடல்கள் தந்து நீ நம்மளை விட்டு மறைஞ்சாலும் அவர் பேர் பேசுது மேடம்.
1: வரிகள் சொல்லுது, அவர்களோட ஊக்கம் உணர்ச்சியூட்டும் வரிகள் வந்து இன்றளவும் இருக்குது.
2: அவர் பாடல் வரிகள் வந்து மேடம் கண்ணதாசனுடைய பாடல் வரி தான் மேடம், சுமத்தாங்கி படத்துல மயக்கம்மா கலக்கமா அந்த பாடல் வரிகள் தான் அவருக்கு தன்னம்பிக்கை கொடுத்த வரிகள் மேடம். மூன்று தலைமுறைக்கு அவர் பாடல் கொடுத்தாலும் என்ற அளவுக்கு கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் தான் அவருக்கு வந்து ஒரு நினைவு கூர்ந்து அவனுடைய வாழ்க்கையே நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது மேடம்.
1: கண்டிப்பா அவர் உணர்ந்து எழுதுற மாதிரி இருக்குங்க ஐயா, அவரோட உணர்ச்சி மிக்க வரிகள்
2: நிச்சயமா மேடம். இது போன்ற நம்ம கருத்தான கருத்துல நம்ம வானொலி கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்கமான ஊக்கமான வரிகள் கிடைக்கும் மேடம்.
1: கண்டிப்பா.
2: தங்கள் பேருங்க மேடம்?
1: சௌமியா. சௌமியாங்க ஐயா, தோழியின் பெயர் சௌமியா.
2: இரண்டாவது முறையா நீங்க வந்துக்கிறீங்க?
1: ஆமா ஆமாங்க ஐயா.
2: நிலையத்தின்
1: சார்பாக நன்றிகள்.
2: மிக்க நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி ஐயா.

0: இன்றைய நேரத்தின் தலைப்பு ஊக்கமது கைவிடேல். நேரம் 11:19 ஆயிற்றுக்கு. நீங்களும் இந்த தலைப்பில் பேசணுன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. அடுத்து நேயர் அழைப்பில் வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர்கள், வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி ஐயா.
1: உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
0: சௌமியா ஐயா.
1: சௌமியா, ரைட் ரைட். ஆமா, இப்ப சபை வீட்டுல உங்ககிட்ட பேசுறேன். வரவேற்கிறேன். இப்ப ஊக்கம் இது
0: தங்களது பெயரை
1: நன்றி
0: நன்றி ஐயா.
1: வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஊக்கம் அது கைவிடுது என்பது ஒரு முக்கியமான அம்சமா?
0: கண்டிப்பா.
1: தேனிய பாத்தீங்கன்னா அது சுறுசுறுப்பா இயங்கும். எறும்பு, தேனி, இதெல்லாம் நம்முடைய மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான தத்துவம். அப்போ ஊக்கம் அது கைவிடுது என்பது யாரை பற்றி? விவசாயம் செய்யும் அந்த விவசாயிக்கு முக்கியமா வேணும். ஏன் நம்ம மழைக்கெஞ்சாலும் அழிஞ்சு போகுது, கோடை வெயில் காய்ஞ்சாலும் அழிஞ்சு போகுது. ஆனாலும் தன்னுடைய நிலத்தை பராமரித்துக் கொண்டு ஊக்கமத்தை கைவிடாம அவன் வந்து
0: செய்யறான்.
1: எப்படி செய்யறான்? அந்த ஒவ்வொரு பதிவும் எப்படி செய்யறான்? அவன் தன்னுடைய ஊக்கம் தான் காரணம்.
0: ஊக்கம் தான் காரணம், தன்னம்பிக்கை. எவ்வளவு இடர் வந்தாலும்

0: அவங்க போராடி அவங்க விவசாயம் பண்ணாதான் நம்ம வந்து சாப்பிட முடியும்.
1: ஆமா ஆமா, அந்த ஊக்கத்தை வந்து அவன் கை விட்டுட்டான்னு வச்சுங்க, நம்ம சோத்துல கை வைக்க முடியாது.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா,
1: அந்த அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் தரணும்.
0: நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தானே இல்லையா?
1: ஆமா, அதுக்கடுத்தது வளரும் பிள்ளைகள். வளரும் பிள்ளைகள்
0: வளரும்
1: அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஊக்கம் தரணும்.
0: கண்டிப்பா,
1: அதாவது ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு ஊக்கம் வந்து கொடுக்காது. ஊக்கம் ஏன் கொடுக்காதுன்னா அது சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லுங்க, தடவிதான் அன்பால கண்ணத்தை தடவி. அதாவதுமா இதுல என்ன விஷயம்னா, ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும், ஊக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு அவசியமான ஒண்ணு. இருக்கும் போது உயர்நிலையில நம்ம போக முயற்சி செய்யணும்னா எப்படி செய்யணும், ஊக்கத்தை தான் செய்யணும். இப்ப நீங்க இருக்கீங்க, அறிவிப்பாளராக இருக்கீங்க, ஒரு பட்டதாரியான இளைஞர் நீங்க வந்திருக்கீங்க. அப்ப அந்த இது சும்மா ஒரு டெம்பரவரி ஜாப் நீங்க பாக்குறீங்க, ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கணுன்றதுக்காக நீங்க எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க.
0: கண்டிப்பாங்க ஐயா,
1: அந்த நீங்க அந்த ஊக்கத்தை வந்து நீங்க கடைபிடிக்கிறீங்க. இந்த சேவையை செய்து கொண்டு அது அடுத்த முயற்சிக்கு நீங்க எப்படி ஊக்கமத்தை கைவிடாம நீங்க கவனிச்சிருக்கீங்க.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா
1: உண்டா இல்லையாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா.
1: ஒவ்வொரு அறிவிப்பாளர் இப்படி ஒவ்வொரு தொழிலாளி ஒவ்வொருடைய உழைப்பு ஊக்கம் தாமா. தொழிற்சாலை செய்யற தொழிலாளிக்கு அந்த கீழ்மட்டத்திலே இருக்கும்னு நினைக்க மாட்டான், வேலை போடுறதும் முயற்சி பண்ணுவான்.
0: கண்டிப்பா
1: வார்த்தையில கூட கூலி வேலை செய்யற அந்த தொழிலாளி கூட தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் படிக்க வேண்டும் அவங்க அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உழைப்பை அங்க அந்த தொழிலாளி ஊக்கத்தை ஊக்கத்தோட வேலை செய்யணும், அந்த ஊக்கத்தோட வந்து குழந்தைகளுக்கு செய்வான், மனைவி
0: செய்வான்,
1: அவர்கள் தான். நம்ம என்ன செய்யணும் அந்த வாழ்க்கையில அந்த ஊக்கத்துக்காக? ஒவ்வொருவரும் ஒரு பதவியில இருக்கத்தான் செய்யறாங்க, எல்லாரும் உயர்ந்த பதவி கிடையாது, எல்லாரும் வந்து தகுந்த பதவி கிடையாது. அவரவர்களுக்கு தகுந்த ஊக்கத்தை பதவிக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி விவசாயிங்க வந்து ஊக்கம் பண்ணலன்னா நம்ம எந்த ஒரு இன்னமும் வந்து சொத்தை கழிக்க ஆமா. உணவு இல்லை, உணவு இல்லைன்னா தேகத்தினுடைய இடம் எது எதுமா? கஷ்டப்பட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் விளைவிச்சு கொண்டாந்து இடையில கொண்டாந்து அந்த இவங்க வந்து அபகரித்து போறாங்க. இடைத்தரகர்கள் உழைப்பு யாருது, பலன் யாருக்கு? ஏன்னா நம்ம கண்கூட பாக்குறோம்,
0: உழைப்பு சுரண்டப்படுகிறது.
1: ஆமா ஆமா, இப்ப காய்கறி தேர்ந்து வச்சுட்டு வராங்க, அந்த கீரை கட்டதான் நம்ம வேலை பேசுவோம், செய்யக்கூடாது. என்ன இஞ்சி பண்ணா ஒரு கட்டுக்கு எவ்வளவு கிடைக்குமா? அஞ்சு ரூபா ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 ரூபா. அப்ப அவங்க அதை சேர்த்து வச்சுட்டு ஊரா கட்டப்படுறாங்க. நாம எதுக்கு முக்கியத்துவம் தரணுமோ அதுக்கு முக்கியத்துவம் தரணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அவ்வளவுதான் என்னுடைய.
0: வியாபாரிகள் கிட்ட பேரம் பேசக்கூடாதுன்னு
1: சொல்றீங்க. கட்டாயம் கட்டாயம் அதாவது
0: இடங்கள்ல பேசாம அங்க பேசுறோம்.
1: ஆமா சாமியா, இப்ப நான் எதுக்காக உங்களை கூட நான் ஏன் குறிப்பிட்டு சொன்னேன்னா, ஒவ்வொரு படித்த இளைஞர்கள் இளைஞர்கள் ஊக்கம் ஊக்கத்தை விடல. இன்னைக்கு வந்து கஞ்சா சாப்பிடுறாங்க, அது வந்து அந்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையே பாழாக்கி கொள்கிறார். தன்னுடைய தாய் தந்தையை பாருங்க, வளர்த்த ஆளாக்கி நம்முடைய தாய் தந்தையை. நம்ம ஊக்கம் நம்ம தானே ஊக்கம் தரணும், நம்ம தானே அவங்களுக்கு செய்யணும் அந்த கடமையை அப்படின்ற அது நினைப்பு வந்துச்சு. என்ன ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அந்த பொறுப்பு உணர்ச்சி வந்துடும். அதுக்காக நாம வந்து சில விஷயங்களை நாம தான் ஊக்கப்படுத்தி கொடுக்கணுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, பிள்ளைங்கால ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும் சொல்லாதீங்க.
1: அதுதான் என்னோட கருத்து சாமியா. நன்றி
0: நன்றி ஐயா. சையத் சார் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

0: நேரம் 11:25 40 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு ஊக்கம் அது கைவிடையில். அடுத்த நேர் அழைப்புல வந்தாச்சு.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு பாபு ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு தெரியுங்களா?
1: ஆமா, ஊக்கம் அது கைவிடையில் தானே மேடம்?
0: ஆமா ஆமாங்க ஐயா.
1: அதாவது ஊக்கம் அவையாரோட வரிகள்
0: ஆத்திச்சுடி வரிகளை,
1: ஆத்திச்சுடி அவையாரோட வரிகள் வரும். நாம் எடுத்துக்கொண்ட செயல்களையும் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் மன உறுதியும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி கண்டிப்பா வேணும். அதாவது பல தடைகள் வரதான் செய்யும். நம்ம எந்த செயல் செஞ்சாலும் சரி, ஒரு எந்த விஷயம் செஞ்சாலும் தடைகள் வராது. தடைகளை தகர்த்தெறிஞ்சி அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை வெற்றி என்ற குறிக்கோளோடு நம்ம செயல்பட்டால் ஊக்கம் அது நமக்கு கைவிடாமல் இருக்கும் என்பதுதான் என்னோட கருத்து.
0: ஓகே ஓகே.
1: முடிஞ்ச அளவுக்கு அதை தடைகளை தகர்த்தெறிஞ்சு ஒரு தடை அதை உடை புது சரித்திரம் படைந்து பாடல் வரியில கவிஞர் சொல்ல மாதிரி புது சரித்திரம் படை அப்படிங்கும் போது ஊக்கத்தை அந்த முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. தடைகள் வரதால் செய்யும். தடைகள் வந்தாத்தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பதே தடைகள் தான். அது தாழ்த்தி ஜெயிக்கிற பாருங்க, அதுலதான் வெற்றி இருக்கு. அதுலதான் வெற்றி இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஊக்கமிக்க வரிகளோட. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

உங்க

0: நேரம் 11:31, 8 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. நம்மளோட நம்ம அழைப்பில் ஒரு நேர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்களோட தலைப்பு
1: அது கைவிடை. அருமையான, என்ன பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்நாள எல்லா சமயத்திலயுமே ரொம்ப தேவைப்படுற ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் மேம். நமக்கு நாமே கொடுத்துக்க கூடிய ஊக்கம் அப்படிங்கறதுதான் தன்னம்பிக்கை. நம்ம மற்றவங்களுக்கு ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து கொடுக்கலாம் மேம். தோல்வி பெற்ற மனது பரிதவிக்கும். அப்போ உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை அந்த உயிர் கொடுத்தன்னு வச்சுக்கோங்களேன், அதை நிச்சயமாக வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் பெறும். சொல்லுவாங்க, ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு முழு மனிதன் அப்படிங்கிறவன உருவாக்கும். ஒத்துக்கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மைங்க. அந்த ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில வெற்றியும் பெறலாம் இல்லைங்களா? ஹலோ, வாழ்க்கையில ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதவர்கள் அந்த அளவுக்கு சாதனை அப்படிங்கறது புரிய
0: மாட்டாங்க.
1: வாழ்க்கையில ஊக்கம் கொண்டவர்கள் மாத்திரம்தான் பெரிய சாதனைகள் அப்படிங்கறது புரியவாங்க.
0: முயற்சியுடைய
1: ரெண்டு கை இருக்காது, ரெண்டு கால் இருக்காது, ஆனா என்னால முடியும் அப்படின்ட்டு பண்ணி அவங்க சாதிப்பாங்க மேம். அதே போலதான் அந்த கைகள் அற்று, கால்கள் அற்று, உடல்கள் கூட அந்த ஒரு பாகங்கள் இல்லைனாலும் அவங்க மாற்று திறனாளிகள்னு சொல்றாங்க பாருங்க. அந்த திறன் கொண்டு ஒரு கை இருந்தாலும் அந்த அந்த ஒரு கை கொண்ட திறன் கொண்டு ஊக்கமாக செயல்பட்டு மற்றவர்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக இருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயம் இல்லைங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதே மாதிரி குழந்தைகளுக்கு தக்க சமயத்துல ஊக்கம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை கீழே விழுது,
0: இன்றைய
1: தலைமுறை நீ நிச்சயம் நடப்படா, எழுந்து நட, கமான் கமான் கமான் சொல்லுங்க. அந்த குழந்தை எழுந்து சிரிச்சு நடக்க ஆரம்பிச்சோம்.
0: கண்டிப்பா.
1: அதே போலதான் ஒரு குழந்தை ஒரு பேச்சு போட்டியோ நடன போட்டியோ ஏதாவது ஒண்ணு அது தோத்துருச்சு, அப்ப ஐயோ ஃபீல் பண்ணாதடா, இந்த உலகத்துல நீதான் சாதிக்க பிறந்தவன், பாரு நெக்ஸ்ட் டைம் நீ சூப்பரா ஜெயிக்க போற, அம்மா வந்து உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க போற, நீங்க சொல்லி பாருங்களேன். அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஒரு ஊக்கம் அப்படிங்கறது இருக்கும். அதே மாதிரி மேம், ஊக்கத்தை நமக்கு நாமே கூட எடுத்துக்க முடியும் மேம். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. சரி, நமக்கு நாமே எப்படி ஊக்கம்?
0: ஒண்ணு,
1: ஆமா, தன்னம்பிக்கை. அருமையா நீங்க சொல்லிட்டீங்க, தன்னம்பிக்கை ஒண்ணு. ரெண்டாவது, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னால் முடியுங்கிற நேர்மறை எண்ணம், அது ஊக்கம் தரும். எதிர்மறை எண்ணம் ஊக்கம் தராது, நேர்மறை எண்ணம் ஊக்கம் தரும். அதே மாதிரி வாழ்க்கையை சாதித்தவர்கள்னு சிலர் இருப்பாங்கல்ல மேம், அவங்களுடைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கறத பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்கோம் பாருங்களேன், அவங்க அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு ஊக்கம் அப்படிங்கறத கொடுக்கும் மேம். அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயம், புத்தக வாசிக்கணும் மேம். அதை விட நம்பிக்கை தர இந்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் இந்த உலகத்துல இருக்கானே.
0: அழகான கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க.
1: ஆமா, அதனால இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒண்ண நம்ம அடிக்கடி வாசிச்சு நமக்கு ஊக்கம் அப்படிங்கறத வளர்த்துக்கணும். நிறைவா ஒண்ணு, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய ஊக்கம் நாட்டிற்கு குண்டு பல்ப் அப்படிங்கறத கொடுத்திருக்கு. ரஜினி முகமது அவர்களுடைய ஊக்கம் ஒரு இடத்தையே கான்குயர் பண்ண வச்சுது. அதே போலத்தான் ஒரு நாட்டினுடைய அந்த ஒரு ஊக்கம் அந்த பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறத கண்டுது. எனவே ஊக்கத்தை கைவிடாமல் அனைவரும் ஊக்கத்துடன் இருப்போம். வாழ்.
0: நன்றி நன்றி நன்றி சார், அருமையான கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டாங்க. வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர மேம்க்கு வாழ்த்துக்கள் நிலையத்தின் சார்பாக.
1: நன்றி மேம்.
0: நன்றி நன்றி சார்.

சிக்ஸர் கிளப்பிட்டுருக்காங்க அவங்களோட கருத்துக்களில். ரொம்பவே அருமையான ஒவ்வொரு டைமென்ஷன்லேருந்தும் வெவ்வேறு பரிணாமத்துலேருந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க. எப்போதுமே ஒருவருடைய வளர்ச்சியை மட்டுமே பார்க்காதீங்க, அவரது முயற்சியும் பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற நினைப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஊக்கம். எந்த சூழ்நிலையிலும் ஊக்கத்தை மட்டும் நம்ம இழந்துவிடவே கூடாது. யார் நம்ம மிதித்தாலும் மனம் தளராமல் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்த முதல் குரு யார் தெரியுங்களா? சைக்கிள் தாங்க. எல்லாருமே சைக்கிள் ஓட்டியிருப்போம் சின்ன

0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்க ஐயா?
1: உடையார்பாளையம் அஜீம்.
0: உடையார்பாளையம் அஜீம்.
1: ஊக்கப்படுத்த ஆள் இருந்தா
0: சொல்லுங்க ஐயா.
1: ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்குவிப்பான்னு சொல்லுவாங்க.
0: சூப்பர்.
1: ஊக்கம்தான் ஆக்கத்தை தரும். நன்றி மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி ஐயா. ஊக்கம்தான் ஆக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேயர் அஜீம் அவர்கள் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்களை, இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

ஊக்கமது கைவிடல் என்ற தலைப்பின் கீழே தான் நாம் இன்றைக்கி நேயர்களிடம் நேரத்தில் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0413-223-2254 மற்றும் 2275-250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஊக்கத்துக்கு முதல் எக்ஸாம்பிள் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த சைக்கிள் தாங்க. முதல் முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது இப்படி அப்படி விழுவோம், ஆனால் ஊக்கத்தை கைவிடாமல் நம்மளோட தன்னம்பிக்கை கைவிடாமல் அதை கற்றுக்கிட்டு அப்படி ஒரு சுதந்திரமாக நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் பாருங்கள். அந்த தருணம் எல்லாருக்குமே நினைவில் இருக்கும் கண்டிப்பாக. நாம் எடுக்கின்ற முயற்சிக்கான பலன்கள் உடனே கிடைக்கவில்லை என்பதற்காக மனம் தளரக்கூடாது. கடமையை சரிவர செய்து கொண்டே வர வேண்டும். நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்ற நினைக்கும் முன்னே சந்திக்க வேண்டிய இடையூறுகள் ஏராளம் இருக்கும். போட்டிகளுடன் பொறாமையுடன் இணைந்து போர் தொடுக்கும். எவ்வளவு போட்டிகள் பொறாமைகள் மத்தியிலும் நம்ம எவ்வாறு ஊக்கத்தோடு அதை எதிர்கொண்டு இருக்கணுன்றதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. வாழ்க்கைன்றது ஒன்று இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஜாலியாக தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டோன்னா அந்த வாழ்க்கையே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. ஒரு பாடலுக்கு பின் சரோஜா திரைப்படத்தில் இந்த சங்கர் மகாதேவன் அவர்களோட இசையில் இது ஒரு ஊக்கத்தை அதாவது பூஸ்ட் பண்ணுற பாட்டுன்னே சொல்லலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: அழைப்பில் ஒரு நேரம் கிட்டத்தட்ட 1.5 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பேசிடலாங்களா? ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திவ்யவனம் தாலுக்கா இளமங்கலம், ஈராமா முருகன். இந்த ஊக்கம் கொடுத்ததே எனக்கு அபுசாலி அண்ணன் அவர்கள் தான்.
0: ஆஹா, ஊக்கத்தோட நேயர்கள் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஊக்கத்தின் பால் ஒரு நேயர் வந்தாச்சு. பேசுங்க, அவங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம்.
1: ஊக்கம் என்பது எந்த விளையாட்டா இருந்தாலும் அது ஊக்கம் கொடுக்க வேண்டும். நீதான் முன்னவரோ, நீதான் வெற்றி பெறுவோ அப்படின்ட்டு நம்ம கைத்தட்டு கொடுக்க வேண்டும் மேடம் அவங்களுக்கு.
0: கண்டிப்பா,
1: அப்பதான் ஊக்கமா நல்லா ஓடுவாங்க. ஊக்கமா ஓடாதவங்க கூட ஓட வைப்பாங்க. நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கலாம்.
0: நேர்மறையான ஒரு பாராட்டுக்கு தெரிவிக்கும் போது கண்டிப்பா அது நடக்கும்.
1: அவங்கள பள்ளியில வந்து செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எல்லாம் எடுப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்து அவங்கள முன்னுக்கு வர வைக்கணும்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: அதனால ஒரு விவசாயி வந்து ஒரு பயிர் வைக்கிறாருன்னா, அந்த பயிர் வந்து சரியா விளைஞ்சு வரலன்னா, அந்த இந்த பயிரை விட்டுட்டு அடுத்தது வேற பயிர் வையுங்க, நல்லா ஊக்கமா வரும், அது நல்லா விளையும் அப்படின்ட்டு அவர் தோண்டு விடாத அளவுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்கணும் அவருக்கு. அப்பதான் அந்த விவசாயம் மேலும் மேலும் நல்லா இந்த பயிர் மாட்டு பயிர் வைப்பாரு அவரு. இந்த பயிர் தான் நம்மளுக்கு கை கொடுக்கலையே, வேற பயிராவது கை கொடுக்கும் அடுத்தவங்க சொல்லியிருக்காங்களே, இந்த பயிர் நம்ம செய்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க அந்த விவசாயம் அந்த ஊக்கத்தோட வேற பயிரை செய்து பார்ப்பாரு. அப்புறம் ஒரு மருத்துவமனையில வந்து ஒருத்தவங்க வந்து அடிபட்டாலோ இல்ல அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலோ உங்களுக்கு சரியாகிடும் அப்படின்ட்டு நம்ம ஊக்கம் கொடுக்கணும். இந்த நமக்கு தெரிஞ்ச வயிற்ற சொன்னா பரவாயில்ல, நம்மளுக்கும் ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தனாரவே அவங்க மருத்துவ டாக்டர் அணுக வேண்டாம், அவங்களுக்கே தனாரவே நல்லா ஆகும், அந்த சந்தோஷத்தாலே நல்லா ஆயிடும்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாங்க ஐயா. நேர்மறையான ஒரு சொற்கள் தான், இன் சொற்களே அவங்களை வந்து குணப்படுத்தும். கண்டிப்பாக.
1: அதுபோல் நம்ம அண்ணன் அபுசாலி அண்ணன் வந்து ரெண்டு அவரிகள் அந்த அர்த்தம் சொன்னார் பாருங்க, அதில் வந்து லாஸ்ட் அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொன்னார் பாருங்க, நல்லா அருமையாக இருந்தது அது கேட்கறதுக்கு.
0: நன்றி, நன்றி ஐயா.
1: முதல் வரிலாம் நல்லா எனக்கு பிடிக்கல, ஆனா அவரு லாஸ்ட் ரெண்டு வரி சொன்னாரு, அது அப்படியே பச்சை மரத்தை ஆணை அடிச்சது போல அப்படியே அவ்வளவு அருமையா இருந்தது.
0: நன்றி, நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கருத்துக்களுக்கு நன்றி. நீலயத்தின் சார்பாக
1: நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி, நன்றி ஐயா. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா, நலமா இருக்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன்.
0: தலைப்பு தெரியுங்களா?
2: கேட்டு வரேன்.

0: நம்முடைய ஊக்கத்தை கெடுப்பது ஒன்று இல்லைங்க, நம்முடைய சோம்பல் தாங்க.
1: சோம்பல் தப்புன்னு போட்டு உடைச்சிட்டீங்க மேம், ஸ்ட்ரைட்டா வாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக ஊக்கம் வந்துட்டு நமக்கு ஏற்படுறது நம்ம அறிவால தான் ஏற்படும். அத வந்துட்டு இந்த சோம்பல் இருக்குது பாருங்க, இப்ப என்னத்துக்கு நம்ம செய்யணும், இந்த வேலையை நம்ம அப்புறமா செஞ்சுக்கணுமே என்னாக்கா நம்முடைய நேரங்காலம் போயிடும்.
1: நேரம் பொன் போன்றது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக இதை நம்ம மனதுல வச்சுட்டு இன்றைக்கு என்ன வேலை நம்ம செய்யணும், காலையில இருந்து என்ன வேலை நம்ம செய்யறோம், இதை வந்து முடியத்துக்குள்ளே பொழுது போறதுக்குள்ள இந்த வேலையை செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கம், ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் இருந்ததுனாங்களா சோம்பலே வராது.
1: கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டமேட்டிக்கா இருப்பீங்க போலயே மேம். கண்டிப்பா அழகா ஒரு வகைப்படுத்துறீங்க. வீட்லயே இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடணும். கண்டிப்பா அது ஒரு ஒழுக்கம், ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது நமக்கு நேரம் நிறைய மீதியா இருக்கும்.
0: குழந்தைகள் பொறுப்பு, நம்ம பெரியவர்கள் பொறுப்பு எல்லாமே அதுலயே அரங்கு போய் ஒழுக்கம் தாங்க நம்மளுக்கு பெருசு. அதை விட நமக்கு வந்துட்டு சோம்பல் இல்லாத நம்ம கடைபிடிக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். இந்த பழம் இருந்தாவே நமக்கு ஊக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஊக்கத்தினால்தான் இது வரைக்குமே நானும் குடும்பம் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன், என் பிள்ளைங்களை பாத்துட்டு வரேன், பேர பிள்ளைங்களை பாத்துட்டு இன்னும் வெளியில பங்கன் அங்க இங்கன்னு போகணும்னாலும் போயிடுவேன். நேரத்தை தந்த போல கண்டிப்பா நடந்துக்குவேன்.
1: கண்டிப்பா ஊக்கமிக்க வரிகள் மேம், உங்களோட அறிவுரைகள் வந்து கண்டிப்பா இன்றைய தலைமுறையினருக்கு ரொம்பவே சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. சோம்பலை முடிச்சுட்டு ஊக்கத்தோட எழுந்து அடுத்த நாள்ல உத்வேகத்தோட இருப்போம் மேம். நன்றி மேம், நிலையத்தின் சார்பாக நன்றிகள் மேம்.
0: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி. எவ்வளோ அழகாக அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க நேயர்கள். அதாவது எதிர்ப்புகளும் துரோகங்களும் நம்ம வலுவிழக்க செய்ய வாய்ப்பு தேடும். இதெல்லாம் கண்டு நம்ம மனம் தளரவே கூடாது, எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து பின்வாங்கவே கூடாது. ஏன்னா யானைகள் வாழ்கின்ற பூமியில தான் எறும்புகளும் வாழ்ந்து கொண்டிருக்கு, சிறுத்தைகள் சீறுகின்ற காட்டில் தான் புள்ளிமான்களும் துள்ளி ஓடுது, பூனைகள் வாழ்கின்ற வீட்டில் தான் எலிகள் கூட இருக்கு. உலக வாழ்க்கை என்பது ஓடி ஒளிவதற்கல்ல, போராடி ஜெயிப்பதற்கே. பொதுவாக நம் வாழ்க்கையில் அதிக நேரம் இருக்காது, அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா நேரமும் கிடைக்காது உதவி. ஆனால் எப்பொழுதுமே ஜெயிக்கும் தன்னம்பிக்கை, எத்தனையோ சோதனைகளை சந்தித்தாலும் மனம் தளராம ஊக்கத்தோடு செயல்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊக்கமது கைவிடியல் டாப்பிக்கில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நேயர் நேரம்.

இன்றைய நேயர் நேயரத்தின் தலைப்பு ஊக்கம் அது கைவிடேல். அதாவது ஊக்கமுடைமைன்ற அதிகாரத்தில் வள்ளுவர் வந்து இரண்டு குறளில் இரண்டு வேறுபாடான கருத்துக்கள், அதாவது இது வந்து ஒரு காணொளியில் நான் பார்த்தது, உங்கள் கூட பகிரலாம்னு இருக்க நேயர்களே. அதாவது ஒரு குறளில் என்ன சொல்கிறாருன்னா, சிதைவிடத்தொள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடுன்றும் களிர். அதாவது உடம்பை மறைக்குமளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும், அதுபோல ஊக்கமுடையவர் அழிவு வந்த விடத்திலும் தளரமாட்டார். அதாவது யானை வந்து போர்க்களத்தில் அவ்வளவு அம்புகள் வாங்கினாலும் பின்னோக்கி செல்லாமல் தன்னோட பெருமையை நிலைநிறுத்தி போரில் வெற்றி காண உதவும். இதே இன்னொரு குறளில் கேளுங்களேன், பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குறின். யானை பருத்த உடம்புடையது, பெரிய உடம்பு இல்லைங்களா, ஆனால் கூர்மையான கொம்புகளை உடையது, அதாவது தந்தங்களை உடையது. ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும். தூரத்தில் ஒரு புலி தாக்க வரும்போது அது வந்து அஞ்சுமா? ஏன்னா இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதில் களிர், அதாவது யானை வந்து ரொம்பவே போர்க்களத்தில் போர் கொண்டு வெற்றி பெறும். ஆனால் இதில் வந்து தன்னோட உருவத்தில் சிறியதாக இல்லை உள்ள சிறுத்தையை பார்த்து அச்சம் கொள்ளுதுன்றாரு. ஏன்னா அதனோட ஆற்றல் அதற்கு தெரியவே இல்லை அந்த இடத்துல. அதனோட ஆற்றலை

தெரியப்படுத்தும் போது போர்க்களத்தில் அதனோட ஆற்றல் அதனோட ஊக்கம் தெரியும் போது தான் போர்க்களத்தில் அது வெற்றி காணுது. தன்னோட ஊக்கம் இருந்தாதான் தன்னம்பிக்கையோடு இருந்தாதான் யானையே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு வித்தியாசமான கருத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்பவே சந்தோஷம் நேயர்களே. நீங்களும் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேயர்களே. நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 11:55:39 நொடிகள் ஆயிற்றுக்கு. இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கு நேயர்களே. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலையிலிருந்து மங்களாம்பிகை பேசுகிறேன்.
0: மங்களாம்பிகை மேம், சொல்லுங்க மேம், உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் மேம்.
1: இந்த இளைஞர்கள்லாம் நல்லா முன்னேற்றமா இருக்கணும் மேடம். இந்த அப்துல் கலாம் சார் வந்து நல்லா எல்லாருக்கும் ஊக்கம் கொடுத்து
0: கண்டிப்பா
1: எல்லாம் பண்ணாரு. செடிகள் வளர்க்கணும்னு சொல்லி எல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடிகர் விவேக் சார் கூட பண்ணாரு. அது மாதிரி எங்க பையனும் மாற்றுத்திறனாளி மேடம், வந்துட்டு இந்த மாதிரி செடி எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தான்.

0: பெரிய பெருமை மிக்க விஷயம் மேம்.
1: அந்த புக் எல்லாம் படிச்சா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அர்த்தசாமி எழுதிய புக் எல்லாம்
0: அக்னி சிறகுகள், அது ரொம்பவே நல்லா ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் மேம்.
1: ஆமா மேம், ஆமா மேம்.
0: விங்ஸ் ஆஃப் ஃபயர்,
1: நல்லா ஒரு நல்ல மனிதர் அவர்.
0: ரொம்ப ஒரு எளிமையான குடும்பத்தில இருந்து வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு குடியரசு தலைவராக விளங்கி.
1: ஆமா மேம், ஆமா மேம். அவர் இளைஞர்களை எல்லாம் நல்லா கொண்டு போனாரு மேடம். அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றும் மறையாது மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க மேம். நன்றி நன்றி மா, உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. நிலையத்தின் சார்பாக நன்றிகள் மா.
1: நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி மா,
1: நன்றி.
0: நேரம் 11:57 ஆயிடுச்சிருக்கு. இன்னைக்கு நேர் நேரம் நிகழ்ச்சியில் ஊக்கம் அது கைவிடையில் ஒரு நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஊக்கத்தோட அனைத்து நேர்களும் பங்கு பெற்று அவர்களோட கருத்துக்களையும் தெரிவித்தாங்க. அடிக்கடி சோதிக்கப்படுவதால் தங்கம் தகரமாகி விடாது. தரத்தில் கூடிய தங்கம் தான் அடிக்கடி சோதிக்கப்படும். அடிக்கடி உங்களை சோதிக்கிறாங்களா, கவலையப்படாமல் முன்னேறி ஊக்கத்தோட சென்று போயிட்டே இருங்க. பொதுவாக மரம் செடியாக இருக்கும்போது ஆடுகள் அதே செடியாக இருக்கும்போது ஆடுகள் வந்து அதை வந்து மேயும். அந்த செடியே மரமானதும் அந்த கடித்த ஆடுகளே எல்லாமே வந்து அந்த மரம் வளர்ந்து பெருசானதும் அந்த நிழலை படுத்து உறங்கும். இதன் பெயர் தான் வெற்றி. வெற்றியை நோக்கி பர தடைகள் வந்தாலும் பாடல் கேட்கலாம் உன்னால் முடியும் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு நேயர் நேயரம் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெற்றது நேயர்களே. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு எங்களோட அழைப்பாளர்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளவரசியோடு. நேரம் 12:03 ஆயிடுச்சுக்கு.
1: நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் சித்திரம் கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.

0: சந்துரு, சந்துரு.
1: வாங்க வாங்க கோபால் சார், வாங்க.
0: ஏன்பா சந்துரு, ரெண்டு நாளாக காலேஜுக்கே வரல, ஏதாவது உடம்பு உடம்பு சரியில்லையா?
1: ஆமாம் சார், கோல்டு ஜுரம் வர மாதிரி இருந்துச்சு, அதான் லீவ் போட்டுட்டேன்.
0: ஏன்பா கோல்டு ஜுரம்னு சாதாரணமாக எடுத்துக்கூடாதுப்பா.
1: கண்ட மாதிரியே சாப்பிட பிடிக்கல சார்.
0: சரிப்பா, அதனால் என்ன, நம்ம பாண்டிச்சேரியில் குயவர் பாளையம் இருக்கு இல்லையா?
1: ஆமாம் சார்.
0: அங்கே மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அங்கே போனால் தேனில் குழச்சி சாப்பிட்ற மூலிகை பவுட்ரு அப்புறம் பாட்டிலில் மருந்தெல்லாம் தருவாங்க.

0: பரவாயில்லையே கோபால் சார், அந்த மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நேரில் போனதே இல்லை சார்.
1: சந்துரு, அலோபதி அப்படிங்கிற மேற்குலக மருத்துவ முறை ஒரு பக்கம்னா, பாரம்பரிய இந்திய மருத்துவ முறை இன்னொரு பக்கம். அதனால் இந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும்ப்பா.
0: சார், தமிழரின் பாரம்பரிய மருத்துவ முறை தானே சித்த மருத்துவம் என்கிறது?
1: ஆமாம் சந்துரு, கரெக்டாக சொன்னேன். இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தேசிய அளவில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் எங்கே இருக்குது தெரியுமா?
0: எங்கே இருக்குது சார்?
1: சென்னையில் தான்ப்பா செயல்படுது.
0: ஓ பரவாயில்ல, இங்கே தான் இருக்குது பக்கத்தில். சார், எனக்கு ஒரு சந்தேகம், இந்திய மருத்துவ முறைகளுக்கென்று தானே ஆயுஷ் அமைச்சகம் செயல்படுகிறது?
1: சரியாக சொன்ன சந்துரு, ஆயுஷ் அமைச்சகம் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தில் ஒரு பிரிவாக 1995 இந்திய மருத்துவ முறைகள் மற்றும் ஹோமியோபதி துறை சேர்க்கப்பட்டது. அப்புறம் 2003 இதே அமைச்சகத்தின் கீழ் ஆயுஷ் துறை தொடங்கப்பட்டது. ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி ஆகிய 5 மருத்துவ முறைகள் இந்த துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது.
0: கோபால் சார், இந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் நோக்கம்தான் என்ன சார்?
1: அதாவது 2003 ஆரம்பிக்கப்பட்ட ஆயுஷ் துறையில் சித்த மருத்துவம் ஒரு பிரிவாக இருந்தாலும் அது ஆயுர்வேதத்துடன் இணைக்கப்பட்டு ஒரே குழுமமாக இருந்தது. 2010 செப்டம்பரில் சித்த மருத்துவத்துக்குன்னு தனியாக மத்திய ஆராய்ச்சி குழுமத்தை இந்திய அரசு உருவாக்கியது. நோக்கம்னு பார்த்தோம்னா, பாரம்பரிய சித்த மருத்துவ அறிவை பாதுகாத்தல், அதை பிறருக்கு பகிர்தல், இதில் தான் முக்கியமான நோக்கமே இருக்குது. அப்புறம் புதிய சித்த மருந்துகளை தரம் மற்றும் திறன் ஆகியவற்றுடன் தயாரிப்பதற்கான ஆராய்ச்சிகளை செய்தல். முக்கியமாக சொல்லணும்னா, ஆராய்ச்சிகள் செய்து மக்களுக்கு பயன் தர வகையில் மருந்துகளை உருவாக்குறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம்.
0: இப்போ ஆராய்ச்சி நிலையத்தை பற்றி விளக்கமாக சொன்னீங்க சார், இதற்கான தோட்டம் எதனா இருக்கா புதுச்சேரியில்?
1: கட்டாயமாப்பா, புதுச்சேரியில் உள்ள மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் நோயாளிகள் புற நோயாளியாகவோ அல்லது உள் நோயாளியாகவோ சிகிச்சை பெறலாம். குறிப்பாக கருப்பை சதைக்கட்டிகள், சிறுநீரக கல்லடைப்பு போன்ற நோய்களுக்கு ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளதுப்பா. இதில் மூலிகை தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போனோம்னா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்ப்பா.
0: அப்படியா சார்? சார், அப்போ வாங்க, நம்ம சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்துக்கு போகலாம்.
1: கட்டாயமாப்பா, அங்கே போனோம்னா நிறைய ஆச்சரியமான செய்திகள்லாம் நமக்கு காத்திருக்குது.
0: சரிங்க சார், இப்போவே போகலாமே.
1: சரிப்பா, வண்டி எடு, போகலாம்.

0: சார் அங்க பாருங்க, டாக்டர் ஆ ராஜேந்திர குமார் சார். இவரை பார்த்தா நிறைய தகவல்கள் சொல்லுவார் நினைக்கிறேன்.
1: கட்டாயமாப்பா, இவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது.
2: வணக்கம். எங்களுடைய இந்த ஆராய்ச்சி நிலையமானது மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரியிலே மண்டல அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையம் 1979 வருடம் புதுவையிலே துவங்கப்பெற்றது. அன்றிலிருந்து இன்று வரை இங்கு எண்ணற்ற நோயாளர்களுக்கு இலவச சிகிச்சையும் பலதரப்பட்ட ஆய்வுகளையும் இந்த நிலையம் மேற்கொண்டுள்ளது. இங்கு சித்த மருத்துவத்தை சார்ந்த ஆராய்ச்சி அலுவலர்கள், உயிர்வேதியியல் துறையைச் சார்ந்த ஆராய்ச்சி அலுவலர், நோய்நாடல் துறையைச் சேர்ந்த ஆராய்ச்சி அலுவலர் ஆகியோர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது தவிர ஒரு ப்ராஜெக்ட் தொடர்பான ஆய்வறிஞர்கள், ஆராய்ச்சி உதவியாளர்கள், இணை ஆராய்ச்சியாளர்கள் போன்றோரும் இங்கு பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தைச் சேர்ந்த மருத்துவமனை புதுவை மட்டுமல்லாது புதுவையின் அருகாமையில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த எண்ணற்ற கிராமங்களிலிருந்து வரக்கூடிய நோயாளர்களுக்கு இலவச சித்த மருத்துவ சிகிச்சையை அளித்து கொண்டு வந்திருக்கிறது. நோய்க்கு தகுந்த அறிவுரைகள், சித்த மருத்துவ அணுகுமுறைகள், நோயாளர்களை ஆரம்ப நிலையிலேயே நோய்களை கண்டறியும் வகையில் இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் போன்றவை இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவர்களுக்கு 7 நாட்களுக்கு இலவச மருந்துகளும் மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்கு 15 தினங்களுக்கு ஒரு முறை அவர்கள் வர ஏதுவாக 15 நாட்களுக்கு இலவச மருந்துகள் வழங்கப்படுகிறது. இது தவிர இரத்த பரிசோதனைகள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் முற்றிலும் இலவசமாக இரத்த பரிசோதனைகள் இங்கு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதிலே

0: எங்களுடைய நிலையம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நாள்தோறும் நம்ம மருத்துவமனைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200-க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் வந்து பயன்பட்டு இருக்காங்க. நாட்பட்ட நோய்களுக்கு வராங்க, தோல் நோய்களுக்கு, எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், சுரம், கழிச்சல் போன்ற நிலைகள், இறைப்பு நோய்னு சொல்லக்கூடிய மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் வரக்கூடிய இறைப்பு நோய், அப்புறம் பீனிசம்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அது போன்ற நோய் நிலைகளுக்கெல்லாம் இங்கே நிறைய மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்கிறாங்க. எங்களுடைய மருத்துவர்கள் அவருடைய நோய் நிலையை அறிந்து அதனை கணித்து சித்த மருத்துவ அணுகுமுறையோடு சேர்த்து மருந்துகள் வழங்கி அதனை செவ்வனே சீர்படுத்தி வருகின்றார்கள். இந்த மருத்துவ நிலையத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா புறநோயாளர் பிரிவு இயங்கிட்டு இருக்கு. அப்புறம் சித்த மருத்துவத்தில் ஒரு சிறப்பு கூறான வர்ம மருத்துவம் சிகிச்சையை எங்களுடைய மருத்துவ வல்லுநர்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நோயாளர்களுக்கு மட்டும்தான் அந்த வர்ம மருத்துவ சிகிச்சையை நாங்கள் கொடுக்குறோம். குறிப்பிட்ட நோய் நிலைகளுக்கு அது வந்து வழங்கப்படுகிறது. ஒரு தலைவலி, பீனிசம், ஒரு ஒற்றை தலைவலி, அப்புறம் உறக்கமின்மை, இது போன்ற நிலைகளில் அந்த வர்ம மருத்துவ முறையும் ரொம்ப பயனளிக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்வார்கள். அந்த தொற்றா நோய்களுக்கு இப்போ மதுமேகம் என்று சொல்லக்கூடிய அதிசர்க்கரை அளவு நோய், அப்புறம் அதிகுருதி அழுத்தம், அப்புறம் புற்றுநோயோட ஆரம்ப நிலை, அது போன்ற நோயாளர்களுக்கும் இங்கே வந்து மருத்துவ ஆலோசனை இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா தொற்றா நோய்களுக்கு வந்து இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் மிகப்பெரிய சவாலாக நம்ம சமூகத்துக்கு இருக்குது. அதற்கென்னும் ஒரு சிறப்பு பிரிவு வந்து இங்கே ஒரு மருத்துவர் தலைமையில் அதையும் நாங்கள் கண்காணித்து வருகிறோம். அப்புறம் இங்கே ஆரம்ப நிலையில் நோய்களை கண்டறிவதற்கு ஏதுவாக ஒரு முழு வீச்சில் சகல வசதிகளையும் உள்ளடக்கிய நம்மகிட்ட ஒரு மருத்துவ ஆய்வகம் இருக்குது. அதில் வந்து நம்ம எல்லா வகையான லெபரட்டரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய ரத்தம், சிறுநீர் மாதிரிகளை முக்கியமான சோதனைகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தைராய்டு போன்ற சோதனைகள் வரைக்கும் அதில் ஒரு நாங்கள் பரிசோதனைகளை மேற்கொண்டு ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிவதற்கு அது வந்து ஏதுவாக இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ரீச் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள். அது வந்து இப்போ ஸ்வஸ்திய ரக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு செயல் திட்டத்தின் கீழே வருது. அதை வந்து நாங்கள் இங்கே பாகூரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்கே 15 நாட்களுக்கு ஒரு முறை போயிட்டு அந்த ஸ்வஸ்திய ரக்ஷன் ப்ரோக்ராமையும் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அப்புறம் மகளிருக்கு மிக சவாலாக இருக்கக்கூடிய அந்த கருப்பை சதைக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நிலை, அது ஒரு கடலைகள் போன்ற கருப்பை உள்சுவர்களில் வரக்கூடியது. அந்த கருப்பை சதைக்கட்டிகளுக்கும் இங்கே வந்து ஆராய்ச்சி, ஒரு பைலட் ஸ்டடின்னு சொல்லுவோம், ஒரு சிறிய ஒரு திட்ட அளவிலே அந்த ஆராய்ச்சி மேற்கொண்டு இப்போ அடுத்த கட்டமாக அது ஒரு மல்டிசென்ட்ரிக் ட்ரையல் அப்படி என்று சொல்வார்கள். அது அடுத்த கட்டத்துக்கு அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு எதிர்கால திட்டம் நோக்கம் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா இப்போ மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையமாக இருக்கக்கூடிய இந்த நிலையம் வந்து மேலும் விரிவடைஞ்சு ஒரு மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வருகிறோம். அதை எங்களுடைய தலைமை இயக்குனர் அவர்களுடன் கலந்தாலோசித்து மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் ஒப்புதலோடு நாளடைவில் அதற்கான செயல் திட்டத்தை சமர்ப்பித்து இதனை மேம்படுத்தும் எண்ணமும் உள்ளது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது முழுக்க முழுக்க ஒரு நோயாளர் சார்ந்த ஒரு மருத்துவமனையை உள்ளடக்கிய ஒரு நிலையமாக தான் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இது தவிர நிறைய சித்த மருத்துவத்தில் ஒரு அடிப்படை ஆராய்ச்சி, மருந்துக்கூறு சம்பந்தமான ஆராய்ச்சி, மூலிகைகள் தொடர்பான ஆராய்ச்சி, செல்கல்ச்சர் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு உயர் வகையான ஒரு ஆராய்ச்சி திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாமும் நாளடைவில் நம்ம நிலையத்தில் மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு பெரும் விழைவு எங்கள் எல்லோருக்கும் இருக்குது. அதற்கான சாத்தியக்கூறுகளையும் அவ்வப்பொழுது நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம்.
1: சார், டாக்டர் பி சித்ரான் அவங்களையும் போய் பார்த்தா நமக்கு இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: கட்டாயமா அவங்களையும் போய் பார்ப்போம், நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம்.
3: இங்கே வந்து ஒரு பெரிய ஓபிடி இருக்குது. ஓபிடின்றது வெளிப்புற நோயாளர் பகுதி. இங்கே வந்து தினமும் வந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எல்லா நாளுமே வெளிப்புற நோயாளர் பகுதி இயங்கி கொண்டிருக்கிறது. நோயாளர் பகுதி காலையில் 8 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இது நடைபெற்று வருகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 2வது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் விடுமுறை. மற்ற நாட்களில் வழக்கம் போல் வந்து காலையில் 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நம்ம மருத்துவரை சந்திக்கலாம், அவர்கிட்ட வந்து ஆலோசனைகள் பெறலாம். மேலும் இந்த நோயாளர் பிரிவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா நாட்களுமே வந்து பொது நோயாளர் பிரிவு இயங்கிட்டுருக்கு. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைதோறும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு பிரிவு இயங்கிக் கொண்டிருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வரவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 15 நாட்கள் வந்து இலவச மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் திங்கட்கிழமைதோறும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்ல தொற்றா நோய்கள் பிரிவு, இது வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு கட்டளையாக உள்ளது. ஸோ இதை பின்பற்றி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் விங் வந்து இங்கே இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மதுமேகம், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் டிசீசஸ், அப்புறம் கேன்சர் போன்ற 4 வியாதிகள் NPCDCS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே உள்ள இந்த 4 தொற்றா நோய்களையும் இங்கே வந்து பரிகரிச்சுட்ருக்கோம். ஸோ இதற்கும் வந்து சிறப்பு மருந்து.

0: வழங்கிட்டு இருக்கோம். சோ அதே போல சீசனலா ஃப்ளூலைக் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த சளி காய்ச்சலோடு வரக்கூடிய அந்த நோய்க்கும் இங்கே வந்து மருந்துகள் உண்டு. அது போக தினசரி வருகிற நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா வர்ம மருத்துவம் மூட்டு வியாதிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மூட்டு வியாதிகளுக்கு மட்டுமல்லாது நிறைய கை வலி, அது வந்து நாங்கள் சித்த மருத்துவத்தில் சகனவாதம்னு சொல்லுவோம், அதே போல் தண்டகவாதம்னு சொல்லுவது இடுப்பு வலின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வியாதிகளுக்கும் வந்து நாங்கள் வந்து வர்ம மருத்துவம் மூலமும் பரிகாரம் செய்துட்டு இருக்கோம். அதே போல் நம்மளுடைய புறநோயாளர் பகுதியில் வந்து வெளிப்புற அதாவது அவுட்ரீச் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம், அது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் கீழே ஹெல்த் சென்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே வந்து ஏற்கனவே வந்து ஆங்கில மருத்துவம் அங்கே நடைபெற்று வருகிறது. அதில் நம்மளுடைய சித்த மருத்துவ பிரிவும் வந்து நம்மளுடைய புதுவை மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் சார்பாக அங்கே இயங்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் மதியம் 1:30 to 4:30 வரையும் அங்கே வந்து நாங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து அந்த புதுவை பல்கலைக்கழகத்தில் படிப்பவர்கள் அங்கே உள்ள ஊழியர்களுக்கு என்று சிறப்பாக அது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அது போக ஸ்வஸ்திய ரக்ஷன் ப்ரோக்ராம் என்கிற மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் கீழே பாகூர் என்கிற ஒரு கிராமத்தில் நம்மளுடைய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறையும் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் 3rd Wednesdays காலையில் வந்து 9:30 to 12:30 வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி சித்த மருத்துவத்தை நாடி வரவங்களோட எண்ணிக்கை நம்மளுடைய மண்டலத்தில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுவை மட்டும் இல்லாமல் புதுவை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளான பண்ருட்டி கடலூர் இந்த மாதிரி ஊர்களிலிருந்தும் நிறைய நோயாளிகள் நம்மக்கிட்ட தேடி வராங்க. இங்கே வந்து சிறப்பு மருத்துவமாக பார்த்தீங்கன்னா வர்ம மருத்துவம் பண்ணுறோம். அது போக புற நோயாளர் பிரிவில் சில ஸ்டீம் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, நீராவி குளியல் சிகிச்சை பண்ணுறோம். சில சமயம் தேவைப்படுபவர்களுக்கு வந்து இந்த தசைநார் கிழிவுன்னு சொல்கிறாங்க, லிகமெண்ட் டேர் இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து கட்டு முறைகள் செய்கிறோம். சில செலக்டிவ் டிசீசஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் தினசரி வந்து குறைந்தது 100 to 200 வரை நோயாளிகளை வந்து நாங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா போன வருட கணக்கெடுப்பின்படி 59,187 பேர் வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த நோயாளர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல வந்து நாங்கள் பரிகார முறை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு நோய் தன்மையை ஆராய்ந்து நாடி பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி வியாதியானு கணித்து விட்டு அதற்கு பிறகு அவங்களுக்கு நாடி நடை தகுந்தா போல் நாங்கள் வந்து பேதி மருத்துவம் கொடுக்குறோம். முதல்ல பேதிக்கு சாப்பிட சொல்லிட்டு ஸோ அந்த பேதி மருந்தில் அவங்களுக்கு நல்லா பேதி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு அதற்கு பிறகு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ மருந்து வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சில மருந்துகளை பால்லையும் சில மருந்துகளை தேன்லையும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ வாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கைகால் வலி முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பூச்சு சொல்லுவோம். அதே மாதிரி ஒட்டடம் பற்று இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் புற மருத்துவ சிகிச்சைகளாக அவங்களுக்கு வந்து பரிகரித்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து முதல்ல ஒரு தடவை நாங்கள் செய்து காட்டிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டிலேயே செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சில எளிய வழக்கு முறைகளாக கஷாய முறைகள் இந்த மாதிரி முறைகளையும் நாங்கள் வந்து சொல்லிட்டு வரோம். ஸோ அதுவுமே அவங்க பேஷண்ட் வந்து அவங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு அது நல்லா இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது மருத்துவரோட பரிந்துரையின் படி செய்யும்போது அவங்களுக்கு முழு குணம் கிடைக்குது. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு மருத்துவம் ஓடிசி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் நீங்களாகவே எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வாங்கிட்டு வந்தாங்க அந்த மாத்திரை எனக்கும் அதே வழி தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கட்டாயம் சாப்பிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உடம்புக்கு ஒத்துக்கிட்டது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிடாமல் போகலாம். ஸோ அதனால் மருந்துக்களான பக்க விளைவுகள் வரலாம். ஸோ அது ஒன்று முக்கியமான பாயிண்ட்டாக நான் இங்கே வைக்கிறேன். பொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை பொடிகளை வந்து காய வைத்து அரைக்கும் பொழுது நீங்கள் வந்து 2 கிலோ இலையை வாங்கி வீட்டில் உலர்த்தி அதை பொடி பண்ணி வைத்தீங்கன்னா 50 கிராம் பொடி கூட தேராது. ஸோ அந்த பொடி வந்து அதோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதே நீங்கள் கடைகளில் வாங்கும்போது கலப்படம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி வைத்தியர் கடையில் போய் நான் வந்து கோரைக்கிழங்கு பொடி வாங்கி சாப்பிட்டேன், ஸோ எனக்கு குதிகால் வலி போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே அதில் கோரைக்கிழங்கு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஸோ அந்த மாதிரி சில மருந்து வகைகள் நீங்களாக கடைகளில் போய் இந்த மாதிரி காணொலிகள் வருது ஊடகங்களில் வருது இந்த மாதிரி இதை செய்திகளை நம்பி நீங்கள் யாரும் ஏமாற வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி செய்திகளை உண்மையான மருத்துவர்கள்ட்ட கேட்டு அதை உறுதிப்படுத்திக்கிட்டு பிறகு நீங்கள் வந்து அதை பயன்படுத்தினால் நல்லதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைமை மருத்துவமனையாகட்டும் ஊர்களில் உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்கிறாங்க அந்த ஒரு கிராமப்புற மருத்துவமனைகளையும் வந்து சித்த மருத்துவர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சித்த மருத்துவமனை ஒவ்வொரு ஊர்களையும் கட்டாயம் உங்களுடைய பகுதியிலேருந்து ரீச் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். நீங்கள் அங்கே அவங்கள்ட்ட நீங்கள் மருந்து வாங்கிக்கலாம்.
1: சார் அடுத்துதான் டாக்டர் காயத்ரி குணாலன், அவங்களையும் போய் பார்க்கலாமே.
2: ஆமாப்பா, சித்த மருத்துவத்தில் ரத்த பரிசோதனை பண்ணுறது சிறுநீர் பரிசோதனை பண்ணுறது இதெல்லாம் கூட இந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் நடக்குதான். அவங்கள்ட்ட கேட்டோம்னா நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம்.
3: நேயர்களுக்கு வணக்கம். நான் மத்திய சித்த ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கும் இந்த மண்டல சித்த ஆராய்ச்சி நிலையத்தின் மருத்துவ ஆய்வகம் இருக்கிறது. அதனுடைய

0: பொறுப்பாளராக பணிபுரிகிறேன். இங்கு இந்த ஆய்வகத்தில் பயோசிஸ்டம்ஸ் 400 ரேண்டம் ஆக்சஸ் அனலைசர் என்ற கருவியின் மூலம் அனைத்து உயிர்வேதியியல் இரத்த பரிசோதனைகளும் செய்யப்படுகிறது. மிக சிறப்பாகவும் செய்யப்படுகிறது. சர்க்கரை நோய்களுக்கான பிளட் குளுக்கோஸ், HbA1c போன்ற இரத்த பரிசோதனைகளும், கல்லீரல் சம்பந்தமான நோய்களுக்கான லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எனப்படும் பரிசோதனைகளும், சிறுநீரக நோய்களுக்கான ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எனப்படும் பரிசோதனைகளும், மற்றும் கொழுப்பு சத்திற்கான லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எனப்படும் இரத்த பரிசோதனைகளும் இந்த கருவியின் வாயிலாக சிறப்பாக செய்கிறோம். மேலும் இந்த கருவி புதுச்சேரியிலேயே இங்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் எலைசா ரீடர் அண்ட் வாஷர் எனப்படும் மற்றொரு கருவியும் இங்கு இருக்கிறது. இதில் தைராய்டு நோய்களுக்கான இரத்த பரிசோதனைகள், தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட் எனப்படும் இரத்த பரிசோதனைகளும் செய்கிறோம். இந்த இரத்த பரிசோதனைகளை பிரதி வெள்ளிக்கிழமை செய்கிறோம். மேலும் எலக்ட்ரோலைட் அனலைசர் எனப்படும் இன்னொரு கருவியும் இருக்கிறது. இதில் சீரம் எலக்ட்ரோலைட்ஸ் எனப்படும் சிறுநீரக நோய்க்கான பரிசோதனைகளும் செய்யப்படுகிறது. இந்த அனைத்து பரிசோதனைகளையும் மூத்த குடிமக்களுக்கும் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் நோயாளர்களுக்கும் இலவசமாக செய்கிறோம். ஏனைய நோயாளர்களுக்கு மத்திய அரசு பரிந்துரைக்கும் மிகவும் குறைவான கட்டணம் இதற்காக வசூலிக்கப்படுகிறது. இந்த பரிசோதனை கூடம் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை இரத்த பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. இரத்த மாதிரிகளும் 8 to 12 வரை எடுக்கிறோம். 4 பேர் கொண்ட குழு மற்றும் 2 ஆராய்ச்சி அலுவலர்கள் இந்த ஆய்வகத்தில் பணிபுரிகிறார்கள். மேலும் இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிலையத்தில் நடைபெறும் அனைத்து மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு உண்டான மருத்துவ பரிசோதனைகளும் இந்த பரிசோதனை கூடத்தில் செய்யப்படுகிறது. நன்றி
1: சார். அடுத்துதான் டாக்டர் ஆர் ரத்தினமாலா, இவங்க ஆராய்ச்சி அலுவலராக இருக்காங்களா, நம்ம அவங்களையும் போய் பார்க்கலாமே.
2: ஆமாப்பா, சித்த மருத்துவங்கிறது உணவே மருந்து அப்படிங்கிற திருமூலரோட கொள்கையை அடிப்படையாக கொண்டது. எளிய முறையில் நல்ல உணவை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டோம்னா நிறைய தெரிஞ்சுக்கலாமா, நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட.
3: எங்களுடைய சித்த மருத்துவ நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளி நோயாளர்களுக்கு வெறும் மருந்துகள் மட்டும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பரிந்துரை செய்கிறது கிடையாது. அவங்களுக்கான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை வந்து பரிந்துரை செய்கிறதையும் வந்து ஒரு பகுதியாகவே நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கள சுற்றி உள்ள மூலிகைகள், அதாவது வந்து மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகளை பற்றின ஒரு விழிப்புணர்வையும் அவங்களுக்கு கொண்டு வர்றது வந்து எங்களுடைய ஒரு முக்கிய அம்சமாக நாங்கள் வந்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உலக நீரிழிவு தினம், உலக புற்றுநோய் தினம், அது இல்லாமல் முதுமக்கள் தினம், அதுக்கப்புறம் வந்து ஊட்டச்சத்து இருவார விழா அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அடிக்கடி எங்கள் நிலையத்தில் வந்து, அதாவது வெளிநோயாளர் பகுதியில் வந்து நடைபெறுவது உண்டு. அந்த மாதிரியான தினங்களில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உலக நீரிழிவு தினம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வர நோயாளர்களுக்கு ஒரு நீரிழிவை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த நீரிழிவுக்கு தீர்க்கிறதுக்கு உதவக்கூடிய மூலிகைகள். இப்போ எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய தாவரங்களை பார்க்குறோம், ஆனால் அதனுடைய சரியான பெயர் தெரியாது, அதனுடைய சரியான மருத்துவ குணம் நமக்கு தெரிகிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது மிக எளிய மூலிகைகளை வந்து நோயாளிகள் வந்து அவங்க பார்வையிடறதுக்காக இங்கே வந்து நாங்கள் வந்து காட்சிப்படுத்துகிறோம். மூலிகைகள் மட்டும் இல்லாமல் கடைச்சரக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரா ட்ரக்ஸ், ஒரு கடுக்காயாக இருக்கட்டும், ஒரு நெல்லிவற்றலாக இருக்கட்டும், ஒரு சீந்தில் தண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கடைச்சரக்குகளையும் நாங்கள் வந்து பார்வைக்கு வைக்கிறோம். அப்போது உள்ளே வர்ற ஒவ்வொரு நோயாளியும் இப்போ நீரிழிவு தினம் அப்படின்னா, ஓ இத்தனை விதமான மருந்துகள் நமது சித்த மருத்துவத்தில் நீரிழிவை போக்குவதற்காக இருக்குதா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இயல்பாகவே அவங்களுக்கு வந்து உருவாகிது. அப்போது அவங்களுக்கு தோன்ற சந்தேகங்களை வந்து இம்மீடியட்டாக அங்கே இருக்கிற மருத்துவர்கள்கிட்டையும் செவிலியர்கள்கிட்டையும் வந்து அவங்க கேட்பாங்க. அதற்கேற்ற மாதிரி ஒரு நோயாளர் மருத்துவரிடையே நேரடியான வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாக கூட நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடத்தியிருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு நோயாளர் மூல நோய் தொந்தரவுனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் மூல நோய்க்கு இங்கே மருந்துகள் எடுத்துக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு அம்மான் பச்சரிசினால் செய்யப்பட்ட ஒரு குடிநீர், அதை வந்து அறிவுறுத்துகிறோம், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துகிறோம். அதே சமயத்தில் அந்த நோயாளருக்கு அம்மான் பச்சரிசி மூலிகை எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அந்த நேரத்தில் எங்களுடைய இங்கே சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலையத்தினுடைய வளாகத்தில் கிட்டத்தட்ட 150 to 200 மருத்துவ மூலிகைகள் வந்து நாங்கள் வந்து வச்சு பராமரிச்சிட்ருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சீந்தில் சுக்கு பால் கஷாயமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அதிமதுர பால் கஷாயமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வில்வ கஷாயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து நோயாளருக்கு அதை வந்து அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நோயாளர் அந்த குறிப்பிடப்பட்ட மூலிகையை தான் வந்து எடுத்துக்கிறாரா அப்படிங்கிறதையும் நாங்கள் ஒரு தடவை வந்து உறுதி பண்ணிக்கிறோம். அவங்கள கொண்டு வர சொல்லி அந்த மூலிகை அதுதாங்கிறத என்ஷுர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நோயாளரை வந்து அந்த குடிநீரை வந்து எடுத்துக்க சொல்லி சொல்கிறோம். அப்போது என்ன ஆகுது, வர எல்லா நோயாளர்

0: இருக்கும். ஓரளவு கிச்சன் கார்டன்கிற மாதிரி என்னென்ன மூலிகையெல்லாம் தன்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா ஒரு அவசரத்துக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து நோயாளருக்கு வருது. ஏன்னா சித்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற அடிப்படை கோட்பாட்டோட இயங்குகிற ஒன்று. ஸோ அந்த நிகழ்ச்சியில் வரும்போது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் என்னென்ன, அதை எப்படி தயாரிக்கிறது, அந்த மாதிரி தயாரிக்கப்படும் ஊட்டச்சத்து உணவுகளை என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது, எந்த விதமான நோயை வந்து அவங்க வந்து அதன் மூலமாக வந்து தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம். எங்களுடைய வெளிநோயாளர் பகுதியிலேயே வந்து அதை செஞ்சு காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான உணவு முறைகள் சின்ன சின்ன ரெசிபீஸை வந்து நாங்களே விளக்க குறிப்பேடோட நாங்கள் தயார் பண்ணி வைத்து அந்த நோயாளர்களுக்கும் அவருடன் வரும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வாக கொடுக்கறதையும் செஞ்சிட்ருக்கோம்.
1: சார், அடுத்துதான் டாக்டர் எஸ் சண்முகராம். இவங்க ஆராய்ச்சி அளவில் இருக்காங்களாம். மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ சேவைகள் நிறைய செய்கிறாங்களாம். இவங்களும் நிறைய செய்திகளை சொல்லுவாங்க சார்.
2: ஆமாப்பா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமை மூத்த குடிமக்களுக்கு ஸ்பெஷலாக இங்கே கவனிப்பு செய்கிறாங்க அப்படின்னு. நிச்சயமாக அவர்கிட்டையும் நிறையா செய்திகள் இருக்கும், அவர்கிட்டையும் கேட்கலாம்ப்பா.
3: எங்களுடைய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை 60 மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு புறநோயாளர் சிகிச்சை பிரிவு செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த சிறப்பு புறநோயாளர் சிகிச்சை பிரிவில் என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் 7 மெடிசன் கொடுப்போம். ஆனால் மூத்த குடிமக்களுடைய உடல்நலம் கருதியும் அவருடைய அலைச்சலை தவிர்ப்பதற்காகவும் 15 மருந்து கொடுக்குறோம். இதை தவிர வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு மருத்துவரின் பரிந்துரையின் பெயரில் அவர்களுக்கு இலவசமாக சிறுநீர் மற்றும் இரத்தம் சம்பந்தமான ஆய்வக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இதை தவிர அவங்க வார நாட்களில் வரக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு நடுவண் அரசு நியமித்துள்ள கட்டணத்திலிருந்து கட்டணச்சலியாக 1/3 கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுகின்றது. எந்தெந்த மாதிரி வியாதி உள்ளவங்க அதிகமாக வராங்க அப்படின்னு பார்க்குறப்ப, மூத்த குடிமக்களில் மூட்டு வலி, இடுப்பு வலி, நீரிழிவு, தோல் நோய்கள், இருமல் மற்றும் இறைப்பு, இந்த நோய் சார்ந்த மூத்த குடிமக்களை அதிகமாக எங்களுடைய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் சிகிச்சைக்கு வந்துட்டுருக்காங்க. இவர்களை தவிர உறக்கமின்மை, மலச்சிக்கல், மன அழுத்தம், இந்த மாதிரி வியாதியில் அவதியிடக்கூடிய மூத்த குடிமக்களும் எங்களுடைய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. தோராயமாக 1 7,000 முதியோர்கள் வரை இந்த மூத்த குடிமக்களுக்கான வைத்திய முறைகள் மூலமாக பலன் பெற்று வராங்க. அதுக்கப்புறம் எங்கள் பேஷண்ட்ஸ் இங்கே வர்றப்ப அவங்க நாங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுறோம். அவங்க ஏற்கனவே வேறு ஏதாச்சும் ஒரு நாட்பட நோய் நிலையான டயபிட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கார்டியாக் டிசீஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க அந்த டிசீஸ்க்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அவங்கள எந்த ஒரு காரணத்தை கூட அந்த மெடிசனை விட்ராயல் பண்ணுறதுக்கோ அவங்க எங்களுடைய அனுமதியின் பேரிலோ அனுமதி இல்லாமலோ அவங்கள வந்து விட்ராயல் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அலோபதி மெடிசனோட சித்த மருத்துவத்தையும் ஒரு இணைந்த மருத்துவம் அவங்களை எடுத்துக்கொள்வதற்காக நாங்கள் வந்து அறிவுறுத்துறோம்.
2: எப்பா டாக்டர் இ நித்யா இளங்கோ, நோய் நாடல் ஆராய்ச்சி அலுவலர், இவங்கள்ட்ட என்ன கேட்கலாம்ப்பா?
1: சார், அனுமிக்கு
2: அதாவது ரத்த சோகை,
1: அதை பத்தி நிறைய கேட்டா இவங்க விவரமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்
2: சார். நிச்சயமாப்பா.
4: வணக்கம், நான் இந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தின் லெபார்டரியில பெத்தாலஜி சம்பந்தமான இரத்த பரிசோதனைகளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சிறுநீர் தொடர்பான டெஸ்ட்டுக்கும் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுல யூரின் அனாலிசிஸ்ல சிறுநீர் தொடர்பான பிரச்சனையில இப்போ லேட்டஸ்டா வந்து யூரின் ஸ்ட்ரிப்ஸ்னு கொண்டு வந்திருக்கோம். அதுல 10 வகையான பாராமீட்டர்ஸ் இருக்கு. இதோட எஃபிஷியன்சி என்னன்னா 10 பாராமீட்டர்ஸையும் 5 நம்ம வந்து வி கேன் கிவ் த ரிசல்ட்ஸ். அது பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த யூரின்ல அளவில் ரத்த சிவப்பணுக்கள் இருக்கான்னு பார்த்துக்கலாம், குளுக்கோஸ் அளவு எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லும், தென் நைட்ரேட்ஸு, அமோனியாஸ், ப்ரோட்டீன்ஸ், பிலிரூபின், பிலினோஜன், லிவர் ஃபங்க்ஷனோட ப்ராப்ளத்துக்கானதும் சொல்லிடும். இது வந்து யூரின் அனாலிசிஸ் வித்தின் 5 கொடுக்கறது. இன்னொன்று ஹெமட்டாலஜி அனலைசர்னு ரத்த சம்பந்தமான பரிசோதனை பண்ணுறது. இதுக்கு வந்து நம்ம ஹாரிபா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். இது வந்து 27 பேராமீட்டர்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. இதோட யூஸ்ஃபுல் என்னென்னா 3 ஆஃப் பிரின்சிபல்ஸ் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து மேஜராக சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள்னு இருக்குது, RBC, WBC, பிளேட்லெட்ஸ். இதை வந்து பிரிக்கிறதுக்கு குல்டா பிரின்சிபல்ஸ்னு எலக்ட்ரிக்கல் இம்பீடன்ஸ் யூஸ் பண்ணுற பிரின்சிபல் யூஸ் ஆகுது. இதில் WBC-ல வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ளோ சைட்டோமெட்ரி பிரின்சிபலில் பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் முக்கியமாக ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் வந்து ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி பிரின்சிபலில் வருது. 27 பேராமீட்டர்ஸோட ரிசல்ட்டையும் நம்மளுக்கு 1 கொடுத்துரும். ஸோ இதில் ரத்த சோகை தெரிஞ்சுக்கலாம், சிவப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், வெள்ளை அணுக்கள் அது வந்து இட் இண்டிகேட்ஸ் இன்ஃபெக்ஷன், குறைவாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே வந்து RBC இண்டிசிஸ்ன்னு சொல்கிற ஒரு 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து சிவப்பு அணுக்களோட சைஸு, ஷேப்பு இதெல்லாம் காட்டும். இதை வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் ரத்த சோகை அப்படிங்கிறத

0: ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏதாவது இதில் வந்து அப்நார்மல் வேல்யூஸ் வருது அப்படின்னா அந்த பிளட்டை வந்து நம்ம பெரிஃபெரல் ஸ்மியருக்கு சப்ஜெக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்மியரில் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும் என்ன டைப் ஆஃப் அனிமியான்னு. ஸோ தட் இது வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் கிளினிஷியன்ஸ்க்கு.
1: சரிப்பா, இவ்வளோ நேரம் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் மருத்துவர்கள் எல்லாரையும் நம்ம சந்திச்சு பேசணும்.
2: ஆமா,
1: அப்புறம் இங்க எவ்வளோ நோயாளிகளும் வந்திருக்காங்க இல்லையா?
2: ஆமா,
1: அதுல ஒன்னு ரெண்டு பேரை பார்த்து பேசுவோமே.
2: கண்டிப்பாக.
3: என்னுடைய பேரு ராமதாஸ். என்னுடைய வயது 75. நான் ரெட்டியார்பாளையத்திலேருந்து வர்றேங்க. போன வருஷம் கை எலும்பு டூ வீலரில் போகும்போது எலும்பு முறிவு ஏற்பட்டது. அப்பொழுது அவசரத்துக்கு அலோபதி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாவு கட்டு போட்டாங்க. அது போட்டு சுமார் ஒரு 15-20 நாளைக்கு அப்படியே இருந்துச்சுனால கை ரெண்டாவது என்னால் இயக்கவே முடியல, அந்த அளவுக்கு இதுவாகிடுது. சித்த மருத்துவமனைக்கு வந்த பிறகு 2 வாரத்தில் எனக்கு சுத்தமாக எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. இப்போ நல்லா அருமையாக கை இயங்குது. இந்த சித்த மருத்துவமனை எது செய்தாலும் இவங்க உடனே சரியாகிடும். எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகிடுச்சு சித்த மருத்துவமும் என்னுடைய உடலும். மருத்துவர்களும் எங்களுக்கு வேண்டிய அத்தனையும் அருமையாக செய்து கொடுக்குறாங்க.
2: ஐயா, உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்கண்ணே. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க சித்த மருத்துவமனைக்கு? உங்களுக்கு என்ன வியாதி, வியாதி முறைகள்லாம் குணமாகுதா?
4: குணமாக
2: கொஞ்சம் சொல்லுங்கள்.
4: நான் பண்ருட்டிலேருந்து வரேங்கய்யா. என் பேர் சபாபதி. எனக்கு 74 வயது ஆகுதுங்க. மூட்டு வலி காரணமாக இங்கே வரங்கய்யா. மூட்டு வலி காரணமாக வர்றதுனால இந்த மூட்டு வலி சிறந்த மருத்துவம் இங்கே கொடுக்குறாங்கய்யா. மருந்து சாப்பிட்றனால சைடு எஃபெக்ட்லாம் வர்றது கிடையாதுங்க. மிச்சத மருத்துவங்களாம் சைடு எஃபெக்ட் வரும். இது சிறந்த மருத்துவம். இது வந்து ஒரே குணம் உடையது, நல்ல மருந்து, கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிற மருந்துங்க. இதையா முதியோருக்காக நல்ல சிறப்பாக கனிவுடன் பார்க்குறாங்க. இதுதான் முக்கியமாங்க. இங்கே வந்து நீட்டாக இருக்குதுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு அருமையாக இருக்குது. நஞ்சாவிட்ட முசுமுசிக்கை, ஆடாதொட இலை, அரச மரம், முருங்கை இலை, மாமரம், இதெல்லாம் அருமையான இருக்குதுங்க. இந்த மரம் செடிகளை கொடிகளை பார்த்தாலே ஒரு இன்பம் உண்டாகுதுங்க.
5: நாட்டு மருந்து தான் கொடுக்குறாங்க. தேனில் குழச்சி சாப்பிட சொல்லுவாங்க, வெந்நீரில் சாப்பிட சொல்லுவாங்க, பாலில் கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. எல்லாமே அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதேமாதிரியே நான் சாப்பிடுவேன். நல்லா குணமாகவும் டாக்டருங்களும் நல்லா அன்பாக பேசுவாங்க. எந்த பாதிப்பும் இல்லை, உடம்பு குணமாகுது, நல்லா இருக்குது.
1: ஏப்பா, யதார்த்தமாக உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நீயும் என்ன இந்த மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்த. எவ்வளவு செய்திகள், அற்புதமான ஒரு ஆராய்ச்சி நிலையம்ல இருக்குது. நாம் தான் இதை சரியாக பயன்படுத்திக்காமல் இவ்வளோ நாளாக இருந்துட்டோம். இனிமேல் விடக்கூடாதுப்பா. நமக்கு என்ன உடம்பு சரியில்லாட்டணும், அடுத்த நிமிஷம் நம்ம இங்கே தான் வந்து நிற்கணும்.
2: கண்டிப்பாக சார்.
1: சரிப்பா, இப்போ நம்ம கிளம்பலாம். நேரம் ஆகி போச்சு. வண்டி எடுப்பா, போகலாம்.
2: கண்டிப்பாக தோ வண்டி எடுக்கிறேன் சார்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் சித்திரம் கேட்டீர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12:30. நேர்கள் கேட்கவிருப்பது டிவி சுந்தரவல்லி அவர்களின் பாட்டு. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக குடத்தாமரை எனத் தொடங்கும் விருத்தாச்சலம் திருப்புகழ் கேட்கலாம் நேர்களே.

0: விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கலாம் நேயர்களே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்கள் கவனத்திற்கு, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458. மீண்டும் தொலைபேசி எண் உங்களுக்காக 044-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழல் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்தேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின்

0: நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்லா மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரியெண்ணெய் புத்தகம் மற்றும் துறைமூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வுக்குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகளிலும் டிரான்ஸ்பார்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசை

0: படகு மற்றும் நாட்டு படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50. இனி வருவது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
4: இருபத்தோரு வயசு எனக்கு முடிய இன்னும் 2 மாசம் இருக்கிறது. நான் நிச்சயமாக தேர்தலுக்கு நிற்க இஷ்டப்படவில்லை. சொல்லப்போனால் உங்கள் கட்சியை ஒரு சில காரணங்களுக்காக மட்டுமே ஆதரிக்கிறேன். உங்கள் கட்சியின் முக்கியமான கொள்கையையே நான் முற்றிலும் எதிர்ப்பவள். உள் மனசோடு நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் முதலாளித்துவத்தையே வெறுப்பவள். நான் எப்படி இந்த முத்திரையை குத்திக் கொள்வேன் என்று கேட்கிறாள் மைத்ரேயி. அடடா, யார் சொன்னது இது முதலாளித்துவ கட்சி என்று? ஸ்ரீனிவாசன் சிரிக்கிறான். நீங்கள் புரியாதவர்களுக்கெல்லாம் கூட புரியும்படி பேசக்கூடியவர்கள் என்று எடுத்த எடுப்பிலேயே நிரூபிக்கிறீர்கள். இந்த கூட்டெல்லாம் ஆளுங்கட்சியை பதவியிலிருந்து இறக்கத்தான். ஆளுங்கட்சி இத்தனை நாள் நம் கம்யூனிட்டிக்கு என்ன செய்திருக்கிறது? ஒரு கல்லூரியிலும் திறமைக்கு இடம் கிடையாது. உத்தியோக பதவிகளில் வரிசை பிரகாரம் வரும்போது நம் சமூகத்தில்

தருக்கு ஒரு தலைமை பதவி வருவதாக இருந்தால் மேல் இருப்பவர்க்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோ ஏதோ செய்தோ அந்த ஜாதிக்காரன் அப்பதவிக்கு வர முடியாமல் இருக்க வகை செய்கிறான். அவன் ஓய்வு பெற்றவுடன் அடுத்தவனுக்கு அந்த பதவி போகும். இதெல்லாம் அக்கிரமம் இல்லையா? எந்த துறை எடுத்தாலும் நம் ஜாதியினர் முன்னேற முடியாமல் 1008 இடைஞ்சல்களை செய்திருக்கிறார்கள். இப்போது நாமும் குரல் எழுப்ப சில இடங்களை ஏனும் பிடித்து கொள்ள இவர்கள் வகை செய்கிறார்கள். நான் ஏன் ஐஏஎஸ் என்று போகவில்லை? நம் மண்ணை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மவர் இந்த சங்கடங்களினால் தாக்குப்பிடிக்க முடியாமல் கிராமத்தை விட்டு மண்ணை விட்டு பெயர்ந்து நகரத்தில் 4 வீட்டை கட்டி போட்டு வாடகை வாங்கி நிம்மதியாக காலம் கழிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது தப்பு. நம் உரிமைகளை நாம் விட்டு கொடுத்து விட்டு பம்பாய் டெல்லி என்று போவது நம்மை விரட்ட பார்ப்பவர்களுக்கு நல்லது செய்வதாகும் இல்லையா மிஸ் மைத்ரி என்று கேட்கிறான். மிகவும் உண்மை என்று ஒப்புக்கொள்கிறாள் மைத்ரி. இந்த நாட்டில் ஜாதிகள் நிச்சயமாக அழியாது. அதனால் கம்யூனிசம் வரவே முடியாது. கிளாஸ் வார் என்று வரும்போது ஜாதி குறுக்கிட்டு விடும். எனவே சமுதாயத்தை பழைய முறையிலேயே பலப்படுத்துவதனால்தான் பொருள் வளத்துக்கு பாடுபட முடியும் என சொல்கிறீர்கள். அவன் அவளுடைய எதிர்ப்பு சிந்தனையவே துண்டித்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. பழைய முறை என்றால் எப்படி? பழைய வருணாசிரமப்படியா? அப்படித்தான் வர வேண்டும். தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் ஜாதிகளும் பழக்க வழக்கங்களும் அமைந்திருக்கின்றன என்றாலும் இயல்பிலும் அந்த தொழிலுக்கு ஏற்ற வகையில் பிரிவுகள் இருக்கின்றன என்று நான் கூறுகிறேன். சந்தர்ப்பங்களையும் சலுகைகளையும் எத்தனையோ பேருக்கு அளித்தாலும் சில குறிப்பிட்ட வர்க்கத்தாரில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கூட முன்னுக்கு வருவதில்லை. ஆனால் உயர்குலம் என்ற பிரிவிற்பட்டவர்கள் எத்தனை தடைகளை போட்டாலும் மீறி கொண்டு கல்வியும் திறமையும் பெறுகிறார்கள். அப்படி முழுசும் சொல்ல முடியாது. தாழ்த்தப்பட்டவர்கள் பரம்பரை பரம்பரையாக அடிமை போல் இருந்ததனால் அவ்வளவு விரைவில் மேலுக்கு வந்துவிட முடியாது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். வருணாசிரம விதிகள் நிச்சயமாக இன்றும் இன்னும் வரப்போகும் காலத்துக்கும் பொருந்தாது. பிறப்பினால் ஒருவன் தொழிலை வரையறுக்க முடியாது. நீங்கள் சொல்லும் உயர்குலத்தார் என்று பொருளுக்காக எதையும் செய்ய தயங்குவதில்லை. உயர்குலத்தான் மனிதத்துவத்தின் உயரிய லட்சியத்தை என்றோ விற்றுவிட்டான். இன்னும் வெறும் கூட்டை மட்டும் வைத்து கொண்டு உயிர் கொடுப்பதாக சடங்குகள் செய்வது கேலிக்கூத்து. இந்த மண்ணில் பிறந்திருப்பதற்காக நமக்கு உரிமைகள் மறுக்கப்படுவது அநியாயம். ஆனால் நாம் உயர்குலம் என்று சொல்லிக்கொள்ளும் தகுதிகள் நமக்கு இல்லை. அதனாலேயே உயர்ஜாதி என்ற ஒன்று நடைமுறையில் கொள்ள முடியாத வாழ்க்கை முறைகளை உண்மையாகவே கொண்டு வாழும் ஒரு பிரிவு இன்றைய சூழ்நிலையில் உயிர்த்து இருக்க முடியாது. அது வேண்டியதும் இல்லை. அப்படி இருக்க அந்த உயர்ந்த நிலையை பற்றி எண்ணிக்கூட பார்க்க இயலாத இந்த இன்றைய பிரிவை பிரிவாகவே தனித்து வைப்பதில் என்ன நன்மை? இது வெறும் கேலிக்கூத்து. இன்றைய காலத்தில் வெற்று நூலை தரித்து கொண்டு செல்வரை அண்டி, பொய்க்கு அஞ்சா அரசியல்வாதியை அண்டி, ஏவல் பணி செய்ய தயங்குவதில்லை. பொருளுக்காக தன் மானத்தை காலடியில் தேய்க்க தயங்குவதில்லை. நான் வன்மையாக பேசுவதாக உங்களுக்கு தோன்றலாம். ஒவ்வொரு சமயம் நம்முடைய சமுதாயத்தின் வறட்சிக்கு நாமே காரணம் என்றே நான் எண்ணுகிறேன். இந்த மூச்சு முட்டும் ஆவேசத்தை செவியுறும் ஸ்ரீனிவாசன் எதிர்த்து பேசவில்லை. அடே அப்பா, நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்று புகழுரையே வீசுகிறான். இந்த கட்சிக்கு நீங்கள்தான் ஸ்டார் ஸ்பீக்கர். ஆமாம், பேச்சின் பொருளை விட அதன் அலங்கார ஜோடனைகளே மக்களை கவர்கின்றன. ஒரு மேடையில் நின்றால், குரலை கேட்டால், சொற்களை கேட்டால் மக்கள் அசந்து போகணும். நீங்கள்தான் இந்த கட்சிக்கு உயிர் தரப்போகிறீர்கள். இப்போதே அடித்து சொல்லலாம். மைத்ரேயின் உற்சாகமும் ஆவேசமும் மடிந்து வீழ்கின்றன. புறநகர் பகுதிகள் மறைந்து பசிய வயல்களும் தென்னை மரங்களும் பசுமையினிடையே பளிச்சென்ற அலுமினிய பூச்சு கம்பங்களும் நீரிறைக்கும் மின் இயந்திர குளிர்களும் கண்களையும் கருத்தையும் கவருகின்றன. சாலையில் குடிசைகள் காணும் இடங்களிலெல்லாம் கட்சி கொடிகள், தேநீர் கடைகள், முடித்திருத்தும் கடைகள், நெடிகிலும் கட்சி தோரணங்கள், படிப்பகங்கள், அறிவகங்கள் என்ற அறிவிப்புடன் காணப்படும் மூங்கில் தட்டி கூடங்களில் அண்ணாவின் உருவப்படம் காட்சி தெரிகிறது. அகப்படும் சுவர்களில், கால்வாய் பால மதகுகளில் ஆளும் கட்சி மந்திரிகளின் ஆட்சி ஊழலை பற்றிய எதுகை மோனை வசைகள் கொட்டை கரி எழுத்துக்களில் கண்களை கவுகின்றன. இலக்கியத்திற்கு நாயகமாக விளங்குகிறது. தமிழுக்கு மேடை, தமிழுக்கு உயிர் என்றெல்லாம் வரிசைகள். உண்மையில் அன்றாடம் மூச்சு முட்டும் வேகத்தில் நகரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் இம்மாதிரியான எதுகை மோனை வசைகளை பற்றி கவலைப்படப் போவதில்லை. ஒரு வகையில் சொல்லப்போனால் நகரில் தனித்துவம் என்பதே அழிந்து போய் அவ்வப்போது அலை போல் தோன்றும் ஒரு கூட்ட உணர்ச்சிக்கு அடிமையாய் மக்கள் இயங்குகின்றனர். சில சாதியினர் தனித்துவம் அழிந்துவிடக்கூடாதென்று கட்டுக்கோப்பாய் கருத்தூன்றி தங்கள் பழமை கட்டுப்பாடுகளை காத்து வருகின்றனர். உயர்ஜாதியோ
தனித்துவ

0: மோதி நசுங்கி உருமாற மூச்சுக்கு பிதுங்கும் நிலையில் ஆத்மா அழிய உடற்கூடு மட்டும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அறியாமை நிறைந்த கிராமப்புறங்களில் இரண்டும் கெட்ட நிலையில் உள்ள குடியிருப்புகளில் எதுகை மோனை பேச்சுக்கள் உணர்ச்சியை கிளர்த்துகின்றன. ஆட்சி முறை அலுவலகங்களில் இந்தி மொழி வருவதனால் அத்தகைய அலுவலகங்களில் பணிபுரியும் வெள்ளைக்காலர் சிப்பந்திகள் அல்லவோ கவலைப்பட வேண்டும். ஆனால் அந்த வெள்ளைக்காலர் சிப்பந்திகளால் இப்படி எதிர்ப்பு கட்ட வரையறையை அறுத்து கொண்டு ஓட முடியாது. அதனால் இந்தி என்றால் என்ன என்று புரியாத ஒரு பாமரன் தன் வாழ்வுக்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் தேவையில்லாத ஒரு கிராமத்தான் விதை நெல்லாய் பாதுகாக்கப்பட வேண்டிய மாணவ சமுதாயம் சாதி இனம் என்ற அடிப்படையில் வெறுக்க கற்று தேவநாகரி எழுத்தையே சாபக்கேடாக கருதி உணர்ச்சிமயமாக மாறியிருக்கின்றனர். இந்த இளைஞர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய விசாலமான சிந்தனை ஏது? அவள் பிறந்த சமுதாயத்தில் பட்டவர் ஆங்கிலேய நாட்டை ஆள வந்ததும் அம்மொழியில் தேர்ச்சி பெற்று அவனுடைய ஆதரவை பெற்று தம்மை உயர்த்தி கொள்ள தவறவில்லை. இன்னொரு ஆதிக்கம் வரும்போதும் அப்போதும் தம் சுய முன்னேற்றம் கருதி அதற்குரிய மொழியை கற்றுக்கொள்ள தயங்க மாட்டார்கள். பல பெண்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்ளாமல் இல்லை. ஹிந்தி வடமொழிகளை கற்றவர்களில் அனைவரிலும் ஒரு சிலரே உயர்குலத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் இப்போது பெரும்பான்மையோர் இந்த மேன்மை சாதியினரை கொண்ட கட்சியும் இணைந்திருக்கிறது. இதன் நலிவு ஏதேனும் ஓர் ஆதாரத்தை அண்டினால்தான் உயிர் வாழலாம் என்ற அளவுக்கு பரிதாபமாக இருக்கிறது. பஞ்சம் வந்துற்ற போது பாலுக்கு அழும் குழந்தைக்கும் கற்றாழை சொற்றை உணவாக கொடுக்கலாம் என்பது போன்றதுதான் இந்த நிலைமை. மைத்ரேயின் மனத்திரையில் இத்தகைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கையிலேயே அவர்கள் திருச்சின்னபுரத்தில் நுழைகின்றனர். கடைவீதியே தேர்தல் களமாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை
3: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
4: நேரம் 1 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடித பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட் பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்க்கிற சொத்து நமக்கு அப்புறம் நம்மளோட குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எய்மாவே இருக்கும். ஆனா முறையான விழிப்புணர்வு இல்லாததுனால நிறைய குடும்பங்கள்ல சொத்துரிமை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுது இல்லையா. சோ இந்த உயில் எப்படி எழுதணும், இத பத்தி வாரிசுரிமை சட்டம் என்ன சொல்லுது, இதெல்லாம் பத்திதான் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. பானுமதி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஆனந்தி.
0: சோ உயில்னா என்ன, ஒரு உயில்

0: சட்டப்படி செல்லுபடியாகணும் அப்படின்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், எப்படி இருக்கணும், அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க.
1: உயில்னா ஒண்ணும் இல்ல, ஒரு லீகல் டாக்குமெண்ட். இப்ப என்னோட விஷ், ஒரு என்னோட மரணத்துக்கு பிறகு என்னோட சொத்து, எனக்கு எதெல்லாம் என்னோடதுன்னு நான் நினைக்கிறேனோ அது ப்ராப்பர்ட்டியாஸ் இருக்கலாம், இல்ல வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம். அதெல்லாம் யாருக்கு போகணும்னு என்னோட விஷ் படி நான் எழுதி வைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுனா அது வந்து வாரிசுரிமை சட்டம் அந்த இன்டர்ஸ்டேட் சசஷனில் போயிடும். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும், என்னோட இந்த சொத்தெல்லாம் இன்னாருக்கு கொடுக்கணும்னு, அதை நான் அமுல்படுத்தணும்னா வில் முக்கியம்.
0: ஓகே, ஸோ ஒரு உயில் அப்படின்றது யாரு யாருக்கெல்லாம் எழுதலாமே?
1: வில்லு இப்போ என்னோட வந்து தனிப்பட்ட செல்ஃப் அக்கையோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது தனிப்பட்ட சொத்து, நான் என்னோட சம்பாதித்தின் மூலமா நான் சம்பாதித்த சொத்துக்களை நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம்.
0: ஓகே, ஸோ உயில் அப்படின்றது வந்து சுயமா சம்பாதிச்ச சொத்துக்களை மட்டும்தான் உயில் எழுத முடியுமா எப்படி மேம்?
1: அப்படி கிடையாது, நான் வந்து என்னோட சுயமான சம்பாத்தியத்தையும் எழுதலாம். எனக்கு என்னோட மூதாதையர் மூலமா நான் இன்ஹெரிட் பண்ணிருப்பேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டிஸும் என் பேர்ல வந்திருக்கும், எனக்காக இருக்கு, அதையும் நான் எழுதலாம். ஆனா எனக்கு ஒரு அக்யூர் பண்ணிருக்க ப்ராப்பர்ட்டி என்னோட மூதாதையர் மூலமா எனக்கு வந்திருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து உரிமை பாத்தீங்கன்னா என்னோட வாரிசுகளுக்கும் உரிமை. ஸோ அப்ப பை பர்த் அவங்களுக்கும் உரிமை இருக்கும் பொழுது அதை நான் வந்து உயிலா எழுத முடியாது. அப்ப என்னோட செல்ஃப் அக்யூர்ட், நான் தனிப்பட்ட முறையில சம்பாதித்த சொத்துக்களை நான் எழுதி வைக்கலாம், அது வந்து நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். இப்ப என்னோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி பிளஸ் என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை என் வாரிசுகள்ல நான் யாருக்கு எழுதி வைக்கணும்னு இருக்குது இல்ல, அப்ப அந்த ஷேரை வந்து நான் பிரிச்சு எழுதலாம்.
0: ஸோ உயில் எழுதுறப்போ அது இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்தது அப்படின்னா அந்த ஷேர் பிரிச்சு உயில் எழுதலாம்.
1: ஆமா,
0: ஸோ சுய சம்பாதியத்துல சம்பாதிச்சதை இன்னொருத்தருக்கு உயில் எழுதுற மாதிரி இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்தது அப்படின்னா அது வந்து வாரிசுகளுக்கு மட்டும்தான் உயில் எழுத முடியுமே தவிர மற்றவர்களுக்கு அது உயில் எழுத முடியாது.
1: எழுத முடியாது, ஏன்னா அவங்களோட கிளைம் அந்த பர்த் ரைட்னு இருக்குல்ல, அவங்களோட ப்ராப்பர்ட்டி பர்த் ரைட்னு வந்துடும் அவங்களுக்கு, இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல. ஸோ அப்ப வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியை தவிர மீதி செல்ஃப் ரெக்கார்ட் ப்ராப்பர்ட்டியை நான் வந்து யாருக்கு வேணா எழுதலாம், என்னோட வந்து லீகல் ஹையர்ஸ்க்கு மட்டும்தான் எழுதணும்னு இல்லை, அது இல்லாமல் நான் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறேன், இல்லை மூணாவது நம்பர் எனக்கு வந்து வெல்விஷராக ஒருத்தவங்க இருக்காங்க, என் பசங்க என் நம்பர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட நான் எழுதி வைக்கலாம்.
0: ஓகே மேம், ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோவில் உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம், ஸோ இதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க, அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயிர் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க ஒரு உயில் அப்படின்றது லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ ஒரு உயில்ல சட்டப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும் மேம்? கண்டிப்பா என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பா அதுல இருக்கணும்?
1: ஒரு உயில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் கெப்பாசிட்டி வந்து மேஜராக இருக்கணும். அன்சவுண்ட் மைண்டு, அதாவது கெப்பாசிட்டி வந்து சவுண்ட் மைண்ட், அன்சவுண்ட் மைண்டாக இருந்தால் அவங்க எழுத முடியாது. அன்சவுண்ட் மைண்ட் எப்படின்னா, இப்போ வந்து சில பேருக்கு வந்து அந்த புரிந்து கொள்ளும் தன்மையோ, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோ இவங்களாம் எழுத முடியாது. ஏன்னா அவங்களுக்கே அந்த மனநிலையில் இல்லை இல்லை, அதனால் எழுத முடியாது அந்த கெப்பாசிட்டி. அது மட்டும் இல்லாமல் அண்டர் த்ரெட்டு, ஒரு ப்ரெஷர், அந்த இதில் எழுத முடியாது.
2: ஓகே.
1: ஸோ அவங்க ஃப்ரீ, அதாவது மைண்டு வந்து ஃப்ரீ, அவங்களோட இதில் வந்து ஃப்ரீ மைண்டில் எழுதணும். 18 வயசு ஆயிருக்கணும். அதோட வந்து இது வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணி

0: வெல் அண்ட் குட். ஓரல் வில் வந்து சில பிரிவிலேஜ்டு வில்னு இருக்குது, அது ஓரல் வில்லும் வந்து செல்லுபடி ஆகும், அது பிரிவிலேஜ்டு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான்.
1: ஓகே, ஸோ ஓரல் வில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஓரல் வில்னா என்ன மேம்?
0: ஓரல் வில்னா இப்போ வந்து சோல்ஜர்ஸ், மேரினர்ஸ், அந்த எக்ஸ்பெடிஷன் போகிறவங்கலாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஸோ அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அவங்க ஓரலாக இதில் இருக்கும்போது யாராவது ரெண்டு விட்னஸ் வச்சுட்டு சொன்னாங்கன்னா அந்த வில்லு செல்லுபடி ஆகும்.
1: ஓகே,
0: ஸோ அது ஒன்லி ஃபார் சோல்ஜர்ஸ், அந்த ஆர்மி அந்த வார்ஃபேர்ல இருக்கிற சோல்ஜர்ஸ், மேரினர்ஸ், எக்ஸ்பெடிஷன் போயிருக்கோம் அவங்களுக்கு மட்டுமே செல்லுமா.
1: ஓகே, ஸோ மற்றபடி ஓரல் வில் அப்படின்றது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய,
0: நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து வேலிட் கிடையாது.
1: ஓகே,
0: முஸ்லீம்ஸில் வந்து முஸ்லீம் அந்த இன்ஹெரிட்டன்ஸ்லால ஓரல் வில்ல வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணிக்கிறாங்க, அது ஒன் தேர்ட் தான் அது கொடுக்கணும்னு, அதில் கொஞ்சம் சட்டங்கள் அது வந்து பர்சனல் லாஸில் வரும், சசஷனில் வரும்.
1: ஓகே, ஸோ அப்போ வில் எழுதுறதுல என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க?
0: வில்லுன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வில்லு எழுதுனீங்கன்னா செல்ஃப் அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வில் ஹிந்துஸில் எழுதலாம். ஹிந்து ஹிந்து லான்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்க்கு, ஜியூஸுக்கு, புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே செல்லுபடியாகும். கிறிஸ்டின்ஸ்க்கு தனியாக அவங்களோட இந்தியன் சசஷன் ஆக்ட்னு போயிடும்.
1: ஓகே,
0: இது வந்து முஸ்லீம்ஸுக்கு அவங்களோட லா பர்சனல் லாவில் போயிடும்.
1: ஓகே,
0: ஸோ பார்சிஸ்க்கு அந்த மாதிரி இந்தியன் சசஷன் ஆக்டுக்கில் வந்துடும். இப்போ அந்தந்த லா படி அந்த அது வில்லு எழுதலைனா அந்தந்த லாவில் என்னென்ன இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லியிருக்கோம், கிளாஸ் ஒன் ஹையர் ஹிந்துஸ்களுக்கு அந்த அது வந்து அந்த மாதிரி போயிடும்.
1: ஓகே,
0: இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒருத்தவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, வீட்டை விட்டு அவங்களுக்கு எந்த சொத்துமே கொடுக்காம அனுப்பிட்டாங்க, ஆனால் அவங்க நல்ல வெல் டு டு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் நல்ல சொத்து இருக்குது, இவங்க வெளியில் வந்து இவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சு இவர் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிடுறாரு, இது ஏர்ன் பண்ண ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அவங்க ஒய்ஃபும் ஏர்ன் பண்ணுறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஏதோ இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் பேர்லேயே வாங்கிடுறாங்க இல்லை ஒய்ஃப் பேர்லேயே வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட இன்கம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் ரெண்டு பேரில் யாருக்கும் ஒன்று நடந்துருச்சுன்னா அப்போ லீகல் ஹையர்ஸ்னு போகும்போது மேலாக இருந்துச்சுன்னா அம்மா ஒய்ஃபு குழந்தைங்க, அதாவது விடோ அவரோட மதர் ரெண்டு குழந்தை, ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அவங்களுக்கு ஷேர் அப்படி ஈக்குவலாக போயிடும். வைஃபாக இருந்துச்சுன்னா அவங்களோட சப்போஸ் அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டினும் போது அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரிவர்ட் ஆகும். ஸோ அப்போ ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு ஹையர் ஒன்று ஹஸ்பண்டு, ஹஸ்பண்ட் இல்லாத பட்சத்தில் அப்படி போகும். ஸோ இப்போ இந்த சிக்கல்லாம் தவிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கு எழுதணும், இப்போ என் ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃப் நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணது நான் வந்து என் ஒய்ஃபுக்கு முழுமையாக கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு போகட்டும், ஸோ எந்த சிக்கலும் தவிர்க்காமல் இருக்குன்னா என் ஒய்ஃபுக்கு எழுதி வச்சிடறேன் அப்படி அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இது இல்லை இருக்கிறதே ஒரு வீடு, பசங்களுக்கு ஒய்ஃபுக்குன்னு அந்த ஷேர் வரும்போது நிறைய சிக்கல்கள் உண்டாகும். ஒரு வீடு இருக்கு, ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்குன்னா கூட உயில் எழுதி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
1: சரி, இப்போ உயில் அப்படின்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, சட்டப்படி அது எப்போ செல்லுபடி ஆகும் மேம்?
0: எப்போ அவர் இறந்தாரோ அதுக்கப்புறம் அந்த உயில் செல்லுபடி ஆகும்.
1: ஓகே, ஸோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க எப்போ வேணா அதை மாற்றி எழுதுறது
0: கண்டிப்பாக, ஈவன் அது ஹேண்ட் ரிட்டனாக ஒரு பீரோவில் வச்சிருக்காரு இல்லை லாக்கரில் வச்சிருக்காருனாலும் அது எத்தனை முறை வேணாலும் பிரிச்சுட்டு எழுதலாம். ரிஜிஸ்டர்டு வில்லுனா அது கூட அந்த வந்து அடுத்த செகண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கி ஏற்கனவே அவர் ரிஜிஸ்டர் பண்ணது கேன்சல் ஆகிடும்.
1: ஓகே மேம், ஸோ நேயர்களே பார்த்தீங்களா, உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு இன்னும் பல தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அன்பம், நீங்க உயில் அப்படின்றது வந்து ஹேண்ட் ரைட்டனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டைப்பிங் ஃபார்மேட்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இது வந்து ஒரு வெற்று காகிதத்துல கூட எழுதலாமா, இல்லைன்னா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அந்த மாதிரி தான் எழுதணுமா, எப்படி?
2: இப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சுமார் 20 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் எழுதினா கூட போதுமானது.

0: ஓகே.
1: இப்ப பிளைன் பேப்பர்ல எழுதுறீங்கன்னா நீங்க அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணலன்னா எழுதணும்னு அவசியம் கிடையாது.
0: ஓகே.
1: ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதணும் அவசியம் கிடையாது, எழுதினாலும் தப்பு கிடையாது. ஒரு 20 ரூபீஸ் 10 ரூபீஸ் பேப்பர்ல கூட நீங்க எழுதிட்டு அதை வந்து ரெண்டு விட்னஸ் இருக்கணும். விட்னஸ் வந்து இப்ப வந்து நான் யாருக்கு கொடுக்கறேனோ அதை அவங்கள வந்து பெனிஃபிஷியரின்னு சொல்லுவாங்க.
0: சரி.
1: வில் எழுதுறவங்க டெஸ்டேட்டர்னு வாங்க. ஸோ வில் எழுதுற டெஸ்டேட்டர் பெனிஃபிஷியரிய வந்து விட்னஸா போடக்கூடாது. அவங்க இல்லாம வேற யாராவது ரெண்டு பேர் இவங்கள விட வயசு கம்மியா இருக்கவங்களா போடுறது நல்லது. என்னன்னா இவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால அவங்களோட ரெண்டு விட்னஸ் இவங்க தான் எழுதினாங்கன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு ரெண்டு விட்னஸ் இருக்கணும். கரெக்டான அந்த இதில் எழுதி ஃப்ரீ மைண்டோட அவங்க எழுதி ஃபுல்லா அட்ரஸோட எழுதினாங்க, ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட். ரிஜிஸ்டர் பண்ணாம அவங்க வந்து பீரோல வச்சுக்கிறாங்க இல்ல லாக்கர்ல வச்சுக்கிறாங்கனாலும் இந்த ரெண்டு விட்னஸ் வந்து இவங்க தான் எழுதினாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா அது வந்து கோர்ட்ல ப்ரொபைட் பண்ணணும். கோர்ட்ல ப்ரொபைட் பண்ணாங்கன்னா அது செல்லுபடி ஆகும்.
2: ஸோ அந்த உயில் வந்து டைப்பிங் ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் இல்லை.
1: பிளைன் பேப்பர்ல எழுதினீங்கனாலுமே அது செல்லுபடி ஆகும்.
0: ஓகே.
1: என்னன்னா ஏன் ரிஜிஸ்டர்டு வந்து வெல் அண்ட் குட்ன்றாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து அது வந்து அன்கொஸ்டினபிள் ஆயிடும், யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஸோ இது வந்து பிளைன் பேப்பர்ல எழுதும்போது எழுது அவங்க எழுதினாங்களா இது எதுனா நீங்க வந்து அதை டெஸ்டிஃபை பண்ணும். யாரோட இதுவா யார் அந்த கிளைம் கேட்கறாங்களோ அவங்கள்ட்ட பர்டன் ஆஃப் ப்ரூஃப் போயிடும். இவங்க தான் அந்த டெஸ்டேட்டை தான் எழுதினாங்க, இது அவங்க கைப்பட எழுதினது, அவங்க இதை தான் எழுதினாங்கன்றது அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்கள்ட்ட போயிடும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஈஸியா போயிடும். அதனால வந்து நீங்க ரிஜிஸ்டர் தான் பண்ண
2: அது வந்து ஒரு டைப்பிங் ஃபார்மட்ல இருந்து கையெழுத்து மட்டும் சம்பந்தப்பட்ட நபர் வந்து போட்டாங்க அப்படினாலே அப்பவும் வந்து அது செல்லும் இல்லையா மேம்?
1: கண்டிப்பா செல்லும். ஏன்னா இப்ப யாருமே வந்து கையால் எழுதுறத வக்கீல வச்சு எழுதுறாங்க இல்லனா வந்து அவங்க டைப் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களா எழுதிட்டு இப்ப அதுக்காக தான் முக்கியமா வந்து கைநாட்டு வைக்கிறாங்க. கைநாட்டு வைக்கணும், கையெழுத்து போடணும், ரெண்டு விட்னஸ் அவங்கள வச்சுட்டு அவங்க முன்னிலை வச்சுட்டு எழுதுறோம்ல, அதுக்காக தான் அந்த ரெண்டு விட்னஸ் வந்து அவங்க நான் இவங்க தான் எழுதினாங்க, இவங்க கையெழுத்து போட்டதை நான் பார்த்தேன், இவங்களுக்கு அதில் ஃபுல்லாக உள்ளதை வாசிச்சு காட்டினாங்க. இப்போ சில பேருக்கு வந்து இப்போ படித்தவங்க மட்டும் தான் எழுதணுன்ற இது இல்லைல்ல, இப்போ படிக்காதவங்க இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு இப்போ இதில் உள்ளதெல்லாம் படித்து காட்டினாங்க, அதை எழுதினாங்கன்னு அவங்க டெஸ்டிஃபை பண்ணணும். அதனால தான் ரெண்டு விட்னஸ் இருக்கணும்னு சொல்றது. ஸோ அதனால வந்து பிளைன் பேப்பர்ல எழுதினா கூட செல்லுபடியாகும்.
2: ஓகே மேம். ஸோ இப்போ விட்னஸோட சிக்னேச்சர் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த விட்னஸ் அப்படின்றதுக்கான ஒரு ரூல் என்னென்னலாம் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு மேம்?
1: அவங்க வந்து மேஜராக இருக்கணும், ஃப்ரீ மைண்டாக இருக்கணும், வந்து அவங்க கெப்பாசிட்டி ஆஃப் மைண்டு வந்து சவுண்ட் மைண்டாக இருக்கணும்.
0: ஓகே.
1: அவங்க வந்து மனநல வந்து நல்லா குட் ஹெல்த்தில் இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் இவங்கள விட சின்ன வயசாக உள்ளவங்க ஏன்னு சொன்னால் லைஃப் ஸ்பேனுக்காக எப்போதும் டெஸ்டேட்டர் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னே இறந்துட்டாங்கனால இவங்க வந்து அவங்களுக்காக டெஸ்டிஃபை பண்ணுவாங்கன்றதுக்காக சொல்றது.
2: ஓகே மேம். ஸோ இந்த உயில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அந்த நபர் இறந்த உடனே அந்த உயிலுக்கு உயிர் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த உயில் எழுதுறப்போ அதில் விட்னஸோட சிக்னேச்சர் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் உயில் எழுதின நபர் இருக்கும் பொழுது விட்னஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்?
1: இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா விட்னஸ் இறந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் இது இல்லை. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலன்னு ஹேண்ட் ரைட்டனாக எழுதி வச்சுங்க, ரெண்டு விட்னஸும் இறந்துட்டாங்க, கீச்சர் திருப்பி எழுதிட்டு வேற ரெண்டு விட்னஸ் ரெண்டு பேர் இது பண்ணு.
0: ஓகே.
1: ஏன்னா அதில் ஒன்றும் உங்களுக்கு காசு செலவாகலை.
0: ஓகே. ஆனால் வந்து அந்த உயில் எழுதினவங்க இருக்கிறப்போ விட்னஸ் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை வந்து மாற்றி எழுதுதான் ஆகணும். விட்னஸ்
1: ஏன்னா விட்னஸ் இருந்துக்கணும் இல்லை, இவங்க இவங்களுக்கு அப்புறம் அவங்களை டெஸ்டிஃபை பண்ணணும் இல்லை, இன்னார் தான் எழுதினாங்கன்னு டெஸ்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது க்வெஸ்டினபிள் ஆகிடும், ஏன்னா அது வந்து சர்டிஃபைட் காப்பி நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கி பார்க்கலாம். ஸோ அது இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா வெல் அண்ட் குட். இன்கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண முடியாத இது இல்லை உங்களுக்கு தெரியல இதுனா இப்போ இது வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது. செல்லாதுன்னு வேலிட் வில்லு தான். ஆனால் இது வந்து அந்த ரெண்டு விட்னஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம், அவங்க டெஸ்டிஃபை பண்ணணும்.
2: ஓகே. ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்ட பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர் நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லைன்னா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மாமா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயிர் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ உயிர் எழுதின ஒரு நபர் உயிரோட இருக்கும் பொழுது விட்னஸ் இறந்துடுறாங்க, பட் அவர் அதை மாத்தி எழுதல அப்படின்ற பட்சத்துல அவரும் இறந்து போயிடுறாருன்னா, இப்போ அதுல ஏதாவது யாராவது போட்டிக்கு வராங்க, சோ இதுல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போட்டிக்கு வராங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ன?
5: இதுதான் வந்து சட்ட சிக்கல்ல வரும். அப்ப இதான் கோர்ட்டு கேஸ் பல வருஷமா இழுத்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சிக்கல்ல வரும். அதுக்காக தான் எப்ப உயில் எழுதினாலும் அதை நீங்க வந்து நல்லா அந்த இதில் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். உங்க லைஃப் ஸ்பேன்லயே இது இப்ப வந்து வயசானவங்க தான் எழுதணும்னு கிடையாது. இப்ப 18 வயசு ஆனா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட்லாம் வந்து வயசு பார்த்தெல்லாம் இது பண்றது இல்லை. ஸோ நமக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு கொஞ்சம் லாக்கர்ல பணம் இருக்கு, கொஞ்சம் நம்ம ஜுவல்ஸ் இருக்குனாலும் அப்பவே நம்ம வந்து என்னோடது இந்த இன்னாருக்கு தான் போகணும். இப்ப வந்து இது இல்லாம வந்து நம்மளோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சில இந்த டிஜிட்டல் அசெட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நீங்க வந்து என்னோடது இதுக்கு மேல அவங்க ஹேண்டில் பண்ணணும் கூட நீங்க எழுதி வைக்கலாம்.
6: ஓகே.
5: ஸோ அப்ப அதெல்லாம் இருக்கும்போது நீங்க எப்போதுமே அதை எழுதி வச்சுட்டு இருக்கிறது ஒன்றும் இது இல்லை. அது எழுதி வச்சது நீங்க அதுக்கப்புறம் எப்போ நாளும் நீங்க கழிச்சு போட்டுட்டு திருப்பி நீங்க புதுசா நீங்க அடுத்த நீங்க அசெட் வாங்கும் பொழுதோ இல்ல உங்களுக்கே மனசு மாறிச்சு அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம், வேற எழுதிக்கலாம். ஸோ அதனால இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். ரிஜிஸ்டர் பண்ணாம பிளைன் பேப்பர்ல வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆசமா திருப்பி கழிச்சுட்டு நீங்க வேற எழுதிக்கலாம்.
4: ஓகே மேம். ஸோ ஒரு உயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஒரு உயில ஒருத்தர் மாத்தி எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டாருன்னா, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதை கேன்சலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா?
5: நீங்க அடுத்த உயில் எழுதும் பொழுதே இது வரைக்கும் நான் எழுதியிருக்கிற மத்த உயில் எல்லாம் செல்லாதுன்னு ஒரு லைனை எப்போதுமே சேர்ப்பாங்க. இது வரைக்கும் அப்ப வந்து நீங்க எது வந்து லேட்டஸ்ட் பழசு, நீங்க வில்லன்ற பொறுத்த வரைக்கும் எது லேட்டஸ்டோ அதுதான் செல்லுபடியா.
6: ஓகே.
5: சோ அதை நீங்க கேன்சல் பண்ணணும் இல்ல, நீங்க இதை பதியும் போதே அது கேன்சல் ஆயிடும்.
4: ஓகே மேம். ஸோ இப்போ இதுலேயும் வந்து கிஃப்ட் டீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கிஃப்ட் டீட்னா என்ன, அண்ட் உயிலுக்கும் கிஃப்ட் டீடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன மேம், என்ன வித்தியாசம் இருக்கு?
5: அது வந்து தனி இது கிஃப்ட் டீடா வரும், அது டீடு. இது வில்லு வேற, டீடு வேற. இப்போ கிஃப்ட் டீடுனா நான் வாழற போதே, நான் இருக்கும் போதே, உயிரில் பொறுத்த வரைக்கும் நான் செத்த பிறகு அவங்களுக்கு சொத்து போகும். இப்போ நான் உயிரோடு இருக்கும் போதே என்னோட ஒரு சொத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் வந்து அதை வந்து நான் செட்டில்மெண்ட்டாக கொடுக்காம அவங்களுக்கு வந்து கிஃப்டாக தான பத்திரம் மூலமா பதிகிறேன்னா அது வந்து கிஃப்ட் டீடுன்னு சொல்றேன்.
6: ஓகே.
5: ஸோ தான பத்திரம் போது அதுலேயும் ஸ்டாம்ப் சார்ஜஸ் அதிகம் கிடையாது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக நான் எனக்கு வந்து என்னோட இதை வந்து அன்பின் காரணமாக, எனக்கு அவங்க மேலே உள்ள அன்பு மிகுதியின் காரணமாக நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதில். அதனால வந்து நான் என் பரிமாற்றம் இல்லாத, ஏன்னா மற்ற இதெல்லாம் எழுதும்போது நீங்கள் எவ்வளோ கன்சிடரேஷன் அமௌண்ட் இருக்குன்றதை எழுதுறோம். இது வந்து நான் அன்பின் காரணமாக என்னோட வெல்விஷர்ன்றனால என்னை அன்பின் காரணமாக கொடுக்குறேன்னு சொல்றது தான பத்திரம் கிஃப்ட் டீடுன்றது. அது நீங்கள் உயிரோட இருக்கும்போது எப்போ வேணாலும் நீங்கள் யாருக்கு வேணாலும் எழுதிக்க. உயிரை பொறுத்த வரைக்கும் அந்த உயிலுக்கு எப்போ உயிர் வரும்னா இவரோட மறைவுக்கு அப்புறம் தான்.

0: ஆப்ஷன் அறியும் மேம். இப்போ ஒரு கிஃப்ட் டீட்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அது கொடுத்தது கொடுத்தது தானே, இல்ல நம்ம திரும்ப ஃபியூச்சர்ல மாத்தி எழுதுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கா?
1: இப்ப ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறோம், நான் அவங்களோட வெல்விஷர்ன்ற இதுல நான் கொடுக்கறேன். இப்ப நம்ம சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுக்கும் போது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த சொத்து எழுதி வச்சிருவாங்க, பெண் குழந்தைக்கு கொடுக்கல, சோ அதுக்கு ஏதோ கிஃப்டா நான் அந்த லேண்டர்ல கொடுக்கறேன்னு எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சம் டைம்ஸ் அவங்க நான் கொடுத்த பிறகு ஒரு கண்டிஷன் இருக்கும், அவங்க என்னை பார்த்துப்பாங்கன்ற ஒரு வெல்விஷரை எதுக்கு கொடுப்போம், ஒன்று ஒன்று மூணாவது ஒரு மனுஷன் கொடுக்க என்னை பார்த்துப்பாங்க, ஏதோ அதுக்கு செய்வாங்க.

0: கொடுக்குறேன்னு எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சம் டைம்ஸ் அவங்க நான் கொடுத்த பிறகு ஒரு கண்டிஷன் இருக்கும், அவங்க என்னை பார்த்துப்பாங்கன்ற ஒரு வெல்விஷனை எதுக்கு கொடுப்போம், ஒன்று மூணாவது ஒரு மனுஷன் கொடுக்க என்னை பார்த்துப்பாங்க, ஏதோ இதுக்கு செய்வாங்க, செய்வாங்கன்னு மீன்ஸ் அந்த லவ் அண்ட் கேர், எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குன்றது. அது இல்லை, அவங்க மூலமாக எனக்கு வந்து எந்த இதுவும் இல்லை, என்னை கவனிக்கலை, எனக்கு வந்து என்னோட வாழ்வாதாரமே பாதிக்கிற அளவுக்கு இதுவாயிடுச்சுன்னா அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணலாம், அவங்க வந்து கோர்ட்ல வந்து இது பண்ணலாம். நான் வந்து என் அன்பின் காரணமா எனக்கு வந்து நாளைக்கு பின்ன எனக்கு இது பண்ணுவாங்கன்னு கொடுத்தேன், அது பண்ணல. இப்போ பசங்களுக்கு கொடுத்ததுவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம்.
1: ஓகே,
0: இப்போ பசங்களுக்கே எழுதி வைக்கிறான், என் பையனை வந்து என் சொத்து, நான் வாழும்போது என் பையனுக்கு சொத்தை எழுதி வச்சுட்டேன், சொத்து எழுதின பிறகு என்ன மெயின்டைன் பண்ணலை அவன், ஸோ என்னோட சொத்தை ரிவர்ட் பண்ணி என்கிட்டயே திருப்பி கொடுங்க சொல்லிட்டு கோர்ட்ல அவங்க கேஸ் போடலாம்.
1: ஓகே,
0: ஸோ அது அந்த இதுவே இருக்கும்போது தானமாக்கி கொடுத்ததையும் வந்து சாதாரணமாக தானமாக கொடுத்தது திருப்பி பண்ண முடியாது. ஆனால் இன்கேஸ் அவரு எனக்கு இந்த கண்டிஷன்ல இப்போ எனக்கு வந்து நீ வந்து நான் கடைசி வரைக்கும் என்ன வச்சுக்கிட்டு பார்த்துக்கணும், என் சொத்து உனக்கு கொடுக்குறேன் அந்த ஒரு அன்பின் மிகுதியில் கொடுத்துருக்காங்க, அது அவர் அந்த வாக்குறுதியை தவறிட்டார்னா திருப்பி கேட்கும்.
2: ஓகே மேம், அண்ட் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு இதை பத்தி நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பட் நேயர்களே ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்னவா தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க கிஃப்ட் டீட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது அன்பின் மிகுதியால ஒருத்தருக்கு கொடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றாத பட்சத்துல அதை நம்ம வந்து திரும்ப பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இந்த வாக்குறுதி அப்படின்றது வந்து இந்த கிஃப்ட் டீட்ல மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா?
1: மென்ஷன் பண்ணனது நல்லது.
2: ஓகே, இல்ல பண்ணாம விட்டா கூட நம்ம திரும்ப
1: பண்ணாம விட்டா கூட கேட்கலாம். ஏன்னா வந்து ஏன்னா பசங்களை கொடுத்ததே திருப்பி கேட்கலான் வந்தபோது கிஃப்டா தானமா கொடுத்தேன் நானு, அவர் வந்து அந்த இதுக்கு தகுதி இல்ல, திருப்பி நான் என்னோடதை நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம் கோர்ட்ல.
0: ஓகே மேம். சோ உயில பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பட் கிஃப்ட் டீட பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா?
1: கம்பல்சரி அது.
2: ஓகே,
1: ஏன்னா அது டீட் ஆயிடுது. கிஃப்ட் டீடுன்னு போது கிஃப்ட் டீடோ இல்ல செட்டில்மெண்ட் டீடோ எல்லாமே இந்த டீடுன்னு வரது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே மூவபிள் அண்ட் இம்மூவபிள், அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அசையக்கூடிய சொத்துக்களாக இருக்கக்கூடிய காரோ இல்லை மற்ற விஷயங்கள் வந்து இப்போ ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் கூட வந்து கிஃப்ட் டீட்ல வந்து வருமா மேம்?
1: டீடாக வராது. ஏன்னா உயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணணும். இப்போ லிஸ்ட் ஆஃப் அசட்ஸ்ன்னு வரும்போது எதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீ யாருக்கு கொடுக்குறீங்கன்றது வந்து அது உயிலாக எழுதுவாங்க. ஏன்னா அவங்க மறைவுக்கு அப்புறம் அது இதெல்லாம் இது வந்து டீடுன்னு வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும். மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல அது வராது.
0: ஓகே மேம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவர் வந்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே உயிலா எழுதி வைக்கிறாரு, ஆனா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு எழுதி வைக்கிறாரு, மனைவிக்கோ இல்ல பிள்ளைகளுக்கோ வந்து எழுதாம விட்டுறாரு அப்படின்ற பட்சத்துல இப்ப அந்த மனைவி எதிர்த்து ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னா, இந்த உயில் படி அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்கு தான் போகும், அந்த மனைவியோ இல்ல பிள்ளைகளுக்கோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லையா மேம்?
1: அதுதான் இப்போ உயில் அந்த வாழுங்காலத்தில் அவர் என்ன மனநிலையில் அந்த சமயத்தில் ரெண்டு பேருக்குள்ள என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு. ஏன்னா அதுதான் உயில். உயில் வந்து என்னோட விஷ், எனக்கு என்ன ஆசைப்பட்டனோ அது நிறைவேறணுன்றது தான் விஷ். அதனால அதை வந்து அவ்வளோவா சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. உயில் வந்து அது அவர் எழுதியிருக்காங்கன்னா அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா அவரோட மரண இதில் சொன்னதுனால. இப்போ இது வந்து அவர் சப்போஸ் உயில் எழுதாமல் இருந்திருந்தா அவரோட ஒய்ஃப் ஈவன் செப்பரேஷனில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒய்ஃப்ன்ற அந்தஸ்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போகும்.
2: ஓகே,
1: இப்போ செப்பரேட்டட் டிவோர்ஸ் இல்லை,
2: செப்பரேட்டாக
1: கோச்சிட்டு இருக்காங்க இல்ல பல வருஷமா டிவோர்ஸ் வாங்காமலே இருக்காங்கன்னா, ஆனா அவங்க தான் முறைப்படி ஒய்ஃப்.
2: ஓகே,
1: அப்ப உங்க சொத்துல எல்லாத்துலயும் இது வரும். சோ அந்த மாதிரி கட்டத்துல கூட அவர் எழுதி வச்சிருக்கலாம், எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, என்னோட சொத்து தான் என் தங்கச்சிக்கு போகணும்னு எழுதி வச்சிருக்கலாம். சோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து இவங்க

0: இருக்க முடியாது.
1: ஓகே, பட் ஆனா பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, வாரிசு
0: பிள்ளைங்க வந்து இப்ப சப்போஸ் அது வந்து அதுதான் அதுல நிறைய சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அது செல்ஃப் அக்யர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா ஒன்னும் நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா பசங்க என்னோட பர்த் ரைட் இது, தாத்தா சொத்து இதெல்லாம் இருக்கு, எங்க அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு தான் அது வரணும்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
1: ஓகே மேம், ஸோ இந்த வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வாரிசுரிமை தான் முதல்ல என்ன மேம்?
0: இப்ப இது பாத்தீங்கன்னா வில்லு வாரிசுரிமை ரெண்டுமே வந்து ஒரு இன்டர்லிங்கா. இப்ப வில்லு எழுதுறாங்க, அப்ப வந்து இந்த நான் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு முழுசா இந்த வீடை கொடுத்துடுறேன், அவளோட கடைசி காலம் வரைக்கும் இந்த வீடு அவளுக்கு சொந்தமானது, அவ காலத்துக்கு அப்புறம் என் பசங்களுக்கு போகும், ரெண்டு பசங்க எனக்கு வந்து பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு இருக்கு, ரெண்டு பேருக்கும் போகும், மத்த ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு லேண்ட் இருக்கோ ஏதோ அதெல்லாம் வந்து என் பசங்களுக்கு நான் வந்து இன்னாருக்குன்னு எழுதி வச்சுட்டேன்
1: வில்லு. ஓகே,
0: அது இல்லாம அவரு இறந்துடுறாரு, வில்லு எழுதல, ஏதோ ஒரு அசம்பாவது இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடா இருந்தாலும் சரி ஒரு லேண்டா இருந்தாலும் சரி எல்லாம் அப்படியே போகுனா, அவருக்கு அம்மா இருந்தாங்கன்னா அம்மாக்கு ஒரு பங்கு, அவரோட விடோக்கு ஒரு பங்கு, ஒரு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணுன்னா ஆணுக்கு குழந்தைக்கு ஒரு பங்கு, பெண் குழந்தைக்கு ஒரு பங்கு, சோ நாலு ஷேரா போகும்.
1: சரி,
0: இப்ப எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சட்ட சிக்கலும் வரப்போறது கிடையாது. இப்ப அம்மாவோ இல்ல ஒய்ஃபோ இல்ல பசங்களுக்குள்ள கல்யாணம் ஆன பசங்க இதுன்னா இது வந்து எனக்கு வீடை பே பிரிச்சு கொடுங்க போது அங்க என்ன ஆகும்னா அப்பதான் வந்து உங்களுக்கு சிக்கல்
1: அதிகமாகும்.
0: சோ அது வருது. அப்புறம் வந்து இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஹாசில் ஃப்ரீயா இருக்கு, அங்கங்க எல்லா இடத்துலயும் வந்து பிரச்சனைகள் சுமூகமா போகும்போது எதுவுமே பிரச்சனை இல்லாம தான், எப்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது பிரச்சனை வரும். அதே மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, இப்ப பேங்க் அக்கௌண்ட்ல நாமினி வேற, நாமினியும் இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, நாமினி வேற, நாமினா வந்து இவங்களுக்கு அப்புறம் அவங்க ஆப்ரேட் பண்ணலாம், பட் ஆனா அதுல உள்ள சொத்து அதெல்லாம் யாருக்கு போகணும்ன்றது லீகல் ஹையர்ஸ் தானே வரும். சோ அப்ப அதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்கன்னா ஒரு அக்கௌண்டே இருந்தா கூட இன்னாருக்கு அப்புறம் என்னோட இந்த அக்கௌண்ட்ல உள்ள பணம் வந்து இன்னாருக்கு போகும், என்னோட இந்த நகை வந்து இன்னாருக்கு போகணும் எழுதி வச்சுட்டாங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாம போகும். இல்லைன்னா கிளாஸ் ஒன் ஹையர்னு சொல்றது அம்மா ஒய்ஃப் பசங்க. சரி, இதுல வந்து அவர் வந்து அன்மேரிடு, அவருக்கு வந்து குழந்தைங்க இல்ல, அம்மா இது இல்லைன்னா அடுத்தது அம்மாவும் இல்ல, அப்பா மட்டும்தான் இருக்காங்கன்னா பார்க்க போவோம். அப்பாவும் தவறிட்டாங்கன்னா அடுத்த லீகல் ஹையர் யாருன்னு பார்த்தாங்கன்னா அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு போவோம். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லைன்னா அடுத்த அப்பா வழி சொந்தங்கள்,
1: ஓகே,
0: அவங்களோட அப்பா அப்பா கூட பிறந்தவங்க அவங்களோட பசங்க அவங்களுக்கு போவோம், அவங்களும் இல்லைன்னா தான் அம்மா வழி சொந்தங்களுக்கு போவோம்.
1: ஓகே,
0: ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறனால தான் வில் எல்லாருக்கும் முக்கியம்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இது பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்மா வரமாட்டாங்க, கணவர் குழந்தைகள். இப்ப கணவர் குழந்தைகள் இல்ல, அன்மேரிடு இல்ல, வந்து கணவர் தவறிட்டாங்க, குழந்தைங்க பிறக்கலன்னா அவங்களோட சொத்து வந்து இவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் கிரெவட் ஆகும். இப்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டின்னு வரும், இப்ப வந்து அவங்களுக்கு சீதனமா கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க பேரண்ட்ஸுக்கு திருப்பி போயிடும். இது புருஷ மூலமா வந்த சொத்துன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க தவறிட்ட பிறகு இவங்களுக்கு வாரிசு இல்லைன்னா புருஷனோட சொந்தக்காரங்களுக்கு போகும், புருஷனோட அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும், அவங்களோட சிப்ளிங்ஸ் இருந்தா அவங்களுக்கு போகும், இவங்க யாருமே இல்லைன்னா அவங்களோட செகண்ட் கிளாஸ் த்ரீ ஹையர்ஸ் அவர் அப்பாவோட சொந்தங்கள் இருக்காங்கள அப்படி போகும்.
1: ஓகே மேம், ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள், அண்ட் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.

அறுபது எழுபதுகளின் கிளாசிக் பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடலாக என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாதகாணிக்கை திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, ஜே பி சந்திரபாபு மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் கண்ணதாசன் ஐயா அவர்களோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டு மகிழாம் நேரலை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேர்கள் கவனத்திற்கு, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com என்ற இணையதள முகவரியில் நீங்கள் பதிவு செய்யலாம். அறுபது எழுபதுகளின் கருத்துள்ள பாடல்களை இன்றும் இனியவள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இணைந்துள்ளீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன். அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வானம்பாடி திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் அவர்களின் இசையில், கண்ணதாசன் வரிகளில். பாடல் கேட்கலாம்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்த மலர்க்கும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நேரம் 2:46 15 நொடிகள் ஆயிற்றுக்கு. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மணமகன் தேவை திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு குரலில், கே டி சந்தானம் அவர்களின் இசை வரிகளில், ஜி ராமநாதன் அவர்கள் இசையில்.

நேரம் 2:49:45 இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் சி எஸ் கணேஷ் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மாஞ்சோலையில் 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கன்னிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, பொன்னை அணை, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆற்காடு, அம்மூர், கொடைக்கானல், ராய்கோட்டை, காக்காச்சி, அம்முண்டி, ஷோலிங்கர், கொடலூர் பஜார், வீரபாண்டி, தேவாலா, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேல்குடலூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, மதுரை மாவட்டம் பேரையூர், ஊத்துக்கோட்டை, ராணிப்பேட்டை, கூடலூர், பூண்டி, பார்வூட், ஜம்புகுட்டப்பட்டி, நடுவட்டம், ஆம்பூர், பாலக்கோடு, குடியாத்தம், சோழவந்தான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காஞ்சிபுரம், சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், அதாவது தெற்கு கேரள கடலோர பகுதிகளில், கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு கேரள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர்

மொழிகளை கடந்தது இசை. அந்த வகையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சந்தோஷம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து. ராஜேஷ் மற்றும் உஷா குரல்களில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்க வருவது மிழிரண்டிலும் என தொடங்கும் மலையாள திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் குரலில்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 3:30. நேர்கள் கேட்கவிருப்பது சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆலத்தூர் சகோதரர்கள் பாடியது முதல் பாடலாக சரசிருகா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம் முகாரி ராகம்.

Gali, gali, no, bro, tu,

Ramaya, Ramaya, Mukro, Vati, Ganada.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது எந்த பூஜல எனத் தொடங்கும் சுப்பிரமணியர் கீர்த்தனை மிஸ்ர சாப்புதாளம் மந்தாரி ராக.

Hey.

0: எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது திருவள்ளுவர் கலைக்கூடம் வழங்கும் விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட வெளிச்சித்திரம்.
3: இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4:19. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது திருவள்ளுவர் கலைக்கூடம் வழங்கும் விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட வெளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் லிவிங்ஸ்டன், விவேக், வடிவேலு, நாசர், குமரிமுத்து, குஷ்பு, கோவை சரளா, ஊர்வசி ஆகியோருடன் பலர். இசை தேவா. திரைக்கதை வசனம், இயக்கம் வி சேகர்.
7: ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்தன் கைகளிலே, உருளும் பணமும் பைகளிலே. யோசித்து பார்த்தா நானே ராஜா, வலிப பருவம் கிடைப்பதிலே.
8: சாத்தம் சல்லாபம் எல்லாமும் இங்கேதான் உண்டு.
9: மச்சான், ஆமா, எங்கடா அந்த வெள்ளுவ?
10: அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தான்.
9: அப்படியா? வா, அதை வேலை செய்யலாம் இல்ல ஓபி அடிக்கலாம் பாப்போம்.
10: டேய், கொஞ்சம் வேலை இருந்தா முடிச்சிட்டு வந்துறேன்.
9: டேய், ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சு மத்த தொழிலாளிகளாம் கெட்ட பேர் வாங்கி குட்றாத. வா அண்ணா, வா வா வா வா. டேய்
10: டேய்,
9: யா சுகமே கல்லுனால. சார் சாரி சார், சார் மனுஷங்க சார், வண்டி ரெடியா போச்சு சார், நாளைக்கு டெலிவரி கொடுத்துடலாம் சார். நாங்க தான்டா.
11: அட த்ரூ, நீங்க தானா? நான் முதலாளி நினைச்சாட பயந்துட்டேன். உங்க தொல்லை தாங்க முடியாம தானே இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா தூங்கு போட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க?
10: ஏண்டா மச்சான், முதலாளி வர நேரத்துல தூங்கலாமாடா?
11: அது ஒண்ணும் இல்லடா மச்சான், நைட்டு ஒய்ஃப் கூட ஜாலியா ஒரு இதா இருந்தனா, அது 12 மணி ஆகி போச்சு, அதான் இங்க வந்து.
10: அப்படி 12 மணி வரைக்கும் உனக்கு என்னடா பேச்சு? அவனுக்கு இன்னும் புது மாப்பிள்ளையில நினைப்படா.
11: ஏய், நீ சொன்னாலும் சொல்லாட்டா, நான் புது மாப்பிள்ள தான்டா.
10: யோ, வேமா குடியா, 4000 ரூபாய் காசு, 40 ரூபாய் என்னடா?
11: இதே 12 வருஷம் சர்வீஸ் நாங்க ஃபாரின்ல பண்ணிருந்தோம்னா இந்நேரத்துக்கு டொயோட்டோ கார்ல வந்து இறங்கி இருந்திருப்போம்.
10: இங்க ஒரு 2-வீலரே மாத்த முடியல.
12: இதெல்லாம் போய் ஓனர்ட்ட பேசுங்க. போங்க.
11: பேசுறியா?
10: கண்டிப்பா பேசுறேன்.
13: ஒழுங்கா வீட்டு வாடகை கொடுக்க யோசிச்சதல்ல, நண்டு வரவல் மீன் வரவல் கேக்குதா?
14: வீட்டு வாடகை வேணும்னா ஒழுங்கா கேட்டு வாங்க. அதுக்காக அதை திங்காத இதை திங்காதன்னு சொல்ற வேலையில வச்சுக்காத.
13: அப்படித்தான் கேப்பேன்.
14: நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரி, நாங்க உங்களுக்கு பொண்ணு மாதிரி. நீங்களே இப்படி பேசலாமா? ஓகே, வந்துருவீங்கல்ல? அக்கா, என் ஹஸ்பண்ட் போன் பண்ணாரு, எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டாங்களாம், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு.
13: வண்டி சுரண்டி பெயிண்ட் அடிக்கிற பயலுக்கு போன் ஒரு கேடா?
14: இத பாருங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்த ரெஸ்பெக்ட் வாங்கிங்க.
13: குடுக்க வேண்டியதை ஒழுங்கா குடுத்துட்டா ரசம் பச்சட்டு எல்லாம் தானா வரும்.
14: இது பாருங்க மத்தவங்க கிட்ட பேசுற

0: என்கிட்ட பேசாதீங்க. இதுவரைக்கும் ஒரு மாசம் வாடகையை கூட பாக்கி இல்லாம கரெக்டா குடுத்திருக்கோம்.
1: அத மட்டும் செட்டில் பண்ணிட்டா போதுமா? கரண்ட் சார்ஜ் 500 ரூபாய் யாரு கொடுப்பா? உங்க அப்பா நான் கொடுப்பான்.
0: ஓ அதுவா?
1: என்ன அதுவா? ஏதோ போனா போகட்டும், புள்ள குட்டி காரங்களாச்சேன்னு வெறும் 2000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு இந்த வீட்டை உங்களுக்கு விட்டுருந்தேன். இனி யாருக்கும் தெய்வ தாட்சியம் கிடையாது. இந்த மாசில இருந்து ஆளுக்கு 3000 ரூபாய் அதிகமா அட்வான்ஸ் கொடுத்தாதான் இந்த வீட்டுல குடியிருக்க முடியும். இல்ல ஒருத்தரும் குடியிருக்க முடியாது. இது எங்க அப்பன் திருமுருக மேல ஆன ஜாக்கிரதை.
0: நம்ம 3 பேரோட வீட்டுக்காரங்களும் பொறுப்பு இல்லாதவங்க தெரிஞ்ச விஷயம் தானே? அதுக்காக வாடகை கொடுக்காம விட்டுறதா? ஏதோ நம்ம வீட்டு செலவுக்குன்னு குடுக்கற காசுல 5-10 மிச்சம் பண்ணி நாம தான் குடுக்கணும். இப்ப இந்த ஆள் இவ்ளோ அசிங்கமா பேசிட்டு போறாரு. இது யாருக்கு கேவலம்? நமக்கு தானே. என்னக்கா நீங்களும் புரியாம பேசுறீங்க? வாங்குற சம்பளத்தை முழுசா கொண்டாந்து கொடுத்தாலாவது பரவாயில்ல, கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் குடுத்துட்டு மீதி வச்சு குடும்பம் நடத்தலாம். அதையும் அரைக்குறையால கொண்டாந்து குடுக்கறாங்க, அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், இந்த மாசத்துல இருந்து முழு சம்பளத்தையும் கவரோட நம்ம கையில கொடுத்தா வாங்குவோம். இல்லனா குடும்ப பொறுப்பை நீங்களே பாத்துக்கோங்கன்னு திருப்பி
2: கொடுத்துருவோம். நாம சொல்லிட்டாலும் அப்படியே அவங்க கேட்டு கேட்டு போறாங்க. ஆனா நீ வேற என்னத்துக்கு தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிக்கிற? இந்நேரம் வாங்கின சம்பளத்துல பாதிய காலி பண்ணிருப்பாங்க. எந்த ஹோட்டலோ எந்த பிராந்தி கடையோ யாருக்கு தெரியும்?
3: சித்ரா குட்டி,
4: அப்பா வந்தாச்சு. அப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க?
3: சொல்றேன் சொல்றேன். இந்த சித்ரா, நீ ரொம்ப நாளா கேட்டிருந்தல கம்ப்யூட்டர் ட்ரெயின் வெச்சுக்கோ, நல்லா இருக்கா? சாந்தி குட்டி, உனக்கு ரிமோட் ஹெலிகாப்டர் வெச்சுக்கோ.
4: அப்பா இது நல்லா பறக்குமாப்பா?
3: நல்லா பறக்குமா? அது இந்த பாரு, இந்த கருப்பு பட்டனை கையில வச்சு அமுக்குன்னு வெச்சுக்கங்க. ஒய் ஒய் ஒய் ஒய் ஒய் ஒய் ஒய் சுத்தது. ஓகே, போய் விளையாடுங்க. பொங்க ஓட ஓட ஓட ஓட ஓட ஓட ஓட.
0: ஏற்கனவே நம்ம கல்யாணம் அந்த போன வாரமே முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு இது?
3: கரெக்ட்மா, அந்த நேரத்துல உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலன்னு எனக்கு அவ்வளவு வருத்தம் தெரியுமா? இப்ப வாங்கி கொடுத்துறேன். ஐ எம் வெரி ஹாப்பி நவ.
0: பாதி சம்பளத்தை காலி பண்ணிட்டு ஹாப்பியா? மீதி சம்பளம் எங்க? எடுங்க எடுங்க சொல்றேன். என்னங்க, வெறும் 2000 ரூபாய் தான் இருக்கு? இத வச்சுட்டு நான் என்ன பண்றது? வாடகை கொடுக்கறதா, மளிகை சாமான் வாங்குறதா, பால் கார்டு வாங்குறதா?
3: ஏமா தேவையில்லாம டென்ஷன் ஆவற. அதான் தீபாவளி போனஸ் வருதுல, அதை வச்சு சமாளிச்சுக்கலாமே.
0: ஏங்க நானும் தெரியாம தான் கேக்குறேன், தீபாவளி போனஸ் வந்த உடனே என்னென்னலாம் பண்ண போறீங்க? தீபாவளி கொண்டாடுவீங்களா? அடுத்த வாரம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அதை கட்ட போறீங்களா? இதோ நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் என் நெக்லஸ் அரமான வச்சு இந்த டிவியை வாங்குனீங்களே, அந்த நெக்லஸ் திருப்ப போறீங்களா? என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்க.
3: சுகு, யூ டோன்ட் வரிமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
0: என்னத்த பாத்துப்பீங்க? இத பாருங்க, இனிமேலாவது முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்தா தான் நான் குடும்பத்தை பாத்துப்பேன். இல்லன்னா நீங்களே பாத்துக்கங்க, வரப்போறவங்களுக்கு எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. புடிங்க, மாசம் மாசம் இதே பழப்பா போச்சு.
3: என்னது இது? பழக்கமா 15ஆம் தேதிக்கு மேலதான் ஆரம்பிப்பா, இப்ப 1ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாலே. சம்திங் ராங். நைட் கேஷ் பண்ணு.
0: பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வரும்போது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க.
2: ஏங்க உங்களுக்கும் தான் போனஸ் கிடைக்கலனாலும் எங்கேயாவது கடனாவது வாங்கிட்டு வாங்க.
1: ஆமா, உங்க அப்பா எங்க பேங்க் திறந்து வச்சு உட்கார்ந்துருக்கான். வேலைக்கு போறப்ப என்ன டார்ச்சர் பண்றா பாரு மச்சான்.
5: எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த ஏரியாவில் தினமும் கார்பரேஷன் வாட்டர் வராதுங்களா?
0: வரும் மாமி, ஆனால் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். மற்ற நாளெல்லாம் அந்த தெருமுனையில் இருக்கிற டேங்க் தான் பிடிக்கணும்.
5: அச்சோ, 24 ஹவர்ஸ் கார்பரேஷன் வாட்டர் வரும் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாரே?
0: அந்த கிழவன் எப்பவுமே அப்படித்தான் மாமி. ஆரம்பத்தில் வீடு விடும்போது அதை செய்யறேன் இதை செய்யறேன் இல்லாத கப்சா எல்லாம் விடுவான், அப்புறம் கண்டுக்கவே மாட்டான். ஆனா நீங்க வாடகை மட்டும் 2 ரூபாய் குடுக்காம இருந்து பாருங்க, நொய்யி நொய்யின் உயிர் எடுத்துருவான்.
5: அடடே அப்படியா? சரி சரி, நான் சமையல முடிக்கணும், ஒரு 2 கடன் ஜலம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா?
0: அதுக்கு நான் கொடுங்க மாமி.
6: மா காயத்ரி, இந்த மஞ்சப்பொடி எங்க வச்சிருக்க?
5: அதண்ணா, அந்த 2வது ஷெல்ஃப்ல சின்ன பிளாஸ்டிக் டப்பால போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நானே வந்து எடுத்துட்டேனே, அதுக்குள்ள கொண்டாந்து.
0: பரவாயில்ல மாமி, ஒரு ஹெல்ப் தானே,
5: உட்காருங்க. என்ன சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஏத்தாத்து கடவாலாம் வந்திருக்கா, சாங்கா 3 காஃபி போடுங்க. வந்துட்டேன்
0: மாமி, சரியான உடான்ஸ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். அதான்க்கா, நான் அப்பவே சொன்னேன்ல மாமி ஒரு மாதிரின்னு, ஒருத்தர் நடை வச்சு கண்டுபிடிப்பா ஆள் எப்படி.
5: என்ன காஃபி ரெடியா?
0: வாங்க மாமி, வாங்க இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிருந்தேன். மாமி உங்க வீட்டுல சமையல்

0: வந்து எல்லாமே உங்க வீட்டுக்காரர் தான் செய்யறாரா?
1: பெரும்பாலும் நான் தான் சமைப்பேன். ஆனா இந்த லீவு நாள்ல மட்டும் எங்க ஆட்டுக்காரர் நடுப்பாங்கிற பக்கம் போகவே விடமாட்டார்.
2: இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும், அவ ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறா. அவளுக்கு உதவியா இருக்கட்டும், நான் சமையல் வேலையை வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன். இதுல தப்ப என்ன இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாதுமா? என்ன நினைக்கிறீங்க? உட்காருங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டிக்கு ரெண்டு குழந்தையுமே சிசரியன் பண்ணி தான் பிறந்துச்சு. வீக்கான உடம்போட ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்கணும்னா உடம்பு கெட்டுரும் இல்லையா? சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். பொண்டாட்டி நல்லா இருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும்.
0: மாமி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கும் வேலைக்கு போகணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஏண்டே மாமி வேலைக்கு போறதுனால தானே அவங்க வீட்டுக்காரர் மரியாதை குடுக்கறாரு, வீட்டு வேலை எல்லாம் செய்யறாரு. நாம இப்படி வீட்லயே இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்காரங்க எல்லாம் நம்ம வேலைக்காரங்க மாதிரி நடத்துறாங்க.
3: வேலைக்காரி மாதிரி நடத்தினா கூட பரவாயில்லையே, ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிவ மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான், ஏதா மூணு வேலை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன்.
1: சுகுணா சுகுணா, ஓ நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கலா? ரொம்ப வசதியா போச்சு. கொங்க எடுத்துக்கோங்க.
0: இன்னைக்கு என்ன விசேஷம் மாமி?
1: தாமரத்துல ரெண்டு கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டுருக்கோம், அதுல வீடு கட்ட போறோம். நாளை கத்தால வாஸ்து பூஜை, எல்லாரும் அவசியம் வந்துடணும்.
0: கண்டிப்பா வரும் சொல்லிட்டீங்கல்ல, குடும்பத்தோட வந்துடுறான். மாமி நினைச்சுக்கீங்களா? உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க?
3: போய் மோர் கொண்டு வாங்க.
1: இது வேண்டாம், உட்காருங்க. இன்னைக்கு நேக்கு சஷ்டி விரதம், பச்சை தண்ணி கூட பல்ல படப்படாது. ஆமா, உங்க ஆத்துக்காரர் என்ன வேலை பாக்குறாரு?
0: மெட்ராஸ் மோட்டார்ஸ் கம்பெனில மெக்கானிக்கா இருக்காங்க.
1: ஓஹோ,
0: என்னோட வீட்டுக்காரர் அங்கதான் வேலை செய்யறாரு.
1: சுகுணா, உங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாம் ஒரு 6000 சாலரி வருமா?
0: இல்ல மாமி, 4000.
3: வாங்கி அவர் குத்து விட்டானா? ஏன் இப்படி கம் சாப்பிடுறீங்க? நம்ம கையில என்ன குடுக்கறாங்களோ அத சொல்லுங்க.
1: நீங்க இப்படி எந்த பிளானுமே இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்துல நல்லா கஷ்டப்படுவேன்.
0: எதிர்காலத்துல என்ன மாமி, இப்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்கும்.
1: இத பாருங்க, என்னடா நேத்து வந்த மாமி இப்படி அட்வைஸ் பண்றாலே நினைக்காதீங்க. நான் உங்க சிஸ்டர் மாதிரி இப்படி நீங்க பொறுப்பு இல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா குடும்பம் உருப்படாது. இப்ப எங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க, நான் ஒரு 7000 சம்பாதிக்கிறேன், எங்க ஆத்துக்காரர் ஒரு 10000. நாங்க நினைச்சோம்னா எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனா அந்த விஷயத்துல எங்க ஆத்துக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அனாவசியமா 10% செலவு பண்ண மாட்டார். கரெக்டா மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறோம். நானும் அதை மீறது இல்ல. அப்படி இருக்கிறதுனாலதான் பாருங்க, தாம்பரத்துல ரெண்டு கிரவுண்ட் வாங்கியிருக்கோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்பவே பிக்ஸட் டெபாசிட்ல 1 lakh போட்டிருக்கோம்.
0: அப்படிங்களா மாமி?
1: அது மட்டும் இல்ல, பசங்க படிப்புக்கு மாசம் மாசம் 2000 பேங்க்ல போட்டு வரேன். ஏன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டோ நாளைக்கு ஒரு டாக்டரோ என்ஜினியரோ ஆனோம் ஆசைப்பட்டா அந்த நேரத்துல கண்ட வட்டத்தை கை நீட்டி நிக்க முடியாது. பாருங்க
0: மாமி, எங்களுக்கும் உங்களை மாதிரி பட்ஜெட் போட்டு வாழணும்னு ஆசைதான், ஆனா ஒருத்தரோட வருமானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்?
1: ஏனிமா நீங்களும் படிச்சவாதானே, ஏதாவது வேலைக்கு போகப்படாதோ?
0: வேலைக்கு போகணும் தான், ஆனா இந்த குட்டிங்களை விட்டுட்டு எங்க வேலைக்கு போறது?
1: புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதான் குடும்பம் நல்லா இருக்கும், புரியுறதா? சரி நாளையாச்சு, நான் கிளம்புறேன். நாளை கண்டிப்பா வந்துருங்க.
0: பாத்தியாக்கா, நான் சொன்னதுதான் மாமியும் சொல்லிட்டு போறாங்க, நம்ம வேலைக்கு போனாதான் பிரச்சனையே தீரும். எனக்கும் அப்படித்தான் தோணுது, ஆனா எங்க போய் வேலை தேடுறது?
3: எதுக்கு வெளியில போய் தேடணும்? நம்ம மாமியே சூப்பரண்டா இருக்கிற கம்பெனில ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு தர சொல்லி மாமிய மாஞ்சா
0: போட்டுருவான்.
3: ஐயோ மாமி, மாமி,
0: மாமி, மாமி, மாமி, நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் வேலைக்கு போறதுன் முடிவு பண்ணிட்டோம்.
1: அப்படியா? வெரி குட், வெரி குட்.
0: உங்க கம்பெனிலே ஏதாவது வேலை இருந்தா எங்களுக்கு வாங்கி கொடுங்க மாமி.
1: வந்து
0: என்ன மாமி யோசிக்கிறீங்க?
1: கண்டிப்பா நீங்க வேலைக்கு போறலாம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா போறோம் மாமி.
1: சரி, நாளைக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன்.
4: மச்சான், என்னைக்கு அந்த மாமி நம்ம வீட்டு பக்கம் வந்துச்சோ அப்பவே ஏதோ நடக்க கூடாது நடக்க போகுதுன்னு பயந்தேன். அதே மாதிரி அந்த மாமி ஒரு பாம்பு போட்டு போயிட்டாரா? என் பொண்டாட்டி வேலைக்கு போகணும்னு சொன்ன உடனே நான் அப்படியே டர்ராய் போயிட்டேன்டா.
5: மச்சான், இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப உசாரா இருக்கணும்டா. வேலைக்கு போகணுங்கிற தப்பான ஆசையெல்லாம் அதுக்கு வரவே கூடாது. கடைசி வரைக்கும் சோத்துக்கும் துணிக்கும் நம்ம கிட்டயே கையெழுந்து நிக்கணும், அப்பதான் பயம் இருக்கும். தப்பி தவறி வெளியே போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும்.
4: அட மரியாதையை விடுறா, முதலுக்கே மோசமா போச்சுன்னா மச்சம், இனிமே மாமி நம்ம வீட்டு பக்கம் வர்றதோ இல்ல நம்ம பொண்டாட்டி அவ ஏரியா பக்கம் போறதோ நடக்கவே கூடாது.
5: அத நான் பாத்துக்கிறேன்.
6: மச்சான், நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க. நம்ம பொண்டாட்டி நம்ம மீறி வேலைக்கு போக மாட்டாளுங்கடா. அப்படிப்பட்ட எண்ணமா உங்களுக்கு கிடையாது
4: அப்படிங்கிற?
6: ஆமாண்டா. மச்சான், நம்ம மூணு பேரும் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்கோம், 10th குழந்தைக்கு பீஸ் வரை கட்ட மாட்டோம். அந்த பயத்துல தான் அவளுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்காங்க.
5: என்னடா சொல்ற?
6: ஆமா மச்சான், நமக்கு போனஸ் வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்னு வச்சுக்க, வேலைக்கு போனோன்ற எண்ணமே அவளுக்கு வராதுரா.
5: போச்சு போச்சு எல்லாமே.
6: வணங்க, இங்க வந்து நெல்லு. அதனால அந்த நல்ல விஷயம் பேசும் போது போச்சு போச்சுன்னு அபசகன மாதிரி
5: அறிவு இல்லாம அடிக்கிறீயா? நமக்கு எல்லாம் 3 மாசம் போனஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல.
4: ஆமா,
5: அது இப்ப இல்லையா?
4: என்னது போனஸ் இல்லையா?
5: என்னடா சொல்ற, போனஸ் இல்லையா? கையடியா, நம்ம யூனியன் லீடர் இருக்கோம், முதலாளிக்கும் நடந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டு முதலாளி ஃபாரின் போயிட்டாரு.

0: எங்க வீட்டுக்காருக்கு எப்படி இன்னைக்கு போனஸ் கிடைச்சிடும் சார்? நாளைக்கு கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுறேன் சார்.
1: ஆமா சார், நாளைக்கு கட்டிடுறேன் சார்.
2: இந்த பாருங்கம்மா, ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்கும் 10 நாளைக்கு மேல டைம் கொடுத்தாச்சு, இனிமே கொடுக்க முடியாது
0: சார். இந்த ஒரு தடவை மட்டும்.
2: நோ எக்ஸ்கியூஸ். தயவு செஞ்சு பசங்களை கூப்பிட்டு வெளியே போங்க. ஒவ்வொரு மாசமும் இதே வேலையா போச்சு
1: சார்.
0: எனக்கா இப்பதான் ஸ்கூலுக்கு போனீங்க, அது கூட திரும்பி வந்துட்டீங்க, என்ன லீவா?
1: ஃபீஸ் கட்டலன்னு திருப்பி அனுப்பிட்டாங்கடே.
0: ஐயோ, இப்ப பார்த்து நம்ம வீட்டுக்காரங்களுக்கு போனஸ் வேற வரலையாமே. என்னது போனஸ் வரலையா? என்னங்க பிளேடுறீங்களா? ஏற்கனவே நான் பிரின்சிபலோட கை கால் பிடிச்சி நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை கட்டிடுவேன் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப போய் பணம் சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு பணம் கட்டலன்னு பசங்களை ஸ்கூல விட்டு வெளியே அனுப்பிச்சா நான் என்ன பண்ணுவேன்?
3: ஏமா, நன்மை வேணும்னு வேண்டாம் சொல்லிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த யூனியன் தலைவர் கடைசி நேரத்துல கழுத்து எடுத்துறான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்
0: சொல்லு. சரி, போனஸ் வரலன்னு தெரியுமில்ல, இதுக்குதான் அடிக்கடி சொல்றது சம்பள பணத்தை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்கணு கேட்டா தானே. இப்ப அந்த பணம் இருந்திருந்தா என் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருப்பல, இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல.
3: என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு முன்னமே தெரியுமா?
0: தெரிஞ்சுக்கோங்க, முன்ன பின்ன என்ன வரும் யோசிக்கிறவன் தான் குடும்பத்தை. முன் யோசனை இல்லாத உங்களுக்கு எல்லாம் எதுக்கு குடும்பம் பொழுது கூட்டீங்க?
3: ஏய், வார்த்தை அளந்து பேசு. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அவ்வளவுதானே? உன்னை ஒரு வாரம் படுத்துக்கோ, ஏற்பாடு பண்றேன். இனிமே இவளுக்கு தான் அக்கா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அறிவு கட்ட
2: ஏமா, குழந்தைங்க படிப்பு விஷயத்துல இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கலாமா? சாப்பிடுற சாப்பாட்டுல ஒருவேளை குறைச்சுக்கிட்டாவது ஃபீஸ கட்டியே ஆகணும்.
0: நாங்க என்ன சார் பண்றது? எங்க வீட்டுக்காரங்க போனஸ் வரும்னு சொன்னாங்க, அதை நம்பி ஏமாந்துட்டோம்
1: சார்.
2: எதுவோ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லனா அவங்களுக்கு எதிர்காலமே எல்லாம் போயிடும்.
4: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும் விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இனி தொடர்ந்து கேட்கலாம் விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: சரி, மாமியை மட்டும் வாங்கி தரேன்.
5: இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, கூச்சிக்காத.
6: ஆமா, கம்மல் காதலே இருக்க, ஃபீஸ் எப்படி கட்டின?
0: கடன் வாங்கினேன்.
6: கடன் வாங்கினேன்? 4000 சம்பளம் வாங்குற எனக்கே எவனோ 10 பைசா கடன் கொடுமானா? உனக்கு யார் கொடுத்தது?
0: நம்பிக்கையா நடந்துட்டா எல்லாரும் பணம் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டு வாத்தியார் கொடுத்தாரு.
6: பக்கத்து வாத்தியார் கொடுத்தாரா? அவங்கள்ட்ட எதுக்கு வாங்கின நீ?
0: ஏன் அவர்கிட்ட வாங்கினதுல என்ன தப்பு?
6: அவன் பொண்டாட்டி வேலை கம்மி சம்பாதிக்கிற, அவங்கள்ட்ட எதுக்கு
0: வாங்கினேன்? ஓஹோ, பொண்டாட்டி வேலை கம்மி சம்பாதிச்சா அது தப்பா? ஏங்க, இப்படி வெட்டி கௌரவம் பாக்குறதுனாலதான் நாம இன்னும் வளராம இப்படியே இருப்போம். இத பாருங்க, வாத்தியார் உங்களை விட எந்த விதத்திலயும் குறைஞ்சவர் இல்ல. அவர் நல்லா படிச்சவரு, நல்ல உத்தியோகத்துல இருக்காரு, நல்ல சம்பாதிக்கிறாரு. இது எல்லாத்தையும் விட அவர் பொண்டாட்டிக்கு நல்ல மரியாதை கொடுக்கறவரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
7: இப்ப தீபாவளிய எப்படி சந்தோஷமா ஜாலியா பொண்டாட்டிகளை அசத்துற மாதிரி கொண்டாடுறதுங்கிறத நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சபா
0: என்னை கண்டு ஏது பணம் போனஸ் வந்துருச்சா?
2: ஓ, அதுவா? உள்ள வா சொல்றேன். வா வா, வாங்க வாங்க. என்ன லெட்டர் மச்சான், ரொம்ப இன்ட்ரஸ்டா படிச்சிட்டு இருக்க?
8: பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் சொன்னல.
2: ஆமா,
8: அவன் ஏதோ 3-star ஹோட்டல் ஓபன் பண்றானா, அதுக்காண்டி லெட்டர் போட்டு என்ன வர சொல்லிருக்கா மச்சான்.
2: 3-star ஹோட்டல் வச்சிருக்கா உன் ஃப்ரெண்டாடா?
8: அவனுக்கு சொந்தமா ரெண்டு ஃபேக்டரி இருக்குடா. சார் வணக்கம்.
2: என்ன, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வேலையை விட்டு இங்க நீ முக்கியமான விஷயம் பேச போறீங்க?
7: ஹலோ, தொழிலாளிகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய போனஸ் சம்பந்தமா சில பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியது
2: இருக்கு. அதைத்தானே உங்க யூனியன் தலைவர் பேசி முடிவு பண்ணிட்டு போறாரு
6: சார். இனிமேல் உங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்க நம்ப தயாரா இல்ல சார்.
8: இனிமேல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க எங்க மூணு பேர்தான் பேசணும்.
7: ஏன்னா நாங்க மூணு பேர் தான் இனிமே ஒட்டுமொத்த தொழிலாளிகளுக்கும் பிரதிநிதிகள்.
2: ஓஹோ, அப்படியா? உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தலனா ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியது வரும்.
7: முதலாளிகள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யாரியா முதலாளி? போன தீபாவளிக்கு எங்களுக்கு போனஸ் கொடுக்காம எங்க பொண்டாட்டிக்கு முன்னாடி எங்க அவமானப்பட வச்சாரு. அப்பவே முதலாளிங்கிற ஸ்தானத்துல இருந்து இவர் இறங்கிட்டாரு.
8: போன தீபாவளிய பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யார் தெரியுமா முதலாளி? இந்த தெய்வம் தான் எங்க முதலாளி. ஏனே பயப்படுற, உண்மை தானே சொல்றேன்.
2: இவர் மட்டும் காசு கொடுத்து உதவலனா நாங்க தீபாவளி குழந்தைகளோட சந்தோஷமா கொண்டாடிக்க முடியாது சார்.
7: ஒரு தொழிலாளிக்கு தாங்க இன்னொரு தொழிலாளியுடைய கஷ்ட நஷ்டம் தெரியும்.
8: இப்படி கோட்டையும் சூட்டையும் சூவையும் மாட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல வந்து உட்கார்ந்துருந்தா ஏழையுடைய கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்?
2: இப்ப முடிவா என்னடா சொல்றீங்க?
7: போனஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தையே எப்போ எங்கே எந்த ஹோட்டல்ல வச்சுக்கலாம்னு இப்ப சொல்லுங்க.
2: ஒழுங்கா கரெக்டா வேலை செய்ய வக்கீல்.

0: அத ராஸ்கல் நீங்க உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நான் வச்சுக்கணுமா? உங்க மூணு பேரையும் டிஸ்மிஸ் செய்யறேன், உங்கள வெளியே. இனிமேட்டு இந்த ஆபீஸ் பக்கம் பார்த்தேன் உங்களை அடிச்சே கொண்டுடுவேன்.
1: எது கெட் அவுட்டா? ஏ பெருசு, தொழிலாளிக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகிக்க.
0: பொறுப்பில்லாத ராஸ்கல்ஸ், இடியட், இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சதே தப்பா போச்சு.
1: ஒரு தொழிலாளிய மதிக்காத முதலாளிட்ட வேலை பார்க்கறது கேவலம்டா.
2: வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரணமா போச்சாடா உங்களுக்கு?
1: என்ன சிக்கல்? என் ஃப்ரெண்டு பெரிய கோடீஸ்வரன்ப்பா, அவன்கிட்ட போய் ஏனோதானு இறங்கும்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும்டா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வாடகைக்காரில் போய் இறங்கும்னா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்டா.
3: வாடகைக்காரில் போகணும்னா அதுக்கு 5000 ரூபாய் தேவைப்படுமாடா.
1: அதான் என்ன பண்றதுன்னு தெரியல.
2: டேய், வாழ்க்கையில ஒருத்தனுக்கு முன்னேற்றம் வருதுன்னா அந்த நேரத்துல செலவு பத்தி அஞ்சக்கூடாதா? ஆனா 4000 ரூபாயும் 5000 ரூபாயும் மொத்த காரத்துல நான் ஏத்துக்கிறேன்டா.
3: அப்புறம் என்னடா லுக் எல்லாம் அப்புறம் விட்டுக்கலாம், வாங்கடா சீக்கிரம் போலாம். எடுங்க வண்டி. டேய், ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு வேலை போன விஷயத்தை நம்ம கொண்டாட்டிட்டு அவசரப்பட்டு சொல்லாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
1: அது முதல்ல வேண்டாம் சொல்லு.
2: பெங்களூருக்கு ட்ரைனிங் போறேன்னு கதை விட்டுற மாட்டேன்.
1: வெரி குட், கை விடலாம்.
4: அம்மா அப்பா ஊருக்கு போறாங்க.
5: ஆமா கண்ணு, பெங்களூருக்கு ட்ரைனிங் போறாரு. சூட் கேஸ்ல ஹாலிக்ஸ் பாட்டில் வச்சிருக்கேன், டெய்லி மறக்காம குடிங்க. என்ன?
3: ஓகே.
5: இந்தாங்க.
3: வரட்டுமா?
5: என்னங்க?
3: என்ன?
5: ட்ரைனிங் முடிச்சிட்டு ப்ரமோஷன் கிடைச்சா சம்பளம் நிறைய கிடைக்கும்ல?
3: கிடைக்கும் கிடைக்கும்.
1: போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் நான் ராஜா.
4: நான் ராணிங்களா?
1: மகாராணி.
4: என்னங்க, பெங்களூர் போறீங்கல்ல, அப்படியே எனக்கு ரெண்டு மைசூர் சில்க் சாரி வாங்கிட்டு வாங்க.
2: மைசூர் சில்க் என்னம்மா? மைசூர் சிட்டியவே உனக்காக கொண்டு வந்து இறக்குறேன், அதுல தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ரிட்டர்ன் பண்ணிடு.
1: வாங்கிட்டியா?
6: திங்கிறீங்களா? பாக்கணும் போல இருக்கு.
1: அட, ஏண்டா வவுத்துறதுல கலப்புற? உன்னை பாக்குற காண்டியே வாடகார் இருந்து இருக்கும்பா.
6: வாடகார்? உனக்கு அறிவு இருக்காடா மடையா?
1: ஏப்பா
6: ஏண்டா, நீ வரன்ட்டு எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா என் 10 கார்ல ஒரு கார் அமைச்சிருப்பா.
1: நான் சொல்லல.
2: நான் எவ்வளவோ சொன்னேன் சார், இவன் தான் சார் கேட்க மாட்டேன்ட்டா சார்.
6: யாரது லூசு?
1: பாத்தியாரா கருப்பியா? பேச்சோட பெற்ற அவங்கள உன்ட்ட சொல்ல மறந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கடா, இவன் பேர் ராமநாதன், இவன் பேர் ரவிசங்கர். அப்புறம் கருப்பியா, உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிக்காக தான்.
6: அதனால நீங்க மூணு பேரும் என் பிசினஸ்ல ஒர்க்கிங் பர்சனல் ஆயிடுங்க. மெட்ராஸ் பிரான்ச் நீங்க கவனிச்சீங்க,
1: ரொம்ப தேங்க்ஸ் கருப்பியா.
6: என்னடா நமக்குள்ள விண்டைக்க தேங்க்ஸ். டேய், உங்க மூணு பேருக்கும் மாச சம்பளமா 1 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துறேன்.
1: 1 லட்சமா?
2: சார் விளையாடாதீங்க சார், நிஜமா தான் சொல்றீங்களா?
6: பிரதர், 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. இந்த டாக்குக்கு ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? 5000 ரூபீஸ். நீங்களா சாப்பிடுங்க.
7: எங்கம்மா அவங்க மூணு பேருடைய புருஷனுங்களா?
2: யார் யானி?
7: நான் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பியூனு.
2: பியூனா?
7: ஆமா.
2: அறிவு இருக்கா உனக்கு? அவனுங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சு ட்ரைனிங் போயிருக்கானுங்களே பெங்களூருக்கு. அவனுங்க கூட வேலை செய்யற உனக்கு இது கூட தெரியலன்னா என்னையா வேலை செஞ்சு கிளிக்கிற?
7: பட்டை போட்டு கேளு பாக்குறேன், இல்லைன்னா வாயில அசிங்கமா கேளுவேன். அவங்களத்தான் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களே, அப்புறம் எங்க ட்ரைனிங் போறது?
2: என்னது, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா?
7: ஆமா.
2: என்னம்மா, என் வாடகை எல்லாம் அவ்வளவுதானா?
5: உண்மையாவே எங்க வீட்டுக்காரங்களுக்கு வேலை போயிடுச்சா?
7: ஆமாமா, ஓனர்கிட்ட தயார் பண்ணா சும்மா விட்டுருவாங்களா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, திரும்ப கம்பெனி பக்கம் வந்தா அடிச்சே கொண்டுடுவாங்க.

0: பாருமா, அவனுங்க ஊர்ல இருந்து வந்த உடனே என்ன வந்து பாக்க சொல்றீங்க? வெறுங்கையோட வந்து போறானுங்க. வாங்கின பணம் 20,000 வந்து பாக்க சொல்றீங்க?
1: 20,000?
0: ஆமாமா, உங்களுக்கு தெரியாதா? டிவிஎஸ் 50 வாங்குறதுன்னு 10,000 வாங்கினானுங்க, தீபாவளி செலவுக்குன்னு 7,000 வாங்கினானுங்க, அப்பப்ப ஊர் சுத்தத்துக்கு 1,000-1,500 வாங்கினானுங்க. என்னமா ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குறீங்க?
1: அண்ணே, தீபாவளிக்கு வாங்கின கடன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மத்தது எதுவும் எங்களுக்கு தெரியாது. என்ன
0: என்னது தெரியாதா? என் வீட்டு காசுல வாங்கின வண்டியில மட்டும் ஜாலியா உட்காந்து ஊர் சுத்த தெரியுது, ஆனா கடன் வாங்குறது தெரியாதா? விட்டா அவங்க கூட கில்லாடி அடிப்பீங்க போல இருக்க நீங்க. இத பாருமா, அவனுங்க 3 பேரும் பணத்தோட வந்து பாக்கல, உயிரோட இருக்க மாட்டானுங்க, சொல்லிடுங்க. ஏய் இருப்பா, இந்த பெயிண்ட் அடிக்கிற பசங்களை நம்பி எப்படியா 20,000 கடன் கொடுத்த?
2: ஓ, நான் ஒண்ணு அவனுங்க வேலையை நம்பி பணத்தை கொடுக்கல, அவனுங்க சொந்த வீட்டை நம்பிதான் பணத்தை கொடுத்தேன்.
0: என்னது சொந்த வீடு இருக்குன்னு சொன்னானுங்களா?
2: ஆமாயா, இந்த 3 வீட்டு வித்தாவது என் கடனை தரேன்னு சொன்னானுங்க.
0: யார் வீட்டை விக்கிற?
2: வயசான கழவனாச்சின்னு பாக்குறேன், இல்ல இங்க கொண்டு விடுவேன்.
0: ஏய் கையேறா, என் வீட்டை அவங்க வீடுன்னு சொன்னா உன்னை அடிக்காம என்னடா பண்றது?
2: எது இது ஊ வீடு?
0: ஆமாடா, 40 வருஷமா நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடுடா இது. இந்த அம்மா எப்ப என் வீட்டை அவனுங்க வீடுன்னு சொன்னானுங்களோ, ஒரு நிமிஷம் கூட நீங்க எங்க இருக்க
1: கூடாது.
0: நந்தி கட்ட பசங்களுக்கு இனிமே இந்த வீட்டுல இடமே கிடையாது. 1ஆம் தேதிக்குள்ள வீட்டை காலி பண்ணல, சட்டி பொட்டி எல்லாம் வெளியே கடாசி போட்டு வீட்டை இழுத்து பூட்டிடுவேன். அயோக்கிய பசங்க, வரட்டும் பேசிக்கிறேன்.
2: ஏமா பாருமா, கொஞ்சம் ஏமாந்தீங்க, உங்களையும் உங்க குழந்தை வித்துட்டு போயிட்டு அந்த பொறிக்கு பசங்க. ஏய், இதுக்கு மேல வெயிட் பண்ணோம், நாம குடுத்த பணத்தை வசூல் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா பொருளும் எடுத்துட்டு
1: வாங்கடா.
2: இருமா, ஏய் என்ன
1: நினைக்கிறீங்க? அண்ணே, வீட்ல இருக்க பொருளங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா பாக்குறவங்க அசிங்கமா நினைப்பாங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க.
2: ஏமா, அவனுங்களும் பணத்தை கொடுக்க மாட்டேன்றானுங்க, நீயும் பொருளை எடுக்க கூடாதுன்ற, அப்புறம் நான் கொடுத்த பணத்தை எப்படிதான் வசூல் பண்றது?
1: அண்ணாச்சி, எப்பயாவது மாசம் மாசம் கொடுத்துறேன்.
2: என்னம்மா குழந்தை மாதிரி பேசுற? வீட்டுக்காருக்குதான் வேலை இல்லையே, அப்புறம் எப்படி கொடுப்ப?
1: அவங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன? நாங்க வேலைக்கு போய் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம்.
2: என்னது வேலைக்கு போய் கொடுத்துறியா? இந்த பாருமா, நான் கொடுத்தது 1 ரூபா 2 ரூபா இல்லம்மா, 20,000.
1: அண்ணே, நாங்க கண்டிப்பா வேலைக்கு போய் மாசம் மாசம் 1,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துறோம், நீங்களே நம்புங்க. அண்ணே, எங்களுக்காக இந்த 1 ரூபாய் விட்டு கொடுத்துருங்க. இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைன்னு நம்பி நம்ம எவ்வளவு ஏமாந்துட்டோம். நம்ம புத்தி தான் சிற்பால அடிக்கணும்க்கா. இவங்க இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க நமக்கு என்னடா தெரியும்? தெரிஞ்சு போச்சு இல்ல, இதுக்கு மேலே பொறுமையா அர்த்தம் வச்சுக்கோ. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடும். உடனே போய் மாமியை பாக்குறோம், வேலையை வாங்குறோம்.
3: சார், என் பக்கத்து வீட்டுல இருக்கிற 3 பேருக்கு வேலை வேணும் சொல்லி கேட்டிருந்தேன் இல்லீங்களா? இவங்கதான்
1: அவங்க. வணக்கம் சார்.
3: இப்ப உங்க ஹஸ்பண்ட்ஸுக்கும் வேலை இல்ல?
4: அப்படியா?
1: ஆமா,
3: இந்த நேரத்துல நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப உபகாரமா இருக்கும்.
4: பாக்கலாம்
3: சார், பாக்கலாம்னு சொல்லாதீங்க சார், எனக்காக எப்படியாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ்.
4: நாளைக்கு வந்து வேலையில ஜாயின் பண்ண சொல்றேன்.
3: தேங்க் யூ சார்.
1: நன்றிங்க சார். தேங்க் யூ சார். மாமி, எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
3: வெரி வெரி தேங்க் யூ மாமி.
5: தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் அம்மா. இவ்வளவு நாளைக்கு அப்புறமாவது தெளிவான முடிவுக்கு வந்தாலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியே லைஃப்ல மெயின்டைன் பண்ணும்.
1: சரிங்க மாமி.
5: அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டே பரவாயில்ல, லேட்டா வந்தீங்க, நாளை காலையில கரெக்டா டியூட்டிக்கு ஜாயின் பண்ணும். ஓகே,
1: வந்துடுறோம் மாமி.
5: வரங்க மாமி.
6: இரண்ட மச்ச வீடு பூட்டி இருக்கு.
5: விளையாட்டு
7: அம்மா, அப்பா ஊர்ல இருந்து வந்தாச்சுமா?
5: வந்துட்டாரா? எப்ப வந்தாரு?
7: கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்பா வந்தாரு. அம்மா, அப்பா அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கம்மா. ஏன்னா இவன் நீ பேக் மாட்டிட்டு வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாமா.
5: ஏண்டி அவசரம் கொடுக்க? நான் பதமா சொல்லிருப்பேல, அதுக்குள்ள என்ன அவசரம்? சரி, உங்க அப்பா எங்க?
7: ரூம்ல இருக்காங்கம்மா.
5: எங்க? இப்பதான் வந்தீங்களா? ஆமா, 1 மாசம் ட்ரைனிங் சொல்லிட்டு ஏன் 2 நாள்லயே வந்துட்டீங்க? இது என்ன காயம்?
7: நீங்க
5: எப்பவுமே ஒரு பொண்டாட்டி வேலைக்கு போனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போவா. நீங்க ஊருக்கு போன மறுநாளே மளிகை கடைக்காரன்ல இருந்து

0: ஓனர் வரைக்கும் பணம் கொடுனு வந்து ஒத்த கால நின்னுட்டாங்க. பத்தாததுக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம ஆபீஸ்ல 20,000 ரூபாய் கடன் வாங்கிருந்தீங்கல்ல, அந்த பியூன் வந்து உடனே என் படத்தை கூட இல்லன்னா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தூக்கிட்டு போயிடுவேன்னு எல்லாரும் முன்னாடியே ரொம்ப கேவலப்படுத்திட்டான். இந்த நிலைமையில என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப பார்த்து உங்களுக்கு வேலை இல்ல, இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க ஒத்துறை எப்படி சமாளிப்பீங்க நினைச்சு நான் வேலைக்கு போறேன்.
1: ஆக புருஷனுக்கு வேலை போயிடுச்சு, அவன் கையால் ஆகாதவன், அவனால குடும்பம் நடத்த முடியாது. நீயே முடிவு பண்ணிட்டு வேலைக்கு போயிட்ட.
0: ஏங்க எல்லாத்தையும் ஏன் குத்தமா எடுத்துக்கிறீங்க? ஒரு புருஷனுக்கு கஷ்டம் வரும்போது பொண்டாட்டி வேலைக்கு போறது தப்பா?
1: தப்பு தாண்டி, என்ன பொறுத்தவரைக்கும் பொண்டாட்டிக்கு வேலைக்கு போகவே கூடாது. பொம்பளைங்கிற வீட்டுக்குள்ள தாண்டி இருக்கணும்.
0: இவ்வளவு கௌரவம் பாக்குறவரு என்ன பண்ணிருக்கணும்? இருந்த வேலையை காப்பாத்திருக்கணும்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்
0: சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.
4: எனி ப்ராப்ளம்
3: இல்ல சார்.
4: இவங்க நீங்க சேர்த்து விட்டவங்க தானே?
3: ஆமா
4: சார். இங்க வாமா, எப்படி வேலை பாக்குறாங்க?
3: நல்ல ஃபாஸ்டா வர்க் பண்றாங்க சார். ப்ரொடக்ஷன் கூட அதிகமா குடுக்குறாங்க சார்.
4: வெரி குட், வெரி குட். வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளே நல்லா பிக்கப் ஆயிட்டீங்களே. உங்க சின்சியாரிட்டி நான் ரொம்ப பாராட்டுறேன். கீப் இட் அப்.
3: தேங்க் யூ.
1: மச்சான், இருக்கிறது 100 ரூபா. இதையே நம்ம ஹோட்டல் கிட்ட செலவழிச்சிட்டோம் வச்சுக்கோ, நாளைக்கு 5-க்கும் 10-க்கும் அவங்க கிட்ட கையேந்த வேண்டி வரும். அதெல்லாம் நான் சொல்றதை கேட்டுங்க.
5: அதுக்கு
1: பேசாம நாமளே சமைக்கிறது பெட்டர்.
5: என்ன பாயிண்ட்? அரஞ்சனா அவனுக்கு நம்ம சமைக்க வைக்கணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி லேட் ஆகிறாளுங்க. அது புரியாம நீங்களும் சமைக்கிறேன் குதிக்கிறீங்களே, அந்த வார்த்தையோட கேவலமா போயிட்டீங்களா?
1: மச்சான், நம்ம பொண்டாட்டிகளுக்கு பயந்தாடா சமைக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்காக சமைக்கிறோம்டா.
5: யாருக்காக இருந்தானா? ஆமா சமைக்கலாமா? இந்த மா, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது.
6: இந்த இடத்துல நிறைய கொஞ்சம் சிந்திக்கணும். என்னைக்கு ஆம்பளைங்க நம்ம வேலையை அவளுக்கு கையில எடுத்தாலும், அப்பவே பொம்பளைங்க அவளுக்கு வேலையை நாம கையில எடுத்துக்கிட்டு சமையல இருந்து எல்லாமே நம்மளால செய்ய முடியும் நிரூபிக்கணும். அப்படி ஒரு நாள் அது பண்ணாதான் அவளுக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும்.
1: நேரத்தோட வீட்டுக்கும் வருவாருங்க.
5: ஓஹோ, அவளுக்கு குட்டத்தை அடக்கிறதுக்காக சமைக்கணுங்கிறீங்களா?
6: என்ன
7: அப்பா உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க? சமைக்கிறா?
8: எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் சாந்தி, உங்க அப்பா கூட சமைக்கிறாரு?
7: ஆமாமா.
8: இன்னைக்கு நிச்சயமா மழை வர போகுது.
9: நாம வேலைக்கு போன ஒரே வாரத்துல இப்படி மாறிட்டாங்களே, எப்படி காது?
8: நாம சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்ல அதான்.
6: மச்சான், நீ மிளகா பொடி போட்டு ஒரு ரசம் வையி, மிளகா பொடி போடாம ஒரு ரசம் வையி.
5: நல்லா இருக்கவே நம்மளும் நம்ம புள்ளையும் சாப்பிடுவோம்.
6: நல்லா இல்லாத நாய் கூத்துவோம்.
5: நாய்க்கும் பிடிக்கலன்னு வச்சுக்க, நம்ம பொண்டாட்டிய வாயில ஊத்தி விட்டுவோம்.
6: ரெண்டு ஒண்ணு தானே
0: பொண்டாட்டிங்க. நாங்க உங்களுக்கு நாய் விட கேவலமா போயிட்டோமா?
1: ஏண்டி மறைஞ்சு நின்னு ஒட்டு கேக்குறேன். நீ
0: நித்துங்க, என்ன சும்மா மிரட்டீங்க? ரசத்துக்கு மிளகா பொடி போடணுமா போடக்கூடாதானே தெரியல உங்களுக்கு? அப்புறம் என்ன பெருசா வாய் சொல்றாய்?
1: ஏய், இது ஆபீஸ் விட்டு வர நேரமா? இப்போ என்ன டைம் ஆகுது? ஏன் லேட்டா வந்த? முதல்ல அது பதில் சொல்லு.
10: இடைவேளைக்கு பிறகு தொடரும் விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்ந்து கேட்கலாம் விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: ஒண்ணு இல்லைங்க, ஆபீஸ்ல இருந்து வரும்போது வழியில ஒரு சின்ன பிரச்சனை.
1: என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை.
0: பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு ரவுடி பசங்க எங்களை பார்த்து டாவடிச்சாங்க.
5: ஏய் வாடிங்க, வாங்க வாடிங்க. ஒண்ணு சைட்டிருச்சானா? ஏய், 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம தானே லைட்டை பூரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு குவார்டர் போட்டு குப்பரப்படுத்திருக்கேன். என்கிட்ட ரீல்
6: வருமாறா? இதுக்கு விஷயமே வேறடா. நைட் எங்கேயோ பஸ் ஷோ சினிமா பார்த்துட்டு ஏதோ ஹோட்டல்ல மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நாம பட்னியா இருக்கன்றதுக்காகவே லேட்டா வந்திருக்கீங்க.
5: நாடகம் ஆடுறாளுங்க.
0: சும்மா கண்ணு மூக்கு வச்சு பேசாதீங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்ததுக்கு சாட்சி பாருங்க.
6: என்ன என்ன சாட்சி? மச்சான், உண்மைதான் மச்சான், இவங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வந்திருக்காங்க. நம்முடைய மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சுடா.
5: அப்ப நம்ம இனிமேல வெளியே தலகாட்டவே முடியாத அளவுக்கு பண்றாங்கன்னு சொல்லு.
6: இந்த பிலிம் கட்டுற வேலையில இனிமே எங்கிட்ட ஈடுபடாது.
5: இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க பசங்களுக்கு நாங்களே சமைச்சு போறதாக டிசைட் பண்ணிட்டோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
1: இன்னைக்கு நம்ம 3 பேரை சேர்ந்து சமைக்கிறோம், இவங்களா நம்மளால பாக்கலாம்.

0: ஹலோ, ராமநாதன் ஸ்பீக்கிங்.
1: உன் வீட்டுக்கு பேசுறாரு. ஐயோ, நீங்களே பேசுங்கக்கா.
2: ஹலோ, நான் சுகுணா பேசுறேங்க. நாங்க மூணு பேரும் 6 மணிக்கு மேல ஓட்டி செய்ய போறோம். வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொஞ்சம் பசங்களை அழைச்சிட்டு வர சொல்லுங்க ப்ளீஸ்.
0: சொல்றேன்.
1: இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். முதல்ல நாம முதலாளி கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும்.
3: உங்களுக்கு இன்னொரு மோட்டார் கம்பெனி கூட இருக்குதுன்னு
4: கேள்விப்பட்டேன்
3: சார்.
1: அது ஒண்ணு இல்ல சார், எங்க வீட்டுக்காரங்களுக்கு மோட்டர் மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியும். அவங்க இப்ப வேலை இல்லாம சும்மாதான் இருக்காங்க. உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
4: முன்னாலேயே சொல்லிருக்கூடாதா?

0: நின்னு காலையில தானே ஆள் எடுத்தேன்.
1: ஐயோ, ஏ அதுக்குதான் முன்னாலே கேட்கணும்னு சொன்னேன்.
2: சார் சார்,
1: நீங்க நினைச்சா எப்படி வேணா வேலை போட்டு கொடுக்கலாம் சார்.
2: அவங்களுக்கு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார்.
1: சார், மெட்ராஸ் மோட்டார் கம்பெனில தான் வேலை
0: பார்த்தாங்க. மெட்ராஸ் மோட்டார் கம்பெனியா? அம்மா, உங்க வீட்டுக்காரங்க பேர் என்ன?
1: என் வீட்டுக்காரர் பேர் ராமநாதன், அக்கா வீட்டுக்காரர் பேர் ரவிசங்கர்,
2: என் வீட்டுக்காரர் பேர் கபாலி சார்.
0: ஏம்மா, இந்த மூணு பேருக்கு தானே நீ காலையில வேலை போட்டு கொடுத்த?
1: மனு, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கேக் பிடி.
3: ஏதுமா இந்த கேக்கு?
1: இன்னைக்கு அம்மாவுக்கு சம்பளம், அதான் கேக். ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க. ஏ ரஞ்சி, வரேன்டி.
2: ஏ சுனா, இரு இரு.
1: அக்கா, நான் வரேன்க்கா.
2: இரு வர. சுனா, இந்த பணத்தை கொண்டே உங்க வீட்டுல வை.
1: ஏ,
2: இதை எங்க வீட்டுல வச்சா எங்க வீட்டுக்கார திருடிடுவான்.
1: ஏ, முத முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கோம், புருஷன் கையில கொடுத்து வாங்க, அதான் மரியாதை.
2: இவன் நம்மள விட கேடுடி. இந்த பார், அந்த ஆள் இன்னைக்கு வரட்டும். இந்த பணத்தை அந்த ஆள் கையிலேயே குடுத்து கால்ல விழுந்து கலக்கிறேன்.
4: இன்னைக்கு எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் எவ்வளவு தெரியுமா மச்சான்? சொல்றா,
5: 6000. உங்களை விட 3 மடங்கு ஜாஸ்தி.
4: சாந்தி, சித்ரா, ஏய், என்ன இது கேக்கு? கொண்ட கொண்ட அப்பா கொஞ்சம் கொடுப்பாங்களா? ஆஹா, பிரமாதமா இருக்குமா. யார் வாங்கி கொடுத்தது?
3: அம்மாக்கு இன்னைக்கு சம்பளம் இல்ல, அதான் வாங்கிட்டு வந்தாங்க.
4: இவ சம்பளத்துல வாங்கினதா? நீ சாதாதம்மா, இனிமேல் இவ வாங்குற சம்பளத்தையும் வாங்க கூடாது. இவ வாங்கிட்டு வர எந்த பொருளுமே சாப்பிடக்கூடாது. சொல்லிட்டு இருக்க, நீ சாப்பிட்டு இருக்க, தூக்கு போடு வெளியில. இனிமே நீ உங்க அப்பா அம்மா ரோஷ காய்க்கிறா, தெரியுதா? புரியுது. ஆமா, என்ன
1: உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் வாங்கின சம்பளத்தை வாங்க கூடாதா? நான் வாங்கிட்டு வந்த பொருளை குழந்தைங்க சாப்பிட கூடாதா? அப்படி என்னங்க நான் பாவம் பண்ணேன்? ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத பார்த்தா பசங்க நம்மள மதிக்குமா?
4: குழந்தைங்க மதிக்கிறது இருக்கட்டாண்டி, முதல்ல புருஷனா நீ மதிக்கிறது கத்துக்கோ.
1: நான் அப்படி எங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கல?
4: எதிரி அது, செயலாம் செய்து ஒண்ணுமே தெரியாதவன் நடிக்கிற, வேலைக்கு போற அந்த துமர்ல எதிர் விட்டு வாதியா மாதிரி என்ன தமிழ் செய்ய சொல்லி நீ என்ன அவமானப்படுத்தல? என்ன முட்டா நினைச்சிட்டு புள்ளைங்களை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படி டெலிபோன் உத்தரவு போடல? இதெல்லாம் நீ மறந்துடலாடி. நான் மறக்கல, உள்ளுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஞாபகத்தை வச்சுக்கோ. இதமா, இனிமே நீ வேலைக்கு போக கூடாது. அப்படியே போனா கூட வீட்டுக்குள்ள திரும்பி வரக்கூடாது. வீடு ரெண்டாயிடும் ஞாபகத்துல வச்சுக்கோ. டேய் மச்சான், சீக்கிரம் பொருளை எடுத்து வாங்கடா.
5: வர்றேன், சீக்கிரம் வாடா. பொருளை பூரா வித்துட்டு வேலைக்கு போவேனா?
6: நம்மள பொறுத்த வரைக்கும் பொருள் முக்கியம் இல்லடா, தன்மானம் தான் முக்கியம்.
5: அதுக்காக ரெண்டு புள்ளிய வைக்க கூட தயார். டேய், ஏன்டா நிக்கிற? தூக்கிட்டு வாடா, போற வழியில ஆட்டோ பிடிச்சிருவான்.
4: டேய், இது எப்படி எடுத்து போக முடியும்? முதல்ல போய் ஆட்டோ எடுத்துருவா.
6: அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான்.
1: இல்லங்க, இந்த பொருள் எல்லாம் எதுக்கு விட்டு போறீங்க?
4: இத வித்து இந்த மாசம் வீட்டு செலவு பண்ணதான்.
1: ஏங்க, நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து அப்படிதான் தண்ணி போட்டு வந்து எங்களை வேலைக்கு போக கூடாதுன்னு நினைச்சீங்க, இன்னைக்கு வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் விக்க பாக்குறீங்க. நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்களா இல்ல கூத்து நடத்துறீங்களா?
5: கூத்து
6: நடத்துறோம்.
1: இத பாருங்க, நாங்க வாங்குற சம்பளம் எங்ககிட்ட இருக்கு, அதை வச்சு குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். மரியாதை இந்த சாமான எடுத்துட்டு போய் உள்ள வைங்க.
4: நேத்தே நீங்க வேலைக்கு போக கூடாது முடிவா சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உங்க சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது.
5: அதை நாங்க கேவலமா நினைக்கிறோம்.
1: நீங்க எல்லாம் மனுஷங்களா? வீட்டுல இருக்க பொருளை வித்தாலும் விப்பீங்க, ஆனா கொண்டாடி கொண்டு வந்து சம்பளத்தை மட்டும் கை நீட்டி வாங்க மாட்டீங்க. அது உங்களுக்கு கேவலம்.
4: ஆமாண்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் அது மகா கேவலம்.
1: இவ்வளவு கேவலமா நினைக்கிற நீங்க, நாங்க தோச்சு போட்ட துணியை போட்டு போக கூடாது, நாங்க ஆக்கி போட்ட சோற சாப்பிட்டுக்க கூடாது, எங்க கிட்ட குழந்தைய பெற்றுக்க கூடாது.
2: குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்லக்கா, இவ்வளவு வெட்டி ரோஷம் பாக்குறவங்க கல்யாணமே பண்ணிருக்க கூடாது.
6: அடியே, ஆம்பளைங்களா தனியா வாழ்ந்து காட்ட முடியும் டி, ஆனா பொம்பளைங்க நீங்க எல்லாம் வேஸ்டா போயிருவீங்க.
5: அப்படி வேஸ்டா இருப்பாங்கன்னா உங்க எல்லாருக்கும் பூவும் போட்டு கொடுத்து லைஃப் கொடுத்து வச்சிருக்கோம்.
4: சட்டம் சவடால் பேசி அதை கெடுத்துக்காதீங்க.
6: நிறுத்துங்கடா, வாங்கின கண்ணை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இதான் பொண்டாட்டி கிட்ட பெருசா சட்டம் பேசிருக்கீங்க. டே மாறிப்பா, இங்க வா, இது எடுத்துட்டு போய்
5: கொடுக்க முடியாது. ஏற்கனவே வாங்கின கடனுக்காக இருந்த டிவிஎஸ் பிடிச்சி கொண்டு போயிட்டு இல்ல, அப்புறம் மறுபடியும் இந்த வாயை புழைக்கல.
6: அப்படியே விட்டுன காயலாம் கடையில போட்டா கூட 2000 ரூபாய் கொடுக்க மாட்டான். அதை கொடுத்து என் கடன் சரியா போச்சு பாத்தீங்களா? டேய், 18000 ரூபாய் கடன் கொடுக்கணும். மரியாதையா அதை வச்சுட்டு மறு வேலையை பாருங்க, இல்ல பிச்சு விடுவோம் பிச்சு. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஏமா, அன்னைக்கு இன்னும் சொன்னீங்களே 1ஆம் தேதினா வாங்க கரெக்டா பணத்தை கொடுத்துருங்க. என்னாச்சு? போகமா, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. என்னமா பாக்குற? போய் பணத்தை எடுத்துட்டு வா.
1: இருங்க, எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வாங்க.
5: பொம்பளை முன்னாடி பூச்சாண்டி காட்டுறா.

0: நீங்களும் பணம் கொடுக்க மாட்டீங்க, உங்க கொண்டாட்டிக்கு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க. என்னடா நாடகாடுறீங்களா என்கிட்ட? மரியாதையா பணத்தை கொடுத்தா கொடுங்க, இல்ல இங்க கொலை. எப்ப என் மேல கைய வச்சாங்களோ அவங்களை
1: கொல்லாமே
2: கேளுங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும், வேணும் அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு தகராறு மட்டும் பண்ண.
0: நியாயம் இந்த வார்த்தை இந்த சோம்பேறிக்கு சொல்லி இருந்தாருனாக்க இந்த தகராறே இல்லையாம்மா.
1: வெட்டிட்டு வாங்களா?
0: ஏய், என்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க. உங்க பொண்டாட்டிங்களால தப்பிச்சுக்கிட்டீங்க, இல்ல இன்னால போலமா இருப்பீங்க.
3: என்ன மிரட்டு மிரட்டிட்டு போற அமைச்சா?
1: ஏடி, எங்க கிட்ட காசு இல்லாத நேரமா பார்த்து பிளான் பண்ணி அவனை வர வச்சு எங்களை கேவலப்படுத்துறேன் நீ.

0: இந்த வார்த்தை இந்த சோம்பேறிக்கு சொல்லி இருந்தாருனாக்க இந்த தகராதே இல்லையம்மா.
1: எடுத்துட்டு வாங்கடா.
0: ஏய், ஏங்கிட்ட உங்க வேலையை கட்டுறீங்க?
1: ஏய்,
0: உங்க பொண்டாட்டிங்களால தப்பிச்சுக்கிட்டீங்க, இல்ல இன்னால போனமா இருப்பீங்க.
2: என்ன மிரட்டு மிரட்டிட்டு போறா மச்சான்?
1: ஏடி, எங்க கிட்ட காசு இல்லாத நேரமா பார்த்து பிளான் பண்ணி அவனை வர வச்சு எங்களை கேவலப்படுத்துற நீ?
3: நான் அவனை உங்களை கேவலப்படுத்துல, நீங்க தான் எங்களை கேவலப்படுத்துறீங்க.
1: நான் என்ன கேவலப்படுத்துறேன்?
3: ஆமா, நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. பத்து வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்த வேலையை கெடுத்துட்டீங்க. ஒழுங்கா இருந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு வீடு காலி பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஊரே காலி துப்புற அளவுக்கு பண்ணிட்டீங்க. பண்ற தப்பெல்லாம் நீங்களே பண்ணிட்டு இப்ப எங்க மேல குத்து சொல்றீங்களா?
1: ஆம்பளை 1000 தப்பு பண்ண வேண்டிய அதை கேக்குறது நீ யாரு?
3: நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, அதை நாங்க கேட்க கூடாது. அப்ப நாங்க என்ன அடிமைங்களா இல்ல வேலைக்காரங்களா?
4: நிறுத்தரே,
3: கட்டின பொண்டாட்டியை கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுறதுனா ஆம்பளைத்தனமா? இதுக்காக தான் நீங்க இவ்வளவு வருஷம் பண்ண அட்டகாசத்தெல்லாம் பொறுத்துட்டு நாங்க உங்க கூட குடும்பம் நடத்துறோமா? எங்க உங்க மான மரியாதை கெட்ட கூடாது, நம்ம குடும்ப கௌரவம் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்போம், அதுக்கு நீங்க செய்யற நன்றி இதுதானா? இவ்வளவு வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தியும் பொண்டாட்டிகளை புரிஞ்சுக்காத உங்களை ஆம்பளைங்கன்னு சொல்றதுக்கே இருக்கு வெக்கமா இருக்கு.
1: யாரடி இப்ப தாம்பளையாங்கற?
2: வீட்டுக்குள்ள
5: வச்சு அடிச்சா யாரும் கேட்கப்படுதில்ல. பாவம் திருட வச்சு அசிங்கப்படுத்தினா நாலு பேர் கேட்கதான் செய்வாங்க.
2: அப்ப நீ இந்த ஏரியாவுக்கு பிஸ்தாவா
5: மச்சான்? தள்ளு பாத்தியார, அன்னைக்கு நீங்க போலீஸ் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறீங்க அப்படின்றதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் வேற வாக்கா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. மைண்ட்
4: இதோ பார், அன்னைக்கு நடந்தது ஓ பொண்டாட்டி அடக்கிறதுக்கு நடந்த போராட்டம், ஆனா இன்னைக்கு நடக்கிறது எங்க பொண்டாட்டிகள் அடக்கிறது நடக்கிற புரட்சி, அதை நீ மறந்துடாதே.
5: போராட்டம் புரட்சி எல்லாம் பண்ணி பொண்டாட்டிகளை அடக்க முடியாது. அவங்களோட அன்பா பேசி ஒத்திமையா குடும்பம் நடத்த பாருங்க.
4: வண்டாரியா வாத்தியாரு பள்ளிக்கூடம் நடத்தி பாடம் எடுக்கிறாரு.
5: பொண்டாட்டி அடுக்கிற துப்புல எங்களை அட்வைஸ் பண்ண வந்துறாரு. போயா முதல்ல மரியாதையா பேச.
2: ரேட்டி கட்டின ஒண்ணு மாதிரி பொம்பளைக்கெல்லாம் நாங்க மரியாதையா கொடுக்கறோம்.
3: நான்
5: போடுற சாப்பாடு சாப்பிட்டு
3: வாழ முடியும் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் இருக்கலாமே ஒழிய இவங்க மூஞ்சிலே முடிக்க கூடாது. என்ன யோசிக்கிற? குழந்தைகளுக்காவா? நம்ம குழந்தைங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வரும். வாடி
6: நில்லுங்க. எங்க புறப்பட்டீங்க?
3: எப்ப எங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்களோ எங்களாலே வாழ முடியும். காட்ட வேணாம்,
6: உங்களால தனியா வாழ முடியும். ஆனா குழந்தைங்க எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? இத பாருங்க, 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் புருஷனுக்கு பக்கத்துல இருந்துட்டு அவளுக்கு புத்தி சொல்லி திருத்தலாமே தவிர பொம்மை நாட்டிங்க தனியா போட்டு அவ்வளவு நன்னா இல்ல. வாங்க, ப்ராப்ளம் சோழ வர வரைக்கும் எங்க அக்கா இருக்கலாம், வந்துருங்க.
3: வேண்டாம் மாமி, ஏற்கனவே உங்களை உங்க எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களால எதுக்கு உங்களுக்கு
6: வீடு வரத்தான் செய்யும், அதுக்காக உங்களை தனியா விட முடியுமா? வா. ஆமா, என்ன கூட பிறந்த சிஸ்டர் நினைச்சுக்கோ. வாங்கம்மா வாங்க.
5: மச்சான், அவளுங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்மள கை நீட்டி அடிச்சு வாதார் வீட்டுல போய் தங்கிருப்பாளுங்க அவளுங்க.
2: ஏதோ போனா போகுதுன்னு ஒரு நாள் வெளியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடலான்னு பார்த்தான். எப்ப அந்த வாத்தியா வீட்டுக்கு போன ஆளுங்களோ, இனி எத்தனை வருஷம் நாளும் கூப்பிட கூடாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த வாத்தியா உட்கார வச்சு சோறு போறான்னு
4: பார்ப்போம். ஆயுசு முழுக்க கூட அந்த வாத்தியா அவங்கள வச்சு சோறு போடுவான்டான். ஏன்னா பொம்பளைங்க சம்பாத்தியம்னாலே அவனுக்கு அல்வா மாதிரி, அதுவும் ஒருத்திக்கு 3 பொம்பளைங்க சம்பாதிச்சு போட்டுனா அவனுக்கு என்ன கசக்குறா? நம்ம பொண்டாட்டிங்க சம்பாத்தியத்துல அவன் பணக்காரன் ஆயிருவான்டா. நீங்க தான் உங்க குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்து அவஸ்தப்பட போறேன்.
5: நாங்க ஏன் அவஸ்து பண்ணும்? ஒரு வேலை கரை கொண்டு வந்து அவ குழந்தைங்களை கவனிச்சுட்டு
4: போறான். கரெக்ட், 2-in-1 டேப் ரிகார்டர் மாதிரி பகல்ல ரேடியோ பாடும், நைட் ஆனா கேசட் ஓடும். யோசிக்காதரா, ஒரு பொம்பளைய வச்சுதான் இன்னொரு பொம்பளைய அடக்க முடியும்.
2: கரெக்ட், இப்பவே போறோம். ஒரு சூப்பர் புகர ஆட்டோல கூட்டிட்டு வாரம்
4: அவளுக்கு முட்டத்தை அடக்கணும்.
2: ரொம்ப ரொம்ப போகாத போனா உன்னை அடிப்பாளுங்க. அவளுக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காளுங்களா?
5: என்னடா எல்லாரும் பயமுறுத்துறீங்க?
4: பயமுறுத்தலடா மச்சான், பயமுறுத்தல. இந்த இடத்துலதான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும்.

0: டேய் சாப்பிடுறா.
1: நானப்பா நான் தெரியாம கேக்குறேன்டா, எத்தனையோ தடவை அவளுகளை அடிச்சிருக்கோம் மிதிச்சிருக்கோம் உதச்சிருக்கோம், அப்ப எல்லாம் கம்முன்னு இருந்தவளுக திடீர் நம்மளே அடிக்கிற தைரியம் அவளுக்கு எப்படி வந்துச்சு?
2: அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான், நாம வெளிய வச்சு அவளோட கழுத்தை பிடிச்சு தள்ளணும் பாத்தியா.
1: ஆமா
2: அங்கதான் பிரச்சனையே. எப்படின்னா நாமள வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு அடிச்சிருந்தோம்னு வைங்க, அது வீட்டோட முடிஞ்சிருக்கும் உள் பிரச்சனை. அதையே நம்ம தெருவுல வச்சு பண்ணதால அது வெளி பிரச்சனை ஆயி போச்சு, பப்ளிக் இஷ்யூ ஆயிடுச்சு.
0: கரெக்டா மச்சான், அதனாலதான் அந்த வாதியம் கூட தேவையில்லாம வந்து தலையில.
2: அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், நாம இப்ப நேர போவோம் அவள்கிட்ட பக்குவமா பேசி பதுமானமா அவளுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் கதவை பூட்டிக்கிட்டு மாங்கு மாங்குன்னு கும்மா குத்துக்கு தோ எவன் கேக்குறது?
1: ராஸ்கல் பிளாரன்ஜி, மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டி வந்து என்னை சமாதியாக்கலாம் பாக்குறியா?
3: அப்பா
0: என்னமா
3: பாட்டிக்கு ஒரே தலைவலிப்பா, ரொம்ப அழுகுறாப்பா, சீக்கிரம் வாப்பா.
0: அப்படியா, இரு நிமிஷம் வந்துறேன்.
1: போ போ, நான் இங்க இருக்குன்னு யாருக்கும்
0: சொல்லாத. சண்டுகடே என்னமாச்சு?
3: அப்பா தலை வலிக்குதுப்பா, தலை வெடிச்சிடுற போல இருக்கு.
0: அப்படியா?
3: அம்மா வலிக்குது.
0: சரி சரி அடாத, அப்பா உங்க தலையில வச்சு விட்டுவா. சரி சரி அடாதம்மா. இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இப்ப தலையில வச்சுக்கோ, நாளை காலையில அப்பா உன் ஆஸ்பத்திரி கழிச்சு போறேன். சரிதானா?
4: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும் விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இனி தொடர்ந்து கேட்கலாம் விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: அப்பா நான் அம்மா கிட்ட போறேன்.
0: பயம் விட்டு படு, படு.
3: அப்பா நான் அம்மா கிட்ட போறேன்.
0: ஓட்டமா ரெண்டு படு பக்கம். சரி அம்மா வந்துட்டாள், இனிமே யாராவது இருக்க பக்கம் போனீங்க கொண்டு போடுறோம் கொண்டு.

0: சித்ரா என்னம்மா?
1: அம்மா கொஞ்சம் இப்படி வாமா. ஏன் கண்ணு இவ்வளவு லேட்டாவா எந்திரிக்கிறது? எப்ப குளிச்சு எப்ப ஸ்கூலுக்கு போறது? சீக்கிரமா எந்திரிக்க வேணாம்.
0: அப்பா எழுப்பு இல்லம்மா, நானே தான் எழுந்திரிச்சேன்.
1: சரி, சாந்தி எந்திரிச்சிட்டாளா?
0: இல்லம்மா, அவளுக்கு ராத்திரி பூரா ஜுரமா படுத்துட்டு இருக்கா.
1: ஜுரமா? ஏண்டி டாக்டர் யாராவது வந்து உடனே எங்கிட்ட சொல்ல வேண்டாம்.
0: சாந்தி வரேண்டாமா சொன்னா. அப்பா தான் அம்மாட்ட போக கூடாதுன்னு திட்டி படுக்க வச்சிருச்சுமா.
2: என்னம்மா
0: சாந்தி ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாப்பா?
2: வாந்தி எடுக்கறா?
0: ஆமாப்பா.
2: தெரியுமா? மிஸ்டர், நான் நினைச்ச மாதிரியே குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனுக்கு 30,000 ரூபாய் ஆகும். இப்ப நீங்க கட்டிங்கன்னா நான் உடனே ஏற்பாடு பண்றேன்.
3: டாக்டர், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க டாக்டர்.
2: மிஸ்டர், என்னது புரியாம பேசுறீங்க? குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லனா குழந்தைய உயிரோட பாக்குறதே கஷ்டம்.
3: சரி டாக்டர், பணத்தை நான் எப்படியாவது கொண்டு வந்துறேன். நீ உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உசுர குட்டாத என் குழந்தை காப்பாத டாக்டர். நானே
4: சித்தோ, இவரு நம்ம என் குழந்தைய விட முடியாது. எப்படியாவது என் குழந்தைய நான் காப்பாத்தி ஆகணும். இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்? இந்த நேரம் பார்த்து மாமா மாமி வேற வீட்டுல இல்லையே.

0: தெரியுமா
1: எங்கேயும் பணம் கிடைக்காதரா, எவனும் நமக்கு தரமாட்டான். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி தன்மானம் பார்க்காம பொண்டாட்டி கால போய் விழு. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. குழந்தை உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணடா.
2: கருப்பியா
3: அவரை பார்த்து எப்படியாவது என் பண உதவி கேட்கலாம்டா.
2: டேய், ஏற்கனவே ஒரு மாதிரியான பாத்தி கேட்டாரே, அவர் எப்படி தான் நமக்குறடா?
3: என் குழந்தைய நான் எப்படியா காப்பாத்தியாவே, கொஞ்சம் உதவி செய்யறாரு.
2: டேய், என்னடா இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுக்கிங்க? வாடா, நான் போய் கேட்கறேன்டா. வாடா. டேய் கர்பியா, டேய் கபாலி, நல்ல நேரத்துல வந்தப்பா. நீ
4: ஒரு மடையடா. அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடிட்டேன்.
2: இல்லப்பா, அன்னைக்கு ஒரே போலீஸ் சொல்லையா இருந்துச்சு.
4: பிசினஸ்ல எல்லாம் சகஜம்டா, அதுக்காக பயந்துட்டு ஓடிடுறதா?
2: சரிப்பா, அதை விடுறா, அது அப்புறம் பேசிக்கிறப்பா. நீ ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணப்பா எனக்கு. இவர் யார் தெரியுமா? அன்னைக்கு என் கூட வீட்டுக்கு வந்தாரு பத்தியா, என் ஃப்ரெண்டு ரவிசங்கர்ப்பா. இவர் புள்ள ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்குடா கருப்பியா.
4: அப்படியா?
2: நீ
3: தான்
4: முப்பதாயிரம், 1,00,000 தரேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இந்த அட்ரஸுக்கு நான் ஒரு சரக்கு கொடுப்பேன், நீங்க கொண்டு சேர்த்துடணும். அது வேற ஒண்ணும் இல்ல, கஞ்சா.
5: எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க சார். 30,000 ரூபாய் இருந்தா ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. என் குழந்தை உயிரே உங்க கையில தான் சார் இருக்கு.
6: என்னம்மா இது, காலரா விழுந்துட்டு நான் ஹெல்ப் பண்றேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு நாம புருஷன் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்டான். அவன் ஏற்கனவே பொய் சொன்னதுனால நான் நம்பல.
5: ஐயோ இல்ல சார், அவங்க பொய் சொல்லல. உண்மையிலேயே என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வேணும்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேளுங்க சார்.
6: வேண்டாம், நீ இவ்வளவு தூரம் சொல்றப்போ நான் நம்புறேம்மா. கேஷியர் கிட்ட சொல்றேன், பணத்தை வாங்கிட்டேன்.
4: உங்களுக்குள்ள போட்டி போட்டு குழந்தை உயிரை பறி கொடுத்துறாதீங்க. சீக்கிரமா யாராவது ஒருத்தர் பணத்தை கட்டுங்க, நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன். ஏய் புருஷன் அடி, கேவலமா நினைக்கிற? நான் மனசு வச்சா ஒரே நாள்ல 1,00,000 சம்பாதிக்க முடியும். ஞாபகத்துல வச்சுக்கோ, குழந்தைக்கு ஆபரேஷன் முடிட்டோம், அப்புறமா உனக்கு கவனிச்சுக்கிறேன். வாங்கடா, பணத்தை கட்டலாம்.
7: யோ, ஹோட்டல்ல பார்த்தேன்னு சொன்னீங்க, இவங்களை தானே?
8: ஆமா சார், இவங்க மூணு பேர் தான் சார்.
7: கஞ்சாங்கடா.
4: கஞ்சாவா? என்ன சார் சொல்றீங்க நீங்க?
8: உணர்ந்துட்டோமோ, அதுக்கப்புறம் எதுக்காக உள்ள உட்காந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கணும். வாடா, இப்பயே போலீஸ் ஏட்ட போய் நம்ம பொண்டாட்டிகளை வரவழைச்சு ஜாமி எடுக்க சொல்லுவோம் ராஜா. இப்பயே எங்க வீட்டுக்கு போன் பண்ணி எங்க பொண்டாட்டிகளை ஜாமி எடுக்க சொல்லுங்க சார்.
3: அப்படியே என் குழந்தைக்கு என்னாச்சு பார்த்து சொல்ல சொல்லுங்க.
8: நம்ம பொண்டாட்டிகளே வந்துட்டாங்கடா.
3: சுகுணா,
9: மாலு, ரஞ்சுதா, மாலு, ரஞ்சுதா,
8: மாலு, மாலு,
10: ரொம்ப அடிச்சுட்டாங்களா?
3: என்ன விடுமா, குழந்தை எப்படிமா இருக்கா?
10: ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு.
9: இந்த 5 நிமிஷத்துல அடுத்த ரவுண்ட் வருவேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிருக்காருமா, அதுக்குள்ள என்ன கூட்டி போயிருக்க.

0: இந்த மூணு பேரும் என் பக்கத்து விட்டுக்காரங்க. அவங்க குழந்தை ஆபரேஷனுக்காக இப்படி பண்ணிட்டாங்க. இந்த கடத்தலுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார். நான் சொல்லத நம்புங்க.
1: கஞ்சா கடத்திருக்காங்க. இது விஷயமா நான் ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல. நீங்க வேணா கமிஷனர் லெவல்ல மூவ் பண்ணி பாருங்க.
2: நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டு தான் வரேன்.
1: நீங்க பேசிக்கலாம் சார். ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் எனக்கு வரல.
2: வேணும்னா கமிஷனருக்கு போன் போட்டு தரேன். பேசுறீங்களா?
1: டி1 போலீஸ் ஸ்டேஷன் சார். எஸ் சார்.
3: கமிஷனர் கமிஷனர்
1: வந்திருக்காரு சார். ஆமா சார் சார். ஓகே சார். ஓகே சார். ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு. நீங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கு கைது போட்டு கொடுத்து அந்த மூணு பேரை ரிலீஸ் பண்ணியா. முதலாளி எங்களை
2: மனதுங்கப்பா.
1: ஒரு அற்புதமான பொய்ய சொல்லி உங்ககிட்ட நாங்க வேலைக்கு சேர்ந்தோம். ஆனா நீங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாம எங்களையும் ஒரு மனுஷனா மதிச்சு எங்களை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி முதலாளி.
2: என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்கப்பா. நீங்க மூணு பேரும் அவங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னைக்கு நீங்க பொய் சொல்லி என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தீங்களோ அன்னைக்கு உங்களை வேலையை விட்டு துரத்திருக்கணும். ஆனா நான் துரத்துல. ஏ அவங்க மூணு பேரும் எங்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான் இப்ப கூட நான் ஜாமீன் கொடுக்க வந்தது உங்களுக்காக இல்ல. அவங்க பரிதாபம் நிலைமை பார்த்து இனிமேலாவது பொண்டாட்டி பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாருங்க.
4: ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சது. குழந்தை மயக்க தெரிஞ்சு கண்ண தந்து பாத்துட்டான். அவளை பாத்துட்டு தான் நான் வரேன். ஒண்ணு கவலைப்படாதீங்க. சௌக்கியமா இருக்கா? நல்லா இருக்கா?
1: மாமி நாங்க உங்களை எவ்வளவு திட்டிருக்கோம் அவமானப்படுத்திருக்கோம். ஆனா அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம என் குழந்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மாமி.
4: ஐயோ என்ன இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுங்க.
1: சுகு நீங்களாம் சிக்கனமா இருங்க ஆடம்பரமா இருக்காதீங்கன்னு எவ்வளவு எடுத்து சொன்னீங்க. ஆனா நாங்க பொண்டாட்டி பேச்ச கேக்குறதா அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டோம். இப்போ அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்களாம் எங்களை மன்னிச்சிருங்கம்மா.
5: என்னமா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? மன்னிச்சிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேம்மா.
6: வாய திறந்து சொல்லுங்கம்மா. கேக்குறோம்ல
7: சொல்லுங்கடி. மன்னிச்சிட்டோம்.
8: நீங்கள் இதுவரை கேட்டது திருவள்ளுவர் கலைக்கூடம் வழங்கிய விரலுக்கேத்த வீக்கம் திரைப்பட வெளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் லிவிங்ஸ்டன், விவேக், வடிவேலு, நாசர், குமரிமுத்து, குஷ்பு, கோவை சரளா, ஊர்வசி ஆகியோருடன் பலர். இசை தேவா. திரைக்கதை வசனம் இயக்கம் பி. சேகர்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5 மணி. வருவது பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழென்று சொல் கொண்ட பாடல்கள் கேட்கலாம். தமிழ் என்றால் அமிழ்து என்பது நாம் அறிந்ததே. அந்த தமிழ் இன்ப உயிருக்கு நிகரானது என்றால் மிகையாகாது. கவிஞர் பாரதிதாசன் அவர் வரிகளில் தொடர்வது இந்த பாடல்.

0: சங்கீதம் பூக்களின் தோட்டம், தமிழிசை இதயத்தின் ஈர்ப்பு.
1: உலகின் முதல் இசை தமிழிசையே.

டிஎம் சௌந்தரராஜன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் தவ புதல்வன். சுவையோடு கவிதைகள் தரும் தமிழ் அமிழ்துக்கு நிகரானது தமிழே நாளும் நீ பாடு.

0: கேட்ட பாடலின் படம் கோயில் புறா, ஒளித்தது பி சுசீலா உமாரமணன் குரல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 5:14:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. உயிர் மயக்கும் நாதப்பாட்டில் இசைத்தமிழ் பெரும் சாதனை என்றால் அது மிகையாகாது.

0: பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா,
1: இதழில் எழுதி விழியில் படிக்கும் கவிதை நயம் கொண்டது அமுதத்தமிழ்.

ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 5:23:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியின் நிறைவாக ரிக்ஷாக்காரன் படத்திற்காக வரும் பாடல், தமிழ்மொழி படித்தால் ரசனை அதிகம், சுவைத்தால் கனிப்போல் இனிக்கும்.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது, ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30, நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6 மணி. திரை இசை கேட்கலாம். பாடல் வருமுன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கேஜி யேசுதாஸ் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் பூக்கள் விடும் தூது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் ராகம் தேடும் பல்லவி.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின்

0: ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். கல்வி மூலமாக மட்டுமே தனி நபர்கள் சுயசார்பை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தென்மேற்கு பருவமழை வரும் 4ஆம் தேதி கேரளத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வியால் மட்டுமே தனி நபர்கள் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்தி கொண்டு சுய தெளிவு மற்றும் சுய சார்பை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசின் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் வரும் பழங்குடி மாணவர்கள் இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்தபோது அவர் இவ்வாறு கூறினார். குடியரசுத் தலைவர் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களால் உயர்கல்வி மற்றும் இதர வாய்ப்புகள் அதிகரித்து பழங்குடி மாணவர்களின் வாழ்க்கையே மாறியிருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் கல்வி மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் முன்னேறினால்தான் நிஜமான வளர்ச்சி சாத்தியமாகும் என்று அவர் கூறினார். இந்தியாவில் திறமைகளுக்கு பஞ்சமில்லை என்றாலும் திறமைகளை சரியாக கண்டுபிடித்து வளர்க்க தேவை இருப்பதாக குடியரசுத் தலைவர் மேலும் குறிப்பிட்டார்.
1: தெலுங்கானா மாநிலம் இன்று உதயநாள் கொண்டாடுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளமான கலாச்சார மரபுகளும் கடினமாக உழைக்கும் மக்களும் அடங்கிய தெலுங்கானா மாநிலம் நாட்டின் வளர்ச்சி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளில் முக்கிய பங்களித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். படைப்பு திறன் மற்றும் வர்த்தக நுணுக்கங்களுக்கு பெயர் பெற்றவர்கள் தெலங்கானா மக்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகத்தான வரலாறு மற்றும் கலாச்சாரத்துடன் கூடிய தெலங்கானா துணிச்சல், மன உறுதி மற்றும் போராட்ட குணத்தின் சின்னமாகவே திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்கும் திசையில் தெலங்கானா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களும் தெலங்கானா மக்களுக்கு உதயநாள் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். நாட்டின் சுகாதாரத்துறை மருத்துவ சிகிச்சைக்கு அப்பாற்பட்டு நோய் தடுப்பு, வலி நிவாரணம், மறுவாழ்வு மற்றும் முதியோர் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான விரிவான கட்டமைப்பாக மேம்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இன்று பஞ்சாப் மாநிலம் பதிண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: நாட்டில் 182,000 ஆயுஷ்மான் ஆரோக்கிய மருந்துகள் மூலம் முதல்நிலை மருத்துவ சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆஷா பணியாளர்கள் மற்றும் முன்னிலை சுகாதார பணியாளர்கள் மூலம் உடல் பரிசோதனை செய்து கொள்ள ஊக்குவிக்கப்படுவதாக அவர் கூறினார். இதுவரை 36 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனையும் 17 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 3ஆம் நிலை மருத்துவ வசதிகளை மக்களுக்கு வழங்குவதில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் ஆற்றி வரும் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் திரு நட்டா குறிப்பிட்டார். பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவமனையில் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான மருத்துவ தலையீடுகள் மையத்தையும் விழாவின் போது அமைச்சர் திறந்து வைத்தார்.
1: மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணுவியல் திறனுடன் கூடிய நெடுஞ்சாலைகளின் புதிய யுகத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக மின்சார வாகனங்களுக்கான தேசிய நெடுஞ்சாலைகள் துறை இயக்குனர் திரு அபிஜித் சின்ஹா கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டில் உருவாகி வரும் புதிய வசதிகளால் எளிதான போக்குவரத்து தொடர்புகள், திறம்பட்ட சரக்கு போக்குவரத்து மற்றும் மேம்பட்ட சாலை பாதுகாப்பிற்கு ஏதுவாகும் என்றார். மின்னணு வாகனங்களுக்கு ஏற்ற நெடுஞ்சாலை கட்டமைப்பில் ஒருங்கிணைந்த சார்ஜிங் வசதிகள் மற்றும் அவசர சூழல்களை எதிர்கொள்வதற்கான வசதிகள்

0: இடம்பெறும் என அவர் மேலும் தெரிவித்தார். குடியிறக்கம் மற்றும் வெளிநாட்டினர் தொடர்பான விதிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் திருத்தி அறிவித்துள்ளது. 180 நாள் விசா அடிப்படையில் இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டினர் விசா நீட்டிப்பு பெற விரும்பினால் 180 நாள் முடிவதற்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என திருத்தப்பட்ட விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 180 நாள் முடிந்த பின்னரும் 14 நாள் வரை பதிவு செய்து கொள்ளலாம் என முந்தைய விதிமுறைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இனி இத்தகைய தாமத பதிவுகள் அவசர சூழலில் மட்டுமே அனுமதிக்கப்படும். புதிய விதிமுறைகளால் எவரேனும் பாதிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட உத்தரவு பெறப்பட்ட 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அதிகாரிகள் பிரச்சனையை விசாரித்து 30 நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கென தற்போது முதல் முறையாக ஆன்லைன் மேல்முறையீட்டு வசதிகளும் நிறுவப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் 5 புதிய நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி திரு சூர்யகாந்த் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் திரு ஷீல் நாகு, திரு ஸ்ரீ சந்திரசேகர், திரு சஞ்சீவ் சத்தேவா, திரு அருண் பள்ளி, மூத்த வழக்கறிஞர் திருமதி வி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட மொத்தமுள்ள நீதிபதி பதவிகளின் எண்ணிக்கையை 34 இருந்து 38 உயர்த்துவதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட சில வாரங்களில் புதிய நீதிபதிகள் பதவியேற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகள் புதுடெல்லியில் நாளை நடைபெறும் விழாவில் வழங்கப்பட உள்ளன. நாடு முழுவதிலுமிருந்து 42 சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு இவ்விழாவின் போது விருதுகள் வழங்கப்படும். தீன்தயாள் உபாத்தியாயா பஞ்சாயத் சதத் விகாஸ் பிரிவின் கீழ் விருது பெறும் 34 கிராம பஞ்சாயத்துகளுக்கும், நானாஜி தேஷ்முக் சர்வோத்தம் பஞ்சாயத்து சதத் விகாஸ் பிரிவின் கீழ் விருது பெறும் 8 கிராம பஞ்சாயத்து களுக்கும் இதில் அடங்கும். சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்துகளின் தலைவர்கள் தாங்கள் பின்பற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்தும் நாளைய விழாவின் போது எடுத்துக் கூற உள்ளனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்திற்கு வரும் 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். June 9 வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும், போட்டி இருந்தால் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற திரு சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து கடந்த May 7 ராஜினாமா செய்ததால் காலியான இடத்திற்கு தற்போது தேர்தல் நடைபெறுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி இன்று புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஊழியர்களுக்கு புகையிலை எதிர்ப்பு உறுதிமொழி செய்து வைத்தார். தொடர்ந்து அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா தலைமையில் தமிழிலும் புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்கோடியில் தமிழக கேரள எல்லையின் குறுக்கே பரவியுள்ள அகஸ்தியமலை சூழலியல் வனப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் சூழலியல் பாதிப்புகளை சரிபடுத்தவும் காலக்கெடு அடிப்படையிலான திட்டம் ஒன்றை உருவாக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்புகளையும் மீறி நீண்டகாலமாக ஆக்கிரமிப்பு தொடர்வதால் ஆக்கிரமிப்பாளர்களை நேரடியாகவும் சட்ட ரீதியிலும் வெளியேற்ற விரிவான நடவடிக்கை தேவை என்று நீதிபதி திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. தென்மேற்கு பருவமழை வரும் 4ஆம் தேதி வாக்கில் கேரள பகுதிகளில் தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி மூலமாக மட்டுமே தனிநபர்கள் சுயசார்பை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க

0: வைக்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தென்மேற்கு பருவமழை வரும் 4 தேதி கேரளத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:20, வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் சௌமியா.

நேரம் 6:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதத்தில் அடுத்து வரும் பாடலை பாடியிருப்பவர் பி. உன்னிகிருஷ்ணன்.

நேரம் 6:41 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதத்தில் அடுத்து வரும் பாடலை பாடியிருப்பவர் உஷா சேதுராமன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறமார்மணி 45 நிமிடம் 25 நொடி. மனோரஞ்சன்

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கு

தொடர்பான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரிய பயிர்கள் குறித்து புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் புராண சிங்குபாளையம் கிராம உழவர் ஆர் வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் தேசிய செய்தி சேவை மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர். 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மேலர்வீசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்து ஆக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவும், தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நீர் பாதுகாப்பு, வசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்பின் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, தமிழமது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் முதல் 3 ஏற்படும் உதிரப்போக்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்புலா, 8:02 8:15 மற்றும் 8:30 to 8:45 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு திருச்சி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை, முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌழி அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சைக்கிள் ஓட்டிய அனுபவம், நெறிப்படுத்துபவர் மஞ்சு அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம், டிவிற்கும் சைக்கிளில் டிவிற்கும் எஸ் நாகராஜன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணா அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவெளிப்புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சண்முகமித்ரன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் விஜயலட்சுமி சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு, 4:00 ஒளிச்சித்திரம் மைடியர் மார்த்தாண்டன் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, கதை ஜி எம் குமார், வசனம் ஆர் பி விஸ்வம், திரைக்கதை இயக்கம் பிரதாப் போத்தன். 5:00 பொன்மாலை பொழுது, மாதம் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 to 6:10 வரை திரை இசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 to 7:15 வரையிலும், பின்னர் 8:00 to 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், காளான் வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் சடையம்பட்டு கே திலகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும்.

9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு என்எஸ்டி மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 முதல் பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

102.8 FM ரெயின்போவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு: இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புவதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணா அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 12:00 ஹாய் ஸ்நேகிதி. புதுச்சேரி ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி டாக்டர் நான்சி பிரேம்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்காலோ டாக்டர் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மனநல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுக்கிரகா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 மணி வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிற ஆர்ஜே சந்திரன். 6:20 முதல் 7:00 மணி வரையிலும், 7:02 இலிருந்து 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், 7:00 முதல் 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. திரை இசை கேட்கலாம். பாடல் வரும் முன் விளம்பரம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் வெயில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 100

0: ₹80 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-98-6458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 7:06:06. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

கேட்ட பாடலின் படம் சிறைச்சாலை ஒலித்தது எஸ்வி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள். திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் அழகன்.

ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு திரை இசை நிறைவு பெறுகிறது. பாடலை தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள

0: தரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: தொடர்பான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எஃப்டிஏலாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பாக 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், ஸோ அதில் க்ரோத் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
1: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25.04. உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்கலாம். அறிவிப்புகள் கேட்கும் முன் விளம்பரம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களில் ஆரம்பம்.

பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ள செய்தி. ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்கனி டியூ, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப் இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகிய பப்பாளி பால் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். விதை 1 ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். நாற்றங்கள் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பி பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பின்சை நேர்த்தி. செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு 1 ஆண் செடியை விட வேண்டும். 1 குழியில் செழித்து வளரும் 1 பெண் செடியை விட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்து கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழு உரம் இட வேண்டும். செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை, நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றிற்கு 20 கிராம் அசோஸ்பைரிலம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா நடவு செய்யும் போது மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு. நாற்றங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க 1 பாலித்தீன் பையில் 1 கிராமம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தை இட வேண்டும். கட்டுப்பாடு. இதனை கட்டுப்படுத்த 0.3% போர்டோ கலவையை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பப்பாளியின் பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ 2 மற்றும் கோ 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது, எனவே பால் எடுக்க கோ 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களின் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லி லிட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீல வாட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கீறி விடுவதற்கு கூரிய பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீறல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். அதே காய்களில் 4 தடவை வரை பால் சேகரிக்கலாம். இவ்வாறு எடுத்த பாலை சூரிய ஒளியிலோ அல்லது 40 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்திலோ செயற்கையான உலர் கருவிகளில் உலர்த்த வேண்டும். பால் மகசூலானது ரகம், பால் எடுக்கும் பருவம், மரங்களின் செழிப்பு மற்றும் சாகுபடி செய்யப்படும் பகுதி போன்ற காரணங்களை சார்ந்து இருக்கும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: முதலில் மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரிய பயிர்கள் குறித்து புதுச்சேரி மன்னாடிப்பட்டு கொம்யூன் புராண சிங்கிப்பாளையம் கிராம உழவர் ஆர் வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
2: என்னுடைய பெயர் வேணுகோபால். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த புராணசிங்குப்பாளையம் என்ற கிராமம், பிஎஸ் பாளையம்னு சொல்லுவாங்க, மன்னாடிப்பட்டு கும்மியினை சேர்ந்த ஒரு பகுதி. இங்கு 1993 முதல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கர் நிலத்துல இயற்கை விவசாயம், அனைத்து பயிர்களும் பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் காய்கறிகள், அனைத்து பயிர்களையும் இயற்கை முறையிலேயே ரசாயனங்கள் பயன்படுத்தாது இயற்கை விவசாயத்தை முறையாக செய்துவிட்டு வரோம். அவ்வாறு செய்து வரும்போது 1995 செய்தாலும் என்னுடைய செயல்பாடுகளை நான் அந்த நேரத்தில் பைத்தியக்காரனாக பலருடைய கண்களுக்கு தெரிந்தேன். இதனை கேள்வியுற்ற காலஞ்சென்ற மரியாதைக்குரிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி முனைவர் கோ நம்மாழ்வார் அவர்கள் பிறர் சொல்ல கேட்டு என்னை சந்திப்பதற்கு 2002 என்னை தேடி என்னுடைய வயலுக்கு வந்தார். அவ்வாறு வந்தபோது நாங்கள் ஒருவருக்கொரு பரிச்சயம் இல்லாவிட்டாலும், ஆனால் அவர் பெயரை வச்சு ஊரை விசாரித்து அட்ரஸை விசாரித்து வயலுக்கு வரும்போது நான் வயலில் இருக்கும்போது வந்தார். அவரை தன்னை அறிமுகப்படுத்தி போன போது அவருக்கு உரிய மரியாதையை செய்து எப்பவும் என்கிட்ட ஒரு பச்சை துண்டு இருக்கும், அந்த பச்சை துண்டை போட்டு அவரை ஆராதித்த போது அவர் மிக மகமிழ்ந்தார். ஆனால் அவருடைய பயணத்தில் நான் எவ்வளவு நாளா செய்யற இயற்கை விவசாயம் கேட்டுட்டு என்னுடைய வயலை போற சுத்தினார். சுத்தும் போது என்னுடைய வயலில் அங்கங்க கீழே குனிஞ்சு ஒரு மண் துகளை எடுத்து வயல போடுவார், டேஸ்ட் பண்ணுவார். இவ்வாறு கண்ட இடத்துல டேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில வந்து, ஐயா இந்த வயலுக்கு வடகிழக்கு ஈசானிய மூலை எங்க இருக்குன்னு கேட்டாரு. சொன்னோம், ஏன்னா அவர் கிழக்கு மாதிரி தெரியல, வெளியூர்காரன்னு கேட்கும் போது சொல்லுனதுக்கு அவரு அந்த ஈசான மூலையில ஒரு வாக்கியா இருந்தது, அதுல உழுந்து வடக்கு நோக்கி கும்பிட்டுட்டு, இது தங்களுக்கு மூதாதையர்கள் சம்பாதிச்சாங்களோ நீங்க சம்பாதிச்சீங்களோ எனக்கு தெரியாது, இந்த மண்ணை தாங்கள் 1995 முதல் முறையாக பராமரித்ததன் விளைவாக இந்த மண் மிக சிறப்பான, எல்லோரும் சொல்லுவாங்க மதிப்பு மிக்க பொருள் எதுனா தங்கம் வைரம் வைடியோரன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கடந்த ஒரு சிறப்பான மண் கண்டம், உங்களுடைய வாழ்வு மிக சிறப்பாக அமையும், இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார்.
1: உங்க நிலத்துக்கு வந்து நம்மாழ்வார்.
2: ஆமா, அதன் பிறகு 2002 கிட்டத்தட்ட ஏப்ரல் மே மாசத்துல வந்தார். அதுல இருந்து தொடர்ந்து நான் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பூரா கேட்டதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் 3-4 முறை பல தரப்பட்ட விவசாயிகளை பல மாவட்டங்கள்லேருந்து தமிழ்நாட்டிலிருந்து அழிச்சின் வந்து 2-3 நாள் பயிற்சி கொடுக்க சொல்லுவார். நாங்க என்னுடைய செயல்பாடுகளை பயிற்சியா கொடுத்தோம்,
1: இயற்கை விவசாயத்தை
2: பயிற்சியா கொடுத்தோம். அவ்வாறு கொடுக்கும் போது இந்த இயற்கை விவசாயத்தை நீங்க எப்படி பொருள்பட கேட்கறீங்கன்னு ஒரு பயிற்சியில கேட்டார். அப்படி கேட்கும் போது நான் சொன்னேன், முன்னோர்கள் செய்தது பாரம்பரிய விவசாயம், 1960-62 பிறகு செய்தது ரசாயன விவசாயம், அது பசுமை புரட்சின்னு மத்திய அரசால் விவரிக்கப்பட்டது. ஆனால் 1980 முதல் மக்களுடைய புரிந்துணர்வு விழிப்புணர்வு காரணமாக உருவாக்கியது இயற்கை விவசாயம். 1990 முதல் உயிராற்றல் விவசாயம், பிரபஞ்ச சக்திகளை விவசாயத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கொண்டு வந்தது உயிராற்றல் விவசாயம். அதன் பிறகு 1995 கொண்டு வந்தது செலவில்லா விவசாயம், அதாவது ஜீரோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க, இதை கொண்டு வந்தது சுபாஷ் பாலேக்கர். ஆனால் நாங்கள் தொடர்ந்து பாரம்பரிய விவசாயமும் இயற்கை விவசாயமும் கலந்து கொண்டு வந்ததன் காரணமாக அப்பெல்லாம் என்கிட்ட வீட்டில் 60-70 நாட்டு இனம் பசுக்கள் இருந்தது. காலப்போக்கில் அதுக்கு எண்ணிக்கை குறைந்தாலும் இந்த 1993 நான் பயன்படுத்திய நாட்டு இன பசுக்களுடைய சாணம், கோமியம் மற்றும் அதனுடைய இதர கழிவுகள், வேளாண் கழிவுகள், இவைகளை பயன்படுத்திய மண்ணை மிக தெளிவாக சுத்தமாக

0: சிறப்பாக பயன்படுத்தியதன் விளைவாக எனக்கு அந்த இயற்கை விவசாயத்தில் ஒரு சக்சஸ் கிடைச்சிது. கடைசியில் செலவில்லா விவசாயம் அந்த லெவலுக்கு நான் தானாக வந்துட்டேன். அதன் பிறகு முன்னோர்கள் பயன்படுத்திய ஆன்மீக விவசாயம் 2000 இயற்கை விவசாயத்துக்கு மண் கண்டத்துக்கு நீங்கள் எவ்வளவு இயற்கை இடுபொருட்கள் கொடுத்தாலும் அது மொத்தமாக கிரகிச்சு தன்னகத்தே வச்சுக்கின்னு சிறுக சிறுக நம்ம சாகுபடி செய்யக்கூடிய பயிர் சுழற்சி முறையில் இருக்கணும். ஒரு ட்ரிப்பு நெல், ஒரு ட்ரிப்பு சிறுதானியம், ஒரு ட்ரிப்பு மணிலா, ஒரு ட்ரிப்பு பயிர் வகை, இதுமாதிரி சுழற்சி முறையில் செய்யும் போது ஒரு பயிரினுடைய நுண்ணிய வேர்கள் அதுக்கு தேவையான உணவு மட்டும் கிரகிச்சுக்கின்னு தேவையற்ற பொருளை வெளியிடும். நுண்ணிய வேர்கள் அவ்வாறு வெளியிடும் போது அந்த கழிவு மற்ற ஒரு பயிர்களுக்கு அது உணவாக அமையும். அதான் ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு என்ற ஒரு தாற்பயம்.
1: உங்களை பற்றியும் விவசாய முறைகள் பற்றியும் ஒரு நல்ல ஒரு அறிமுக உரை கொடுத்தீங்க ஐயா. இப்ப நிகழ்ச்சியில மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரிய பயிர்கள் பற்றி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னு இருக்கிறோம்.
0: சரிங்க,
1: பாரம்பரிய பயிர்கள்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
0: பாரம்பரிய பயிர்கள் கிட்டத்தட்ட வந்து முன்னோர்கள் பயன்படுத்திய கிட்டத்தட்ட 2000 மேல நெல் ரகங்கள், அதுல சிவப்பு அரிசி, வெள்ளை அரிசி, கருப்பு அரிசி, பழுப்பு அரிசி, இப்படி உணவு பண்ணி பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்தது. அதிலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் நிறைந்தது பாரம்பரிய ரகங்கள். அதே சமயத்தில் அதற்கு அடுத்தது சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், இவை அனைத்துமே எல்லா ரகங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தியும் கொடுக்கும். அது மருத்துவ குணமாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய ரகங்களை தான் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். அதை தான் இன்னைக்கு நம்ம உருமாற்றம் செய்து ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றுக்கொன்று கிராஸ் பாலினேஷன் செய்து புதிய ரகங்களை வெளியிட்டுன்னு வராங்க.
1: நீங்க சொல்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்ட பயிரிடப்பட்ட மருத்துவ குணங்களுடைய பயிர்கள்லாம் சொல்லுங்களேன்.
0: அப்படின்னு பார்த்தாக்கா தாய் கர்ப்பம் ஒரு 6.5 இருந்து அந்த தாய்க்கு தேவை ஊட்டச்சத்துக்கள். இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது பூங்கார்ன்ற ஒரு நெல். அந்த பூங்கார் நெல் பால் உற்பத்தியும் கொடுக்கும். அந்த தாய்க்கு தேவையான தண்டு வட எலும்பில் இருக்கக்கூடிய மச்சையில் சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையை செய்யும். அடுத்து அந்த குழந்தை வளரும் காலத்தில் நம்ம நிலச்சோறு பருப்பு சாதம் ஊட்டுவோம் வர 6-7 மாசத்துல 8 மாசத்துல. அப்படி ஊட்டும் போது இந்த பூங்கார் அரிசியை குழகுழனு கூழாக்கி இனிப்பு சேர்த்தோ உப்பு சேர்த்தோ அதனுடைய வாயில ரவ ரவையா சாப்பிட வச்சோம்னாக்கா அதனுடைய உள் அவயங்கள் வளர்ச்சியும் பெறும். அதற்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்க பெற்று தாய்ப்பாலுக்கு நிகரானது அந்த பூங்கார் நெல். அதே மாதிரி வளர்ந்த நிலையில் ஒரு 10-15 வயசு ஆச்சு, ரத்த ஓட்டம் அதிகமா இருந்தா தான் அவன் சுறுசுறுப்பா இருப்பான் குழந்தை. அப்படி வரும்போது மாப்பிள்ளை சம்பா, குதிரைவால் சம்பா, தங்க சம்பா, இப்படி ஒவ்வொரு ரகத்தையும் மாத்தி மாத்தி பயன்படுத்தும் போது நரம்புகள் வலுப்பெறும், தசைநார்கள் வலுப்பெறும், நினைவாற்றலை உருவாக்கும். இப்படி கொண்டு வரணும். இதுல வரும்போது குழி அடிச்சான்னு ஒரு ரகம், உடல் வலுவுக்கும் எலும்பு உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடியது குழி அடிச்சான். அது எப்ப கொடுக்கணும், 10-15 கொடுத்தோம்னா உடம்பு வலுவாக இருக்கும்.
1: நீங்க சொன்ன ரகங்களாம் பயிரிடுறீங்களா நீங்க?
0: இதெல்லாம் ஒவ்வொன்னா ஒவ்வொரு வருஷமும் பயிர் வச்சு 95 இன்னைக்கு 30 ஆகுது. மத்தவங்களுக்கு நம்ம வாயால சொன்னாக்க செட்டுப்படாது, கண்ணால பார்த்தால் மட்டுமே அடுத்த விவசாயி இதை கைகொண்டு செய்வான். அதுல எப்படி மதிப்பு கூட்டி அதை எப்படி எப்படி எல்லாம் விற்பனை செய்யணும், மார்க்கெட் பண்ணணும், இதெல்லாம் கொண்டு வரும்போது அதை வாங்கி சாப்பிட்ட நுகர்வோர் அதனுடைய பலனை 1 வாரம் 10 நாளைக்குள்ளே அடையும் போது அவருடைய விருப்பங்கள் மற்றவங்கிட்ட சொல்லி நம்முடைய விற்பனை திறனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதனால் விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பரப்பை அதிகரித்து உற்பத்தி அதிகரிக்கிறது வாய்ப்பு அமையும்.
1: மருத்துவ குணங்களுடைய அந்த பயிர்கள்லாம் பத்தி சொன்னீங்க, சிறுதானியங்கள்ல எந்தெந்த பயிர்களுக்கு என்னென்ன மருத்துவ குணங்களா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
0: சிறுதானியங்கள் வருவது எல்லோரும் பயன்படுத்துவது கம்பு, ராகி, கேழ்வரகு. இதை முக்கியமா பயன்படுத்த காரணம் என்னன்னாக்கா ராகியில காப்பர் இருக்குது, கால்சியம் இருக்குது, புரதம் இருக்குது, அதை எல்லாத்தையும் அனுசரிச்சு கொண்டு வரக்கூடிய மெக்னீசியம் இருக்கிறது. இந்த சத்துக்கள் எல்லாரும் அந்த காலத்துல சொல்லுவாங்க கூழ் குடிச்சவனுவாங்க, அன்றைக்கு கூழ் குடிச்சதோடு தான் இன்றைக்கு 85 வரைக்கும் அறியா போல மாதிரி இருக்குது. காரணமா அதுதான்.
1: உங்களுக்கு வயசு என்ன ஐயா?
0: எனக்கு 81.
1: இந்த சுகர் அதெல்லாம் இருக்கா உங்களுக்கு?
0: சுகர் இது வரைக்கும் இல்ல.
1: இல்ல, வெரி குட், நல்லது.
0: பிரஷரும் கிடையாது, சுகர் பேஷண்ட்டும் கிடையாது. ஆனா சாப்பிடும் வயது ஆக ஆக இளம் வயசுல வந்து இருக்க இருக்க உண்ணும் உணவின் அளவு அதிகரிக்கும். வயசான போது 55 அதாவது 60 சாப்பிடக்கூடிய உணவினுடைய அளவு குறைஞ்சிக்கினே வரும். அதே சமயத்தில் குறையுதே இல்லை, மூளையினுடைய நுண்ணிய நரம்புகள் செயல் திறனை அதிகரிக்குது. மற்றவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய அறிவு திறனை உருவாக்கும்,
1: நுண்ணறிவு திறன் வளரும்.

0: நுண்ணறிவு திறன் வளமா. இப்போ அதே மாதிரி கம்பு, கம்புன்னு அந்த காலத்துல நாட்டு கம்புனாங்க.
1: இப்ப கம்பு கேழ்வரகு இது உள்ள நன்மைகள் எல்லாம் சொல்லுங்களேன்.
0: கேவரில் என்னென்ன நன்மை இருக்குன்னு சொல்லிட்டேன். கம்புல அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது மேங்கனீஸ், மெக்னீசியம், புரோட்டீன், அதுல இருக்கக்கூடிய மற்ற மாவு சத்துக்கள், ராகியில இருக்கக்கூடிய மாவு சத்து ஆக்டிவேட் பண்றதுக்கு கிரியா ஊக்கியாக செயல்படுத்தும் இந்த கம்பு. அதுதான் கம்பு கேவர் கலந்து செய்யறது காரணமே.
1: சக்கரை நோயெல்லாம் சாப்பிடணும்
0: இல்லைங்களா? அதாவது சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் உப்பு படாத சாப்பிடுவாங்க. சக்கரை நோயாளிகள்

0: செயல்படுத்தும் இந்த கம்பு. அதுதான் கம்புங்க கலந்து கூழ் செய்யறது காரணமே.
1: சக்கர நோய் எல்லாம் சாப்பிடணும் இல்லைங்களா?
0: அதாவது சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் உப்பு போடாம சாப்பிடுவாங்க, சக்கரை நோயாளிகள் இனிப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த கம்பும் கேவரும்
1: மருத்துவம்,
0: சும்மா மருத்துவ குணங்கள் நிறைந்த மொத்தம். அடுத்தது சோளம். சோளம், வெள்ளை சோளம், தலைவிரிச்சா சோளம், செஞ்சோளம், காட்டுச்சோளம் உண்டு. எல்லாமே அந்த செஞ்சோளத்துல இரும்பு சத்து அதிகம், அந்த தலைவிரிச்சா சோளத்துல மாவு சத்து அதிகம். செஞ்சோளத்தில் எப்படி வந்து இரும்பு சத்து இருக்குன்னு சொல்கிறோமோ அதே போல் இந்த தலைவரிச்சா சோளம் வெள்ளை சோளத்தில் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த காட்டு சோளம்னு சொல்கிறோம்ல, உயரம் கம்மியாக இருக்கும், ஆனால் காட்டு சோளம் கதிர் சினிதாக இருந்தாலும் அந்த சாப்பிடக்கூடிய பறவை இனங்கள் என்ன சொல்லுவாங்க, பறவை பறக்கும், பறக்கவும் செரிக்கவும் சரியாக போச்சு. அப்போது பறவை இனங்கள் ராவில் பட்டினியாக தான் படுத்துக்குது. ஆனால் இந்த சோளம் பயிரிடும் போது இதை உண்ற பறவை இனங்கள் இரவு பூரா நல்ல நிம்மதியாக இருந்தது. அன்னைக்கு இனப்பெருக்கங்கள் அதிகமாக இருந்தது, இந்த குருவிகள் நிறைய இருந்தது. இன்றைக்கு எல்லாத்தையும் பார்க்கறது அரிதாக இருக்குது.
1: இந்த சீசன் வரும்போது கம்பு, கேழ்வரகு, தினை, சாம, சோளம் அந்த சீசன்ல இதெல்லாம் சாப்பிடணும் இல்லைங்களா?
0: ஆமா, நிச்சயமா எல்லா சிறுதானியங்களையும் எதையும் விடக்கூடாது, குழந்தையிலேருந்து முதியவரை வரைக்கும். காரணம் என்னன்னாக்கா, இன்னைக்கு நாங்கள் ஒரு உதாரணத்து ஒன்று சொல்றோம். நான் வாழைப்பயிர் வைக்கிறேன், 10 அடிக்கு 12 அடி கேப் இருக்குது. அதில் நெல்லியது வரைப்பேன், 2-3 வரி சிறுதானியம் வரைப்பேன், சோளத்தில் 2, ராகியில் 2 சாலை, கம்பு 2 சாலை, இப்படிலாம்
1: ஊடுபயிரா?
0: ஊடுபயிர். அவ்வாறு செய்யும் போது
1: ரெட்டிப்பு வருமானம்,
0: ரெட்டிப்பு வருமானம். பாரத பிரதமர் 2014 இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தி கொண்டு வந்தாலும் விவசாயிகளுடைய நுண்ணறிவு திறனை செயல்படுத்தும் போது ரசாயனங்கள் பயன்படுத்தாத நல்ல உணவு தானிய பொருட்களை உற்பத்தி செய்யும் போது தானும் உண்டு, அவர்களை நம்பி இருக்கக்கூடிய மற்ற இதர நோர்வோரும் பயன்படுத்துகின்ற வகையில் அது அமையும். அதனால இன்றைய சூழலில் மக்கள் பலவித நோய்களுக்கு ஆட்பட்டதன் காரணமாக அந்த காலத்தில் உணவே மருந்துன்னாங்க. இன்னைக்கு மருந்தே உணவுன்ற லெவலுக்கு வந்துருது. அதை மறுபடியும் சீர் செய்யணும்னாக்கா முதலில் மண் வளம் மேம்பாடு அவசியம். மண்ணை வளப்படுத்திய பின் பயன்படுத்தக்கூடிய விளைபொருட்கள் சுழற்சி முறையில் சாகுபடி செய்ய வேண்டும். அவ்வாறு சுழற்சி முறையில் சாகுபடி செய்யக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டி மக்களுக்கு யார் யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன், அதாவது கருடஞ்சம்பான்னு ஒன்று இருக்கு, உடல் வலிமைக்கும் தசைநார் இதுக்கும் மாப்பிள்ள சம்பா மாதிரி அது பயன்படும். அதே சமயத்தில் இன்றைக்கு எல்லாரும் கருப்பு கவனி கருப்பு கவனின்றாங்க. 2016-17 ஒரு கிலோ கருப்பு கவனியை நாங்கள் 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு யாரும் வாங்கறதுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு அதனுடைய விலை என்ன, இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு 1 கிலோ 250 ரூபாய் விற்கிது மார்க்கெட்டில். அதுல இன்னும் ஒன்று பாருங்க, இந்த 2024-25 கருப்பு கவனி நிறைய நுகர்வோர் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு இயற்கை விவசாயிகள் ஒரு தப்பான கருத்தை கொண்டு எல்லாரும் கருப்பு கவனிக்கு போட்டாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு மறுபடியும் விலை குறைஞ்சி வந்தது. உற்பத்தி அதிகரிக்கும் போது அந்த விளைபொருளுடைய விலை குறைஞ்சி போகுது, தப்பு இல்லை. ஆனால் எதிர்வருங்காலங்களில் ஒவ்வொரு விவசாயியும் தான் செய்யப்படுகின்ற பயிர்களை சுழற்சி முறையிலும் செய்யணும், அது மருத்துவ குணங்கள் நிறைந்த பயிர்களாகவும் இருக்கணும். சுழற்சி முறையில் கொண்டு வரும்போது எல்லா பயிரும் நம்ம கிட்ட இருக்கணும், இப்படி கொண்டு வர தான் சிறப்பு.
1: ஐயா, தினை, சாம, வரகு இதுலெல்லாம் கிடைக்கும் நன்மைகளை பத்தி சொல்லுங்களேன்.
0: அதாவது தினை ஹோமியோபதியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உஷ்ணத்தை உஷ்ணத்தால் வெல்ல வேண்டும்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு டயரியா மாரி போகுது, வயிற்றால் போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சாதம் வடித்த தண்ணியை கொடுங்க முதல்ட்டு, ரெண்டாவது கஞ்சி கொடுங்கன்னுவாங்க. சாதத்தினுடைய அரிசி கஞ்சியை கொடுக்கறத விட இந்த திணை கஞ்சி கொடுத்தோம்னாக்கா நன்கு வேக வைத்து குழவுழனாக்கி அதை கொடுக்கும்போது இதுவும் உஷ்ணத்தை சேர்ந்தது திணை. இந்த உஷ்ணம் அந்த உஷ்ணத்தை கரைத்து திசுக்கள் வளருவதற்கு முக்கியம். ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த மனித உடல் 1000 கோடி நுண்ணுயிர்களால் நடத்தப்படுகிறது. அதைகளோட செயல்பாட்டுகளால் தான் நம்ம உயிரோட இருக்கிறோம், நம்ம உடம்பு நல்லா இருக்குது. ஒன்றுக்கொன்று மாறுபடும்போது தேவையற்ற உணவு பொருட்களை உண்ணும்போது நமக்கு பலவித நோய்கள் வருகிறது. ஆகவே இரும்பு சத்து வேணும் போது சோளம், நம்ம சிறுதானியங்கள் வரும்போது குதிரைவாளி, சாமை, திணை. ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லா சிறுதானியத்தை விட அதிக நாட்கள் பயன்படுத்தக்கூடியது வரகு. அந்த தான் நம்ம எல்லா கோயிலையும் கலசங்களில் என்ன பண்ணுறாங்க, வரகை வைக்கிறாங்க. காரணம் என்ன, அதில் இருக்கிறது காப்பர், தாமிர சத்து அதிகம், அதில் வந்து மாவு சத்து அதிகம். வரகுல இந்த மாவு சத்தும் தாமிர சத்தும் கூட மெக்னீசியம் மேங்கனீஸும் இருக்குது. அறிவியலில் நம்ம பலவே சத்துக்கள் சொல்கிறோம், இப்போ மாலிப்டின்தான் அதில் இருக்குதுன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக

0: மக்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு சாப்பிட்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு உயர்வான உணவை நம்ம உண்ணுகிறோன்றது பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை மிளிரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.
1: பாரம்பரிய நெல் வகைகள் ஒரு சிலது சொன்னீங்க, மருத்துவ குணங்கள் குறிப்பா அந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி இதுலாம் என்ன வகை சிறப்புகள் இருக்கு?
0: மாப்பிள்ளை சம்பா உடல் வலு, தசைநார் வலு, நரம்பு வலு இவைகளை ஓட்டம் செய்வதற்கு உதவும்.
1: ஐயா, இன்றைய நிகழ்ச்சியில மருத்துவ குணங்கள் இருந்த பாரம்பரிய பயிர்களை பத்தி நல்ல தெளிவா அழகா சொன்னீங்க. உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: இதுவரை மருத்துவ குணங்கள் நிறைந்த பாரம்பரிய பயிர்கள் குறித்து புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் புராணசிங்கிப்பாளையம் கிராம உழவர் ஆர் வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: நாட்டுப்புற பாடல் கேட்கும் முன் விளம்பரம்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இனி நாட்டுப்புற பாடல் கேட்கலாம்.

தயாரிக்கப்படும் உயிர் உரங்களை மரத்தோட்டத்தில் முழுமையாக பயன்படுத்தி லாபத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். பூமியில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவைப்படும் ஒரு மூலப்பொருள் நைட்ரஜன். தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் புரதம் மற்றும் இதர கூட்டுப் பொருட்கள் தழைச்சத்தின் மூலம் கிடைக்கின்றன. காற்று மண்டலத்தில் சுமார் 78% நைட்ரஜன் வாயுவாக இருக்கிறது. தாவரங்கள் தழைச்சத்துடன் கலந்த கூட்டுப் பொருட்களான அம்மோனியா, நைட்ரேட் போன்றவற்றை மண்ணிலிருந்து கிரகித்துக் கொள்ளும் தன்மை பெற்றுள்ளன. ஆனால் வாயு மண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நேரடியாக தாவரங்களால் கிரகித்துக் கொள்ள முடியாது. இதுபோல் மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தையும் நேரடியாக உபயோகிக்க முடியாது. எனவே வாயு மண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை, அதாவது தழைச்சத்தை நிலைநிறுத்தும் தன்மையையும் மற்றும் மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய திறன்களையும் கொண்டவை நுண்ணுயிரிகள். தவிர பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான இன்டோல், அசிட்டிக் அமிலம், ஜிப்ரலிக் அமிலம் ஆகியவற்றையும் உற்பத்தி செய்வதனால் மரக்கன்றுகளில் ஆணிவேர்கள், தூர்கள், இலைகளுடன் மரங்கள் துரித வளர்ச்சி அடைவதற்கு உதவுகின்றன. தழைச்சத்தை நிலைநிறுத்தும் முக்கிய நுண்ணுயிரிகள் ரைசோபியம் மற்றும் அசோஸ்பைரில்லம் ஆகும். பாஸ்போ பாக்டீரியா என்ற பாக்டீரியாவும் வேம் என்ற பூஞ்சான வகையும் மண்ணில் உள்ள மணிச்சத்தை கரைத்து தாவரங்களுக்கு கொடுக்கும் தன்மை உடையன. ரைசோபியம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு பாக்டீரியா இனத்தை சார்ந்ததாகும். ஒவ்வொரு இன வகை தாவரத்திற்கும் குறிப்பிட்ட ரைசோபியம் பாக்டீரியா வகை உண்டு. ஒரு வகை இன தாவரத்திற்குரிய ரைசோபியம் பாக்டீரியா மற்ற வகை தாவர இனத்திற்கு பயனளிக்காது. எனவே அந்தந்த தாவர இனங்களுக்கு சம்பந்தப்பட்ட ரைசோபியம் பாக்டீரியா உரத்தை பயன்படுத்துவதே பொருத்தமானதாக இருக்கும். மேலும் இந்த நுண்ணுயிர் உரத்தை அந்தந்த குடும்பத்தைச் சேர்ந்த மரப்பயிர்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். ரைசோபியம் பாக்டீரியாக்கள் வேர்பகுதிகளில் அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்து வேர் தூவிகள் மூலம் உட்புகுந்து உருமாறி தங்களை சுற்றி வேர்முடிச்சி திசுக்களை வளரச் செய்கிறது. அதன்பின் வேர் முண்டுகளை உண்டாக்கி தழைச்சத்தை காற்றிலிருந்து கிரகித்து பயிருக்கு கிடைக்கும் வகையில் மாற்றி அமைக்கின்றது. ஒரு ஹெக்டேரில் சுமார் 100 முதல் 150 கிலோ தழைச்சத்தை ஓராண்டில் நிலைநிறுத்தும் சக்தி கொண்டது. 10 கிலோ அளவுக்குள் உபயோகப்படுத்தும் விதைகளுக்கு சுமார் 200 கிராம் ரைசோபியம் போதுமானது. ரைசோபியம் கலந்த விதைகளை நிழலில் சுமார் 30 நிமிடங்கள் உலர்த்தி உடனடியாக விதைக்க வேண்டும். நிலத்தில் உள்ள மரக்கன்றுகளுக்கும் நடப்பட்ட செடிகளுக்கும் நேரடியாக தேவையான அளவு விடலாம். அசோஸ்பைரிலம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். இதுவும் பாக்டீரியா வகையைச் சார்ந்தது. இந்த நுண்ணுயிரி மண்ணிலும் தாவர வேர்களின் மேற்பரப்பிலும் காணப்படும். காற்றில் இருக்கும் தழைச்சத்தை நிலைநிறுத்துவதால் பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் வளர்ச்சி ஊக்கிகளையும் உற்பத்தி செய்கிறது. இதனால் மரப்பயிர்களின் வேர்களும் தண்டு பாகங்களும் இலைகளும் வேகமாக வளர்கின்றன. தழைச்சத்தை நிலைப்படுத்துவதற்கு வேண்டிய சக்தியை மண்ணிலிருந்து பெறாமல் பயிர்களின் வேர் வழியாக கிடைக்கும் உணவிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. ஆகவே வளமான மண்ணில்லாத இடங்களிலும் சிறப்பாக செயல்படுகிறது. 2 பாக்கெட் அசோஸ்பைரில்லம் நுண்ணுயிரியை அரிசி கஞ்சியுடன் கலந்த கலவையில் விதைகளை இட்டு விதைகளின் மேற்புறம் ஒரு பூச்சி போலாகும் வரை நன்றாக கலந்துவிடவும், பின்னர் இவ்வாறு கலந்த விதைகளில் நிழலில் 30 நிமிடங்கள் உலர்த்தி பின் விதைக்கலாம். நாற்றுகளின் வேர்களை சுமார் 400 கிராம் நுண்ணுயிர் உரத்தில் 40 லிட்டர் தண்ணீர் கலந்த கலவையில் 2 மணி நேரம் வரை நனைத்து பின்பு நடவு செய்து நடப்பட்ட மரக்கன்று வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம். மண்ணில் இடப்படும் மணிச்சத்தின் பெரும்பகுதி மண்ணில் ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் கரைக்க முடியாத நிலைக்கு மாற்றப்படுகிறது. இதனால் பயிர்கள் மணிச்சத்தை எடுத்து உபயோகிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிரிகள் தங்கள் செல்களில் இருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலமாக கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து தாவரங்கள் எடுத்து கொடுக்கும் நிலைக்கு மாற்றிக் கொடுக்கின்றன. மணிச்சத்தினை கரைத்து கொடுக்கும் பாஸ்போ பாக்டீரியாவை தழைச்சத்தை நிலைநிறுத்தும் ரைசோபியம் மற்றும் அசோஸ்பைரில்லம் நுண்ணுயிர் உரம் பயிர்களுக்கு இடும் முறையையே இந்த நுண்ணுயிர் உரத்திற்கும் உபயோகித்து பயன்பெறலாம். அடுத்து வேம் என்கிற வேசிக்குலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா குறித்து பார்க்கலாம். குளோமஸ், ஜிகாஸ்போரா, அக்கலபோரா ஆகிய வேர் உட்பூசணங்கள் மரங்களின் வேர்களில் இருந்து கொண்டு மரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்து, கந்தகம், துத்தநாகம் மற்றும் சுண்ணாம்பு சத்து ஆகியவற்றை மண்ணிலிருந்து எடுத்துக் கொடுக்கிறது. மேலும் இவை வேர்கள் வரை தாக்கும் பூஞ்சான நோய்களிலிருந்து மரக்கன்றுகளை பாதுகாக்கும் தன்மையையும் கொண்டுள்ளதால் இதனை பரிசோதனை கூடங்களில் செயற்கை முறையில் வளர்க்க இயலாது. எனவே வேர் உட்பூசணங்களை சோளம் மற்றும் மக்காச்சோளம் பயிர்களின் வேர்களில் அதனை வளரவிட வேண்டும். இவற்றை வளர்ப்பதற்கு வெர்மிகுலைட் உபயோகப்படுத்தப்படுகிறது. சோளம் வேர்களில் வளர்ந்த வேர் உட்பூசணங்களை நாற்றாங்காலில் இடுவதற்கு மரங்கள் நடப்படும் பகுதிகளில்
இந்த நுண்ணுயிர் உரத்தை மரக்கன்றுகளுக்கு நாற்றாங்காலில் 7 முதல்

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில், நீண்ட காலம் பணப்பயிர்களான மரத்தோட்டங்களை உருவாக்கி பெரும் பணம் ஈட்டலாம். அதற்கு இயற்கை முறையில் தயார்

10 கிராம் வரை பாலித்தீன் பைகளின் அளவுக்கேற்ப இட வேண்டும். நடப்பட்ட மரத்திற்கு இடும்போது 200 கிராம் அளவில் வேர்பகுதிகளில் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு பல வகை நன்மை பயக்கும் நுண்ணுயிர் உரங்களை நாற்றுகளுக்கு நாற்றாங்கால் மற்றும் மரக்கன்றுகள் நடப்பட்ட பகுதிகளில் இட்டு மரங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தி முழு பலன் பெறலாம். பொதுவாக மரக்கன்றுகள் நடும் நிலத்தினை நன்கு உழுது மரக்கன்றுகள் நடுவதற்கு 6 மாத காலத்திற்கு முன்பாக ஆட்டுக்கிடை அல்லது மாட்டுக்கிடை அமைப்பது, தக்கை பூண்டு கொளிஞ்சியினை விளைவித்து அவை பூ பூக்கும் சமயத்தில் ரொட்டோவேட்டர் கொண்டு மடக்கி உழுது நிலத்தினை சமப்படுத்த வேண்டும். நிலத்தில் வரிசைக்கு வரிசை 15 அடி, செடிக்கு செடி 12 அடி இடைவெளியில் 2 அடி நீள அகல ஆழ குழி எடுத்து நடவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு குழியினுள் 1 கிலோ மண்புழு உரம் வேம் வளர்ச்சி உட்பூசணம் அதாவது வேம் 30 கிராம், மக்கிய தொழு உரம் 1 கிலோ, அசோஸ்பைர் இல்லம் பாஸ்போ பாக்டீரியா தலா 15 கிராம் போட்டு பையில் உள்ள மரக்கன்றுகளை மண்கட்டி உடையாமல் பிரித்து கிழித்து நட வேண்டும். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பராமரிப்பின் போது உரங்களை போட்டு மண் கொத்தி தேவையான அளவு நீர் பாய்ச்சி வந்தால் அனைத்து மரங்களும் நன்கு வளர்ந்து காசு மேல் காசு கொட்டும். உங்கள் மரத்தோட்டம் பணத்தோட்டமாகும். இன்றைய பண்ணை செய்தியில் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உயிர் உரங்களை மரத்தோட்டத்தில் முழுமையாக பயன்படுத்தி லாபத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து தெரிந்து கொண்டீர்கள். இடம்பெற்றது பண்ணை செய்தி.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
6: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். நாளை 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காளான் வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் சடையம்பட்டு கே திலகம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் கேட்கலாம்.

0: பரவி பறக்கும் டிக்கடை, அவ வந்ததனால பூக்கடை.
1: குழந்தைய அழல்ல ரஜினி முருகன் டீய குடுக்கச்சு.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: கேட்டுப்பாடலின் படம் ரஜினி முருகன், ஒளித்தது வி எம் மகாலிங்கம், படவா கோபி குரல்கள்.

0: தீபக் தடோரா குரலில் கேட்டது பிச்சைக்காரன் பட பாடல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM Rainbow 102.8 மற்றும் 1210

0: 5 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 8:11, 8:00. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை

கபில் கபிலன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் ரோமியோ. நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 8:21:43. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை

நபுல் அபயங்கர், ரம்யா பட் அபயங்கர் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் காளி. நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர்.

சதீஷ்குமார் அவர்கள் படைப்பு. கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். 6:35 குழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நீர் பாதுகாப்பு வாசிப்பவர் முனைவர் குல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:22 புதுவை புதுமை தமிழமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதங்களில் ஏற்படும் உதிரப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். நேரம் 8:31:55. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேரம் 8:36 நிமிடம் 30 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை

கேட்ட பாடலின் படம் நான் ஒழித்தது ஆதி, சந்தோஷ் ஹரிஹரன் குரல்கள். நினைவுற்றுகிறோம் நேர்களே, நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை, முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் ஏ சங்கர் அவர்கள் கஞ்சிரா, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சைக்கிள் ஓட்டிய அனுபவம். நெறிப்படுத்துபவர் மஞ்சு அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் சைக்கிளில் தீவிற்கும் எஸ் நாகராஜன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். மிதந்து வரும் பாடல்.

0: தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி தலைப்பு சைக்கிள் ஓட்டிய அனுபவம். நெறிப்படுத்துபவர் மஞ்சு அவர்கள். 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் சைக்கிளில் தீவிற்கும் எஸ் நாகராஜன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினந்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேரம் 8:43:10 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

சலீம் படத்திற்காக கேட்டது சுப்ரியா ஜோஷி, ஹேமச்சந்திரன், ஸ்ரீனிவாஸ் குரல்கள். திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் ஈரம்.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தென்னாப்பிரிக்க துணை அதிபர் திரு ஷிப்போ கோஷா மஷாட்டிலே இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தார். தொழில்நுட்பம், எரிசக்தி, மருந்தாக்கம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர நன்மைக்கேற்ப இரு நாடுகளும் உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். மத்திய அரசின் இரண்டாம் கட்ட ஜல்ஜீவன் இயக்கத்தை புதுச்சேரியில் செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் புதுச்சேரி அரசிற்கும் இடையே காணொலி காட்சி மூலம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் திரு சோமண்ணா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி தலைமைச் செயலர், பொதுப்பணித்துறை செயலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முதல்கட்ட ஜல்ஜீவன் இயக்கத்தின் போது புதுச்சேரியில் குழாய் மூலமான 15,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு 100% இலக்கு எட்டப்பட்டதை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில் சுட்டிக்காட்டினார். திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திலும் இலக்குகளை முற்றிலுமாக எட்ட முழுமையான ஒத்துழைப்பை புதுச்சேரி வழங்கும் என அவர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் மறு வேலைவாய்ப்பு பெறாத முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகளுக்கு கல்வி செலவை திருப்பி அளிக்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற ஜூலை 20 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என முன்னாள் இராணுவத்தினர் நலத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து சமூக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடேசன் நகரில் உள்ள சேவை மைய வளாகத்தில் வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கில் பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து வழக்கமான கோளரங்க காட்சிகள் மீண்டும் தொடக்கப்படுவதாக கோளரங்க நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கேட்ட பாடலின் படம் ரயில் பயணங்களில்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 9:41, 30 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் காதல் ஓவியம். நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 9:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

0: படம் தபால்காரன் தங்கை. ஒளித்தது டி எம் சவுந்தரராஜன், பேர் சுசிலா. குரல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 10:08:53. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

காக்கும் கரங்கள். இது கேட்ட பாடலின் படம். ஒழித்தது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. நாளை பகல் 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஹர்ஷா. 4 மணிக்கு ஒளிச்சித்திரம் மைடியர் மாத்தாண்டன் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, கதை ஜி எம் குமார், வசனம் ஆர் பி விஸ்வம், திரைக்கதை இயக்கம் பிரதாப் போத்தன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மாதம் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். நேரம் 10:16:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

0: and some of the props you mentioned. Because today, as the Prime Minister looks at the possibility of Indian farmers getting great access to world market, it is important for to take care of quality, to take care of branding and standards of our produce. This is very, very important. And for that, you know, agriculture experts, industry and farmers will have to jointly work towards this goal, which is actually the thrust area. Because as the markets of world are opening, as the Prime Minister himself put it, and global demand is changing, so we need to see that how we are more export-oriented in our production. That is very, very important because we have a rich agroclimatic, you know, zones. That is why, you know, Prime Ministers particularly mentioned, you know, you mentioned cashew, cocoa, sandalwood, and this national mission on edible oil and pulses. And the national mission for natural farming are particularly to meet this objective.
1: Thank you so much, Mr. Iyer. We are running out of time. Thank you so much, Mr. Singh, for this in-depth discussion on the various aspects of the progress in agriculture and farmers' welfare that has taken place in the last 12 years of the NDA government and the way forward. Thank you.
2: Thank you. Thank you.
0: Thank you very much.
3: विशेष श्रृंखला के अंतर्गत अभी आप सुन रहे थे मोदी सरकार के 12 साल किसान कल्याण और किसान केंद्रित नीतियों के माध्यम से किसानों का सशक्तिकरण। इसमें भाग ले रहे थे राजनीतिक विश्लेषक शेखर अय्यर और वरिष्ठ पत्रकार एसपी सिंह। कार्यक्रम का संचालन कर रही थी सोनू सूद। ये कार्यक्रम आकाशवाणी के समाचार सेवा प्रभाग द्वारा प्रस्तुत किया गया।
4: इन द स्पेशल सीरीज यू वर लिसनिंग टू अ डिस्कशन ऑन 12 इयर्स ऑफ द मोदी गवर्नमेंट Empowering farmers through welfare and farmer-centric policies. The participants were Shekhar Iyer, political analyst, and S.P. Singh, senior journalist. The moderator was Sonu Sood. This program was produced and presented by the News Services Division of Akashvani.
5: Nergli, Kete in the Nigashi. எமது டெல்லி வானொலி நிலையம் இன்றிரவு 7:10 ஒலிபரப்பியதின் ஒலிப்பதிவு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:08. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:35 குழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நீர் பாதுகாப்பு வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. தமிழ் அமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற்பகுதி. 7:25 நலமாய் வாழ. கர்ப்பகாலத்தில் முதல் 3 மாதங்களில் ஏற்படும் முதிரப்போக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கசி நிகழ்ச்சியில் கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு. முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமொழி அவர்கள் வயலின். அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிற்குணும் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சைக்கிள் ஓட்டிய அனுபவம். நெறிப்படுத்துவர் மஞ்சு அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். சைக்கிளில் டீ விற்கும் எஸ் நாகராஜன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணா அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 4:00 ஒளிச்சித்திரம் மைடியர் மாத்தாண்டன் திரைப்படம் ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா. கதை ஜி எம் குமார். வசனம் ஆர் பி விஸ்வம். திரைக்கதை

இயக்கம் பிரதாப்போத்தன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மாதம் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:20 மனோரஞ்சிதம். 7:30 உழவர் உலகம். காளான் வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் சடையம்பட்டு கே திலகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் இடம்பெறும். 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகள் அடிப்படையாக கொண்டு NSD மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மையால வரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இனி 102.8 FM ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. நாளை பகல் 1 மணிக்கு 1:02 ஹாய் சிநேகிதி. புதுச்சேரி ஜிப்மர் சமூக சேவை அதிகாரி டாக்டர் நான்சி பிரேம்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 3 மணிக்கு ஹலோ டாக்டர், ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு பற்றி மண்ணல மருத்துவர் டாக்டர் அஸ்வினி அனுக்ரஹா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:10 நிகழ்ச்சி யாவும் நிறைவு பெறும். இதுவரை 102.8 FM ரெயின்போவில் சில நிகழ்ச்சிகள் நினைவுற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.